எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள்.
1: மதுர கானங்கள், மதுர கானங்கள்.
0: இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: next festival we're going to talk about is Shivaratri. Shivaratri is the Hindu festival celebrated every year in reverence of Lord Shiva. It is also known as Padmaraja Ratri, means the great night of Shiva or the night of Shiva. It is celebrated every year on the 13th night and the 14th day of the Magha month of the Hindu calendar. Shiva is considered the Adi Guru, means the first guru from whom the yogic tradition originates. According to tradition, the planetary positions on this night are such that there's a powerful natural upsurge of energy in the human system. It is beneficial for one's physical and spiritual well-being to stay awake and aware throughout the night. On this day, artists from various fields such as music and dance perform the whole night.
1: Shri Rama Navami is a Hindu festival that is celebrated in the month of Chittirai. It is celebrating the birth of Lord Rama to King Dasharatha and Queen Kausalya of Ayodhya. Rama is the seventh incarnation of the Dashavatara of Vishnu. Years later, Lord Rama married Sita on the Vivaha Panchami. The sacred marriage of Devi Sita and Lord Rama was held on Shukla Panchami as per Valmiki Ramayana. The Rama Navami festival falls in the Shukla Paksha on the Navami, the ninth day of the month of Chitrai of the Hindu calendar.
2: Thank you, Nitika, Vaishnavi, Meghna and Shilvi for taking some time out and providing us with some valuable information about the festival celebrated in Tamil Nadu and how culture plays a big role in each of these festivals. We'll be back after a short break to talk about one of the most interesting and inevitable aspects of culture, namely art. Stay tuned to MOP 107.8 FM. Heritage and ideals, our code and standards, the things we live by and teach our children, are preserved or diminished by how freely we exchange ideas and feelings. Save our heritage. Welcome back to MOP 107.8 FM. This program is about the cultures of India. In this segment, we bring to you the art of Tamil Nadu. Today, we have with us Mahashweta Murli of 2nd BBA from MOP Vaishnav College for Women. Maha is known for her talent in singing. She is here today to provide us with information about Carnatic music.
3: நான் கர்நாடிக் மியூசிக் பத்தி பேச போறேன். ஆமா, கர்நாடிக் மியூசிக் வந்து சதர்ன் இந்தியாவோட கிளாசிக்கல் ஃபார்ம் ஆஃப் மியூசிக். இந்த மியூசிக் வந்து பரதநாட்டியமோட க்ளோஸ்லி ரிலேட் ஆன ஒரு மியூசிக். சென்னை வந்து கர்நாடிக் மியூசிக்கு ரொம்ப பேர் பட்ட இடம். சென்னையில வந்து மார்கழி மாசத்துல எப்பயுமே ஒரு பெரிய மியூசிக் சீசன் நடக்கும். எல்லா விதமான பாடல்கள் எல்லா ஊர்லேருந்தும் எல்லா நாட்டிலேருந்தும் வந்து பாடுவாங்க. இங்கே கர்நாடிக் சங்கீதத்தில் வந்து மும்மூர்த்திகள்னு மூணு பேர் இருக்காங்க, தியாகராஜர், ஷியாமா சாஸ்திரி, முத்துசுவாமி தீட்சிதர். இந்த மூணு பேர், தியாகராஜரோட சமாதி திருவையாறுன்னு ஒரு இடத்துல இருக்கு. அங்கே எவ்ரி இயர் ஜனவரி மாசத்தில் தியாகராஜர் ஆராதனை நடக்கும். அந்த ஆராதனைக்கு ஃபேமஸ் மியூசிஷியன்ஸ் எல்லா இடத்துலேருந்தும் வந்து தியாகராஜரோட பஞ்சரத்ன கீர்த்தனையை சேர்ந்து பாடுவாங்க. கர்நாடிக் மியூசிக்கில் 72 பேசிக் ஸ்கேல்ஸ் இருக்கு. அதை வந்து மேலகர்த்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ராகமும் இந்த 72 மேலகர்த்தால இருந்து ஒரிஜினேட் ஆன ராகம் தான். இந்த பாட்டெல்லாம் வந்து பெரிய வித்வான்கள் முன்னாடி பாடி இப்போ எல்லாரும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். தமிழ் ட்ரினிட்டியில் வந்து முத்து தாண்டவர், அருணாச்சல கவி, மரிமுத்து பிள்ளை, இந்த மாதிரி நிறைய கம்போசர்ஸும் இருக்காங்க. தமிழ் பாட்டு கம்போஸ் பண்ணுவாங்க. நம்ம கர்நாடிக் மியூசிக்கில் நம்ம சென்னையில் நமக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸ் சிங்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம MS சுப்புலட்சுமி அம்மாவை மறக்கவே முடியாது. MS சுப்புலட்சுமி வந்து ரொம்ப ஃபேமஸ் கர்நாடிக் மியூசிஷியன். அவங்க பாடாத இடமே இல்லை, அவங்க பாடாத ஸ்டேஜே கிடையாது. அவங்க வந்து UN செக்யூரிட்டி கவுன்சிலில் கூட பாடியிருக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிது. கர்நாடிக் மியூசிக் வந்து ஒரு டீப் ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன் சொல்லலாம். அது பண்ணால் மெடிடேஷனுக்கு நம்ம என்ன பலன் கிடைக்கிறதோ அது கிடைக்கும். அதனால இது வந்து நிறைய பேருக்கு வந்து மென்டல் இல்னஸ் டிசீசஸ் இருக்கவங்களுக்கு இது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கப்படும். கர்நாடிக் மியூசிக், இந்த கர்நாடிக் மியூசிக் சொல்லுவாங்க, இது கத்துண்டா எந்த மாதிரி டைப் ஆஃப் மியூசிக்கும் பாடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு. பிகாஸ் இது வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் அண்ட் ரிச்சஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மியூசிக். இது பாடுறது ஈஸி கிடையாது. அதனால இது கத்துன பாடுறவங்க வந்து எல்லா ஃபார்ம் ஆஃப் மியூசிக்கையும் ரொம்ப ஈஸியாக பாடிடலாம்.
2: தேங்க்யூ மகா, யூ ப்ரொவைடட் அஸ் வித் சோ மச் இன்ஃபர்மேஷன் அபவுட் கர்நாடிக் மியூசிக். வி வுட் லைக் யூ டு சிங் அ ஃபியூ லைன்ஸ் ஃபார் அஸ்.

0: That was a beautiful performance, Maha. Thank you very much and all the very best for your future. Now we have with us Deepa Ramanathan, a classical dancer from MOP Vaishnav College for Women. She is here today to talk to us about a famous style of dance, Bharatanatyam.
1: Bharatanatyam is a classical form of dance in South India. Bharatanatyam perle artham irukkunga. Bha apdina bhavam. Ra apdina ragam. Ta for thalam. And natyam is dance. பாவம் ராகம் தாளம் கலந்த நாட்டியம் தான் பரதநாட்டியம்ங்க. பரதநாட்டியம் இஸ் எ ரீவர்க்ட் டான்ஸ் ஃபார்ம் ஃப்ரம் த ட்ரெடிஷ்னல் சாதிர். சாதிர் வந்து அதோட கிரேஸ் பியூரிட்டி டெண்டர்னஸ் அண்ட் ஸ்கல்ப்சரிஸ்கியூ போஸ்டஸ்க்காக ரொம்ப ஃபேமஸா இருந்தது. ஆனா இதை வந்து தாசிஸ் ஆடினதுனால அதுக்கு ஒரு பியூர் ஃபார்ம் கொடுக்க பரதநாட்டியம்னு நேம் பண்ணாங்க. உலகம் முழுக்க இன்னைக்கு இந்த கலை பரவி இருக்கு. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இத பயின்று வராங்க. பரதநாட்டியம் ப்ராப்பர் அப்படின்னா சோலோ டான்ஸ். அதுல ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. லாஸ்யா நாக் மீன்ஸ் தி கிரேஸ்ஃபுல் ஃபெமினைன் லைன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ், அண்ட் தாண்டவா விச் இஸ் த மாஸ்குலைன் ஆஸ்பெக்ட். பத்ர பிராண தச ஸ்மிருதஹ, த 10 எசென்சியல்ஸ் ஆஃப் அ டான்சர் என்னன்னா, ஜவஹ அப்படின்னா அஜிலிட்டி, ஸ்திரத்வம் ஸ்டெடினஸ், ரேகா graceful lines, bhramari balance in pirouettes, drishti glance, shramaha hard work, medha intelligence, shraddha devotion, vacho good speech, and geetam singing ability. Bharatanatyam la 9 rasas apdina expressions irukku. Adula shringaram love, hasyam happiness, அத்புதம் சர்ப்ரைஸ், பீபத்சம் டிஸ்கஸ்ட், ரௌத்ரம் ஆங்கர் ஆர் அக்ரஷன், வீரம் பிரேவரி ஆர் கரேஜ், கருணாகரம் ஜெனரஸ், பயானகம் ஃபியர், சாந்தம் பீஸ். இப்படிங்கிற நவரசாச கத்துப்பாங்க பரதநாட்டியம் ஸ்டூடெண்ட்ஸ். கத்துக்க ஆரம்பிச்சதும் முதல் தடவை சலங்கை கட்டிண்டு ஆடுறபடி வந்தோனே சலங்கை பூஜை பண்ணுவாங்க. சலங்க பூஜைக்கு அடுத்த படிதான் அரங்கேற்றம். ஒரு மார்க்கம் அதாவது புஷ்பாஞ்சலி, அலாரிப்பு, ஜதீஸ்வரம், பதம், வர்ணம், ஜாவலி, தில்லானா, மங்களம், இவை அனைத்தையும் ஒரு கலைஞர் ஆடக்கூடிய பக்குவம் வந்ததுனா அரங்கேற்றம் பண்ணுவாங்க.
0: Thank you Deepa for your interesting facts on Bharatanatyam. I'm sure a lot of people today would love to take up this form of art.
2: தமிழ்நாடு பத்தி இன்னும் கொஞ்சம் தெரியணுமா? MOP 107.8 கேளுங்க.

0: படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு பல குழந்தைகளுக்கு பல கனவுகள். ஆனா சில குழந்தைங்களுக்கு கல்வியே கனவா இருக்கு. இந்த கனவுகள் வெறும் கனவா போயிடாம நனவாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு.
1: என் பேர் பார்கவி, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் டாக்டர் படிச்சு சைக்கியாட்ரிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்.
2: என் பேர் சிவசண்முகராஜா, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் ஆம்பிஷன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும்.
3: நான் ஜெயஸ்ரீ, நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் ஆம்பிஷன் வந்து டீச்சர் ஆகணும்.
4: ஐ அம் விமல்நாத், நான் 7th படிக்கிறேன். நான் சிஐடி போலீஸ் ஆஃபீஸர் ஆசைப்படுறேன்.
0: இந்த சின்ன சின்ன தளிர்களின் பெரிய பெரிய கனவுகளை நனவாக்க குரல் கொடுப்போம், கரம் கொடுப்போம், கல்வி கொடுப்போம். இணைந்திடுங்கள் எங்களுடன் கற்க கசடர. நம் கல்வி நம் உரிமை. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
5: என் பேர் டாக்டர் ஆர் சுரேஷ்குமார். உங்களுக்கு எல்லாம் பரிச்சயமான மாதிரின்னு சொன்னோம்னா, நான் வந்து சன் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளர், அதாவது நியூஸ் பிரசன்டராக இருக்கேன். அது இல்லாமல் என்னுடைய நிகழ்ச்சி Top 10 மூவிஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி, இதை நான் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷமாக கொடுத்துட்டு இருக்கிறேன்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் ஒழுக்கமின்மை. ஒழுக்கத்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில நிரந்தரமா கடைபிடிச்சோம்னா எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்றது 100% உண்மை. இதை கடைபிடிப்போம், வாழ்க்கையில் நிம்மதியாகும்.

0: எக்ஸாம் எப்படி பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம அன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுண்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்குக்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, நீங்களும் குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள் எல்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட ஒரு லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான் ஐந்தாம் படை டைரக்டர் பத்ரி தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP இன் சமுதாய வானொலி 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: ദേശികൻ, പ്രസിഡന്റ് ഓഫ് വുമൻ ഓൺടർപ്രണർഷിപ്പ് പ്രൊമോഷണൽ അസോസിയേഷൻ, മിസ് അനിത രാജഗോപാലൻ, ഫൗണ്ടർ ഓഫ് വി ടു ഇന്നോവേഷൻസ്, മിസ് സ്വപ്ന, ഫൗണ്ടർ ഓഫ് സ്വപ്ന ഫാഷൻ ജ്വല്ലറി, മിസ് കൃഷ്ണ രാധാകൃഷ്ണൻ, പ്രസിഡന്റ് ഓഫ് വുമൻ ഓൺടർപ്രണേഴ്സ് വെൽഫെയർ അസോസിയേഷൻ, ആൻഡ് ദ മോഡറേറ്റർ മിസ് പ്രവീണ പർവീൻ സിക്കന്ദർ, ഫൗണ്ടർ ഡയറക്ടർ ഓഫ് ദാമിനി ദി ആർട്ടിസൻസ് ഓഫ് ഇന്ത്യ. Ms. Suviksha and Ms. Anjana will welcome the moderators and the panelists.
1: I would start by introducing our moderator for the panel discussion, Ms. Parveen Sikandar. A double MA graduate in English Literature and Mass Communication and Journalism, she is a research scholar at the University Saints Malaysia, Penang, Malaysia from 1999 to 2002. She is a freelance writer for the New Indian Express, The Hindu, India Today, Discover India, and other local and international publications. She is currently hosting a one-hour live show on Porigai on legal issues every Thursday. The Artisans of India is a movement started by Parveen Sikandar in the year 2002 to give a global platform for skilled artisans. The company works with more than 100 self-help groups to uplift rural handicrafts and to give them permanent space in mega malls. Odyssey India, Landmark and Shoppers Stop are the current brand partners. Damini Artisans is funded by Canara Bank. Damini is the advertising partner for Sarva Siksha Abhiyan. As a personality, she has been bestowed by various awards. She has won the Best Entrepreneur of the Year 2011 by Women's Entrepreneurs Association of Tamil Nadu. She has also won the Best Ethical Business of the Year 2013 awarded by Femina. The ASSO CHAM nomination for the Best SME of the Year 2013 and Anna University Award for the Most Inspiring Entrepreneur 2014. Ma'am, it's an honor to have you here. Next, we have Mrs. Prema Desikan. She was the President of Women Entrepreneurship Promotional Association and has a wide and varied experience in the world of small industry. She won the Tamil Nadu Government's Special Award for Best Woman Entrepreneur twice. She started an organization called Women Entrepreneurship Promotional Association for training aspiring women entrepreneurs, which is now in its 15th year running. Her experience in handling financial institutions and the industry in general have come in useful to fuel the new entrepreneurs. She has participated in several programs in TV and radio to promote awareness about entrepreneurship addressing women's concerns. Now at 75, she can look back on a path which though started in a simple manner, has been enriched by experience and rewards which benefited not just herself but all the women who came in touch with her. Some of the awards she has been bestowed with are the Melvin Jones Worthy Person Award of Lions Club International and other awards from Jaya Engineering College, Women Development Corporation of Tamil Nadu, Rotary and Lion Clubs. Ma'am, we're honored to have you here.
2: Our next panelist is Ms. Krishna Radhakrishna. Born in Thoothukudi district and graduated in MA History, she is the president of Women's Entrepreneurs Welfare Association of Tamil Nadu. She represents Tamil Nadu on the RBI board and is also a board member of TANSIDCO in CIDCO's Sexual Harassment Board. She has helped more than 2,000 women in getting loans through her association, which now operates in 12 districts of Tamil Nadu. She started her automobile business in 2009, which is now valued at Rs. 1 crore. Through her business, she has given 99 years vendorship contracts to more than 52 women. She also owns a beauty salon. In her own words, she cannot see any woman unhappy. She always wants them to be happy, cheerful and stylish. She has dedicated all her life to this purpose. We are honored to have you here, ma'am. The next panelist on the board is Ms. Swapna. Chennai born undergraduate in BA Economics, she's an ingenious jewelry designer and owns Swapna Fashion Jewelers. She has been working a desk job for a very long time. When she once won a gold medal in Bangalore for designing, she decided to start putting stores, and that is when her journey as an entrepreneur began. Looking at her beautiful work, numerous people approached her and she started doing sessions for upcoming entrepreneurs as a trainer and visits numerous colleges now. Despite her various challenges, she has won numerous entrepreneurship awards by Savita University, Swarnamal Trust and Tamil Nadu High Court Federation. We are very pleased to have you here, ma'am. We now leave the floor open for panel discussion.
3: Thank you, ma'am. Thank you for the wonderful introduction you did on everyone. Thank you so much. ஸோ எல்லாருமே ஆவலுடன் காத்துட்டு இருக்கோம், என்ன இந்த பேனல் டிஸ்கஷன், எதை பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ண போறாங்க, ஏதாவது ஒன்று நம்ம பண்ணலாம், ஏதாவது ஒரு செய்யணும் அப்படிங்கிறக்காக தான் எல்லாமே வந்திருப்பாங்க. எனக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு 13 வருஷம் நான் வந்து நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸோடு வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 1000-க்கணக்கான ஆர்டிசன்ஸுக்கு வந்து தொழில் முனைவராக வந்து கைடன்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஃபோன் கால்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000-2000 ஃபோன் கால்ஸ் வந்திருக்கும். ஏமா மேடம் நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு, நான் ஃபஸ்ட்டு இந்த ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்கிறவங்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவேன், தயவுசெய்து எதுவுமே செய்யாதீங்கன்னு. அது எப்படிங்க ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு வர்றீங்கன்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் மளிகை கடையில் போய் எங்க நான் நைட்டு வந்து நான் சமைக்க போகிறேன் எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்களா? யூ நோ ஸ்பெசிஃபிக்லி எனக்கு இந்த சாம்பாரை வைக்கணும், இல்லாட்டி தோசை மாவு வேணும், நான் முருகல் தோசை போடணும், அடப்பணும், யூ எவ்வளவு வந்து கிளியராக கிளியர் கட்டாக வச்சுருக்கீங்க. பிஸ்னஸும் அப்படி தான், இதுதான் செய்யணும் அப்படின்னு உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னு வைங்களேன், வெற்றி வந்து உங்களுதே. ஏன்னா அடுத்தவங்களை பார்த்து ஏதாவது செய்யணும் ஏதாவது செய்யணும் ஏதாவது செய்யுதுன்னா நீங்கள் அடுத்தவங்களை பார்த்து காப்பி தான் அடிக்கிறீங்க. நீங்க எப்பயுமே வந்து காப்பி இதாக இருக்குமா ஒரிஜினல் வந்து செல்லுமா? ஒரிஜினல் நோட்டு தானே செல்லும். அதே மாதிரி வந்து ஒரிஜினாலிட்டி நம்மளுக்கு எப்பொழுது வரும் என்றால் இதுதான் செய்யணும், இந்த ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறத ரோசி மாமா யார்ட்டையும் ஃபோன் பண்ணி மேடம் எனக்கு ஏதாவது செய்யணும் மேடம்னு அந்த மாதிரி சொல்லாதீங்க, எனக்கு இது தான் செய்யணும்னு சொல்லுங்கள். அவங்க க்ளீனாக யாரை போய் பார்க்கணும், கைடன்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணுவாங்க. இங்கே இருக்க யாரை நீங்கள் பார்த்தாலும் சரி எனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதே மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப்னால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்க, இது வந்து ஒரு லோன் வாங்குகிற பிளாட்ஃபார்ம் போல இருக்குது, சரி போய் போய் லோனை வந்து ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடுத்துவோம் அப்படின்னு. அதையும் தயவுசெய்து விடுங்க, லோன் வாங்குகிற பிளாட்ஃபார்மே கிடையாது, இது நீங்கள் வளரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அதுதான் வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் சுய உதவி குழு. இப்போ என்னை பேர் நான் ஒரு சின்னதாக ஒரு ரொம்ப நேரம் நான் எடுக்கலை, ஏன்னா அந்த பேனல் டிஸ்கஷனை வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொருத்தரும் எப்படி வந்து முன்னேறி இருக்கிறாங்க, எப்படி வந்து முன்னேறது முக்கியம் இல்லை, அதை வந்து தக்க வைக்கணும், அந்த முன்னேற்றத்தை நீங்கள் தக்க வைக்கணும், உங்கள் தொழிலை வந்து தக்க வைக்கணும், அதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. இப்போ என்னை எடுத்துக்கங்களேன், நான் வந்து சும்மா சாதாரணமாக வந்து ஒரு பிஏ லிட்ரேச்சர் தான் படித்தேன். படிச்சுட்டு அப்புறம் வந்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து மதுரையில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். வளர்ந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, 18-19 வயசுலேயே வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, 1 வருஷத்தில் வந்து ஒரு குழந்தை. இந்த மாதிரி ஒரு சராசரியான இது, என்ன வீட்டில் மாமியார் இருப்பாங்க அவங்கள பார்த்துக்கணும், இல்லாட்டி ஹஸ்பண்டுக்கு வந்து சோறாக்கி போடணும், குழந்தைய வந்து பார்த்துக்கணும், ஸ்கூலுக்கு போய் விடணும், இந்த மாதிரி தான் ஒரு சராசரியான ஒரு லைஃப் வந்து நடந்து கொண்டே இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் என்னை 19 வயசில் கல்யாணம், 27 வயசில் வந்து கணவர் வந்து மாரடைப்பால் வந்து காலமாயிட்டார். காலமாயிட்டாரு அப்படிங்கும் போது என்ன செய்யறது அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. 2வது நாளே எங்க அம்மா அப்பா பாத்தீங்கன்னா மறுமணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா அவங்களுக்கு பாரம் இல்லையா, ஒரு சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கணும், ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கணும், ஊர் என்ன சொல்லி இந்த பிள்ளை எப்படி இருக்கும் அப்படிங்கறதே அவங்களுக்கு மைண்ட்ல ஓடிக்கொண்டே இருந்தது பல நாட்களாக. 2வது நாளே வந்து ஆரம்பிச்சிட்டாங்கம்மா, இப்படி இதே இப்படியே வச்சிருக்க கூடாது, ஏதாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்னு நான் யோசித்து கொண்டே இருந்தேன். எனக்கு வந்து அவ்வளவு ஒரு அறியாண்மை எதுவுமே எனக்கு தெரியல. திருப்பி இன்னொரு கல்யாணம்னா நான் திருப்பி அறியாண்மை, திருப்பி நான் போய் கம்ஃபர்டபுளா செட்டில் ஆயிருவேன், ஒருத்தர் வந்து பார்த்துப்பாங்க நம்மளுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படி வந்து நம்மளே நம்ம ஃபைனான்சியலாக வந்து எப்படி நம்ம வந்து நம்மளை நிலைநாட்டி கொள்ளலாம்? ஏன்னா அந்த ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அப்படிங்கும் போது அடுத்த வேலை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வீட்டில் உட்காந்துருக்கேன், அதுக்கு அடுத்தது பார்த்தா எங்கள் அண்ணன் வீட்டில் உட்காந்துருக்கேன், சின்னண்ண வீட்டில் உட்காந்துருக்கேன், பெரிய அண்ணன் வீட்டில் உட்காந்துருக்கேன். இப்படியே இந்த பாசிங் த பார்சல்னு சொல்லுவாங்களே, இப்படி பந்து மாதிரி இப்படி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு அந்த ஒரு ரூம் தான் நம்மளுக்கு, அந்த ரூமில் தான் ஒரு ப்ரைவசி. சரி பயந்துக்கிட்டு சரி அடுத்த வேலை சோறும் அடுத்த அம்மா கையில் தான் வாங்கணும், அப்பா கையில் தான், ஏன்னா இன்னொருத்தவங்க வீட்டுக்குன்னு போகும்போது நம்ம வந்து நம்ம தானே சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் வந்து எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன் நம்ம பொதுகையில் வந்து ஒரு வேலை வாங்கி கொடுத்தாங்க, நியூஸ் ரீடராக வேலை வாங்கி கொடுத்தாங்க. அங்கே வந்து நான் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டு திருப்பி என்னுடைய சொந்த ஊர் மதுரைக்கே வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து இந்த சின்ன சின்ன சுருக்கு பையன்லாம் அந்த கோயில் கடைக்குள்ளே விற்றுக்கிட்டு இருந்தான். அதே சுருக்கு பையன் அந்த 10 ரூபா சுருக்கு பையன் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு காம்ப்ளெக்ஸில் 10 ரூபா சுருக்கு பையன் 100 ரூபான்னு ஒருத்தன் விற்றுக்கிட்டு இருந்தான், அவன்கிட்டே வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தான். இது எதனால அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த சிஸ்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த கிரெடிட்

0: அம்மாவுக்கே நான் வந்து ஏதாவது வாங்கி கொடுக்கற ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. சரி, அடுத்தது வந்து எங்க அப்பாவே வந்து ஒரு சின்ன ஒரு கடையை வைத்து கொடுத்து, இதுல வந்து நீ இதை வச்சு பண்ணு, ஏன்னா வெளியே வந்து கடை அப்படிங்கும் போது வாடகையெல்லாம் ரொம்ப ஆகும்ட்டு இந்த மாதிரி வைத்து பண்ணி பண்ணி இதை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. இந்த ஓடிசி லேண்ட்மார்க் நிறைய மல்டிநேஷனல் பேன் இண்டியா கடைகள்லாம் நிறைய இருந்தது. அவங்களும் பார்த்தா அவங்களுக்கும் சப்ளை ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக ஒரே ஓவர் நைட்ல இன்னைக்கு நான் எடுத்தேன் நாளைக்கே வந்து முன்னேறினேன் இல்லை. 13 வருஷம் வீடு வீடாக போய் விற்று அதுலேயும் அவமானப்பட்டு வேண்டாம் இந்த மாதிரி என்னங்க வீடு வீடாக அந்த அம்மா தூக்கிட்டு வந்துருச்சு சூட் கேஸு அப்படின்னு. இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 35 பேர் வந்து என்னுடைய கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து கம்பெனியுடைய டேர்ன் ஓவர் 3.5 கோடி போன வருஷத்துக்கு 3.5 crores பண்ணியிருக்கோம் ஃபிஸ்கல்ல. அப்புறம் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் நிறைய அவார்ட்ஸும் வந்தது. சரி, அவார்ட்ஸ் எல்லாம் ஒரு அப்ரிசியேஷன் அப்படின்ட்டு அவார்ட்ஸும் ஒரு பக்கம் வந்து கொண்டே இருந்தது. அப்புறம் வந்து இன்னொரு பக்கம் பார்த்தா அப்ரிசியேஷன் பேங்க் லோன்ஸை வச்சு தான் நான் வந்து பேங்க் லோனை வச்சு எப்படி முன்னேறேன்னு கதை கரெக்டாக கட்டி பேங்க் லோன் அப்படின்றது நிச்சயமாக நீங்கள் ஒரு ப்ரொப்போசல் கொடுத்தீங்கன்னா பேங்க் லோனும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி படிப்படியாக முன்னேறினதான் தாமினி ஆர்டிசன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா நான் இல்லாமே இது வந்து சரியாக நடக்கும். ஸோ அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுத்துருங்க. நான் இப்போ 1 வருஷம் இல்லை அப்படின்னா அது 3 கோடியாக இருக்குது, அங்கே 4 கோடியாக காமிச்சிருவாங்க. சொல்லுவாங்க, மேடம் நீங்கள் தயவுசெய்து கடைக்குள்ள வராதிங்க, நீங்கள் வந்தாலே டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க மேடம் அப்படின்ட்டு என்னுடைய ஸ்டாஃபே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அவங்களே வந்து தயார்படுத்திக் கொள்வது. நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், ஐயோ நம்மகிட்ட இருக்கிற ஒரு பவரை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி நம்மளே எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஆனால் நீங்கள் பவரை விட்டு கொடுக்க தான் நீங்கள் ரிலீஃப் ஆயிருவீங்க. வென் யூல் பிகம் த லீடர், நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு வந்து வேலை ஆளுகள் நிறையா இருந்து வேலையை சரியாக செய்தால் தான் நீங்கள் வந்து ஒரு சரியான லீடர். சரி, இதை வச்சு இன்னைக்கு இந்த பேனல் டிஸ்கஷனை ஆரம்பிப்போம். அடுத்த தடவை யாருக்கு எனக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, இங்கே இருக்கிற பெரிய பேனலிஸ்ட்க்கு ஃபோன் பண்ணாலும் சரி, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கிளியராக யோசித்து விட்டு நீங்கள் கால் பண்ணணும். சரியா? இப்போ நவ் நம்மளுடைய மேடம் வச்சுட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். பிரேமா தேசிகன் அவர்கள் வச்சு ஆரம்பிக்கலாம். பிரசிடென்ட் வந்து வீப்பாக நிறைய சாதனை புரிந்திருக்கிறாங்க, நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஜாஸ்தி. ஸோ அவங்கள பற்றி இப்போ ஒருத்தரை பற்றி யாருக்கு வந்து நல்லா தெரியும், அவங்கவுங்களுக்கு அவங்கள பற்றி தான் நல்லா தெரியும். அதனால அவங்களே வந்து ஒரு நிமிஷத்துக்கு அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த பேனல் டிஸ்கஷனை நான் கொண்டுட்டு போகிறேன். மேடம், நீங்கள் வந்து ஒரு 1 மினிட் உங்களை பற்றி ஒரு சுருக்கமாக, உங்களுடைய லைவ்லிஹுட் எங்கே பிறந்தீங்க, இந்த ஒரு துறைக்கு எப்படி வந்தீங்க அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு சொல்லுங்க.
1: ஸோ எல்லோருக்கும் வணக்கம். அஃப்கோர்ஸ் அவங்க மேடம் சொல்ற மாதிரி இன்ட்ரடக்ஷன்லாம் அவசியம் இல்லை. இன்ட்ரடக்ஷனை வச்சு டைமும் வேஸ்ட் பண்ணுறதுல அர்த்தமும் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கோன்னா நம்ம எதையோ பண்ணியிருக்கோம், அந்த பணியினத்தினால தான் இங்கே வந்து உட்காந்து வச்சுருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல்ரெடி தட் இட் செல்ஃப் இஸ் ஓவர். ஒன்றும் நோ எக்ஸ்கியூசஸ், விமன் நோ எக்ஸ்கியூஸ்னு ஒரு டாபிக் இவங்க வச்சு நடத்துகிறாங்க. லிட்ரலி சார் நம்ம சொன்னோம்னா விமனுக்கு எந்த இடத்துலையுமே எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஏன்னா எதையுமே என்னால் முடியாதுன்னு சொல்லிவிட்டு வீட்டில் பண்ண முடியுமா பாருங்கள், முடியாது. அதே மாதிரி எதையாவது அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஏதாவது செய்யணுன்ற எண்ணத்தோடு வராதிங்க அப்படின்ட்டு. முதல்ல நம்ம மைண்டில் ஒரு எண்ணம் பூக்கிறது, நம்ம இப்படி இருக்கமே நம்ம ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணுன்ற எண்ணம் தான் முதல்ல பூக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன திறமை இருக்குது, நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஏதாவது செய்யணுன்ற எண்ணத்தோடு பட்டுன்னு வரத்தை கட்டலும். ஒரு 6 முறை யோசிச்சு சரி நான் எதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னா அவங்க போகிறச்ச உனக்கு என்ன தெரியும்னு கேட்டாங்கன்னா நான் பதில் சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு வேணும், நமக்கு என்ன தெரியும், நம்ம திறமை என்ன, நம்மளால் என்ன முடியும், நமக்கு எது முடியாது, எந்த அளவுக்கு நம்மளால் வெளியில் போக முடியும் அப்படின்றதெல்லாம் நமக்குள்ள ஒரு ஒரு ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் நம்ம போட்டுட்டு தான் மற்றவங்க நம்ம போய் பார்த்து இந்த மாதிரி கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும். உன்னோட எண்ணங்கள் இப்படி இருக்கிறதுனால நீ இப்படி பண்ண முடியும்னுட்டு. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னடான்னா, ஒரு பெண் வந்து ஏதாவது ஒரு என்ன பிஸ்னஸ் அது சின்னதாக வேணாலும் இருக்கலாம், பெருசாக வேணாலும் இருக்கலாம், ஏன்னா ஆனால் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சி தானாக தன் காலில் நிற்கணும்னு நினச்சிட்டு பண்ணணும்னு நினச்சி ஆரம்பித்தான்னா, இப்போ செத்தம்னா இப்போ லாஸ்ட் ப்ரோக்ராமில் சொன்னாங்களே 36 வயதுலேயே காமிச்சு, அது மாதிரி வீட்டில் இருக்கிட்ட நாய்க்குட்டி கிட்ட முதற்கொண்டு நம்ம பர்மிஷன் வாங்கி தான் ஆகணும். அது முதற்கொண்டு ஆமாம் நீ பண்ணுன்னு சொல்லணும், இல்லைன்னா நமக்கு வெளியில் வர்றது கஷ்டம். அப்படி தான் இருக்குது, இப்போ இன்னும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் இத்தனையோ பேர் எல்லாம் வந்து பெரிய ஆளாக இருக்கிறவங்களா கூட ஸ்டில் தே ஹவ் காட் சம் பைண்டிங். நான் ஒரு தடவை ஒரு மீட்டிங்காக கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் இப்போ கூப்பிட்டேன் நான். அவள் உடனே என்ன சொன்னால், மேடம் இப்போ என்னால் வர முடியாது. ஏன்னு கேட்டால், எங்கள் அம்மா இப்போ ஊர்லேருந்து வந்திருக்காங்க, ஐயோ இது ரொம்ப அர்ஜென்ட் மீட்டிங், நீ உடனே புறப்பட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை எங்கள் அம்மா வந்திருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அவங்கள படுக்க வச்சுட்டு தான் நான் வர முடியும்னா, ஷீ சச் எ பிக் பிளே.

0: சி, நமக்கு வந்து பிகாஸ் வி ஆல்வேஸ் ரியலைஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுடைய பொறுப்பையே நம்ம உணர்ந்துடுறோம். அதனால தான் நம்ம அந்த மாதிரி விட்டுட்டு போவோன்றது முடியறதில்லை, நம்ம பண்ணுறோம் செய்கிறோன்னு. பட் வி ஆர் ஆல் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட், என்ன யார் என்ன செஞ்சாலும் எந்த காரியத்தையும் நம்மளால் பண்ண முடியும், நம்மளால் முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. நோ எக்ஸ்கியூஸ்ன்ற வார்த்தை வந்து இட்ஸ் அ பர்ஃபெக்ட் வார்த்தை. அதனால் நம்மளால் முடியாதுன்றது எதுவும் கிடையாது, பண்ணணுன்ற எண்ணம் தான் முதல்ல வேணும். நான் ஒரு வேலை செய்யணும், இண்டிபெண்ட்டாக நிற்கணும். இன்றைக்கி எங்கிட்ட ஒரு லேடி வந்தாங்க, ஷீஸ் நான் அப்போ எனக்கு அப்போ 50-55 வயசு, இன்றைக்கி எனக்கு 76 வயசு. அன்றைக்கி அந்த 55 வயசு என்கிட்ட ஒரு 75 வயசு லேடி வந்து, பிரேமா நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், எனக்கு ஒரு சின்ன ஒன்றும் இல்லை, வீட்டிலேயே உட்கார், நான் பெரிய அவர் நல்ல கோடீஸ்வரி, பையன்லாம் ஃபாரினர் கலர், ஏம்மா உங்களுக்கு எதுக்கு இந்த இது, நீங்கள் எதுக்கு இல்லை, அப்படி இல்லை. அதாவதுன்னா நான் என் கையால் ஒரு பேப்பர் பேக் பண்ணி 1 ரூபாய்க்கு விற்று, அந்த 1 ரூபாய்க்கு என் பேரனுக்கு வந்து பிறந்த நாள் வந்தால் நான் சம்பாதிச்ச அந்த பணத்தில் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும்,
1: ரொம்ப ஒரு அருமையான ஒரு
0: அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அது ஏன்னா எனக்கு பணம் இல்லாமல் இல்லை, எனக்கு எத்தனையோ கோடிக்கணக்கில் இருக்கு, எங்கள் ஹஸ்பண்ட் கோணிக்கணும், பட் தட் இஸ் நாட் மைன். அந்த எண்ணம் தான் ஒரு ஒரு பெண்ணுக்கும் மனசில் வரணும். உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிக்கிறதா இருக்கலாம், ஆனாலும் கூட ஒரு 5 ரூபாய் உங்கள் கையால் நீங்கள் சம்பாதிச்சு அந்த 5 ரூபாயில் இன்றைக்கி ஒரு ஐஸ்கிரீம் வாங்கியோ இல்லை சாக்லேட் வாங்கியோ உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க, இல்லை அந்த 5 ரூபாயில் வந்து 1 ரூபாய் உங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒரு உங்கள் லேடிக்கு கொடுத்தீங்கன்னா யூ வில் பி ஸோ ஹாப்பி. உங்களுடைய நீங்கள் அந்த மாதிரி ஒரு தொழில் ஒன்று ஆரம்பித்து 2 பேரை வச்சு நீங்கள் ஆரம்பிச்சிருந்தா கூட அந்த 2 பேருக்கு உங்கள் கையால் 10 ரூபாய் பணம் கொடுக்கும்போது உங்களுக்கு இருக்கிற மன நிறைவு நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் குழந்தை பிறந்த அன்னைக்கு கூட உங்களுக்கு இருக்காது அந்த நேரம்.
1: ரொம்ப சரியாக சொன்னீங்க மேடம். சொன்னதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி சொன்னாங்க, மேடம் வந்து அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கிருஷ்ணா மேடம் வந்து, அதாவது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்கள் விடக்கூடாது, வேலை வேலை வேலைன்ட்டு வந்து போய்கிட்டீங்கன்னா அப்புறம் இங்கே வீட்டில் வந்து ரொம்ப சண்டையாயிரும், அப்புறம் என்ன அது விட்டுட்டு போகுது, பிள்ளைய கவனிக்க மாட்டேங்குது, பிள்ளை ஒல்லியாக போயிடுச்சு, ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்குதுன்னு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துடும், மாமியார் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கோங்க, ஒரு குழந்தை பர்த்டே அப்படின்னா அதுதான் முக்கியம், குழந்தை பர்த்டேவோட வந்து வேலை முக்கியம். ஸோ அது எது அது முக்கியம் அப்படிங்கிறத ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில்.
0: ஒரு நிமிஷம் இந்த இடத்துல நான் கொஞ்சம் உங்களோட குறுக்கிட்டு பேசுறேன்.
1: கண்டிப்பா
0: அது வந்து என்னன்னாக்க வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து இன்னைக்கு குழந்தைக்கு பிறந்த நாள் அதனால அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய போர்ட் மீட்டிங் இருந்தனா விட்டுட்டு என்னால போக முடியாது. பட் எனக்கு குழந்தைக்கு பிறந்த நாள் வருதுன்றது எனக்கு இந்த வருஷம்னா அடுத்த வருஷம் இந்த டேட்டுக்கு பிறந்த நாள் வருதுன்னு எனக்கு ஐ ஷுட் நான் வந்து இப்போ ஒரு லேடின்றவ வந்து இட்ஸ் ஷி இஸ் வெரி வெரி ரெஸ்பான்சிபிள், ரொம்ப பொறுமையாக ஒரு தாயின்னு யாரை சொல்கிறோம், ஒரு பெண்ணை தான் சொல்கிறோம், தாய்மை அந்த இதுன்றது. அதைத்தான் கருவூலம்னுட்டு நம்ம கோவிலில் போய் கருவறைன்னு சொல்கிறோமே, ஏன் சொல்கிறோம், அப்பேற்பட்ட ஒரு ஒரு ஒஸ்தியான ரொம்ப பிரமாதமான ஒரு இதை வந்து பண்ணுறது பெண்களால் தான் அந்த பொறுமையை சாதித்துக்க முடியும். அதனால் அதையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு பண்ணக்கூடியவ தான் பண்ண. ஆனால் அதனால் வந்து உடனே வீட்டில் சண்டை வந்துடுமோ இன்னொன்று வந்துடுமோன்னா இப்போ ஒன்றும் இல்லாமல் ஒரு எந்த ப்ரொஃபஷன்லேயும் இது நடக்கிறது, நீ வீட்டை கவனிக்கலாம் வீட்டை கவனிச்சுப்பேன். ஸோ அது தட் இஸ் தேர், அது எப்போவுமே அந்த பெண்களுக்கு இன்றைக்கும் விடுதலை கிடையாது, இன்றைக்கும் எதுலேயும் நோ எக்ஸ்கியூஸ் தான். ஆனாலும் கூட ஷீ நோஸ் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணுறதா அவப்போ அது பெண் ஒத்தியால் தான் முடியும். அதனால் நீங்கள் வந்து ஒரு பொறுப்புன்னு எடுத்துட்டு உங்களை அன்னைக்கு அந்த பொறுப்பு அன்னைக்கு அவளுக்கு இருந்தது. சிக்கன் இம்மிடியேட்டாக ஐயோ இன்னைக்கு ரொம்ப அவசரமாக இருக்குன்னு அவனா இன்னொருத்தரை போட பண்ண சொல்கிறாம்மா நீ படுத்துக்கோமான்னு சொல்லிட்டு இருந்தோம், பட் அப்படி பண்ணலை பிகாஸ் இட் இஸ் சடன் ப்ரோக்ராம். பட் ஷி சைட் ஏன்னா அந்த பொறுப்பை விட்டுட்டு வரல. அதனால் நான் இந்த இடத்துல அவங்களுக்கு சொல்கிறது, மேடமுக்கு சொல்கிறதுன்னா பெண்களால் ஒரு நாளும் பொறுப்பை துறக்கவே முடியாது.
1: கரெக்ட், ரொம்ப அருமையாக
0: துறக்கவே முடியாது, அவங்க முடியாது. கடைசியில் சாகர் மட்டும் ஏதோ ஒரு சொல்கிற மாதிரி நேற்று ஏதோ ஒரு இதில் பார்த்தேன் நான் டிவியில், இதயத்தை கேட்டாங்கன்னா உடனே இதயத்தை வெட்டி பையன் கொடுத்தானா, அந்த அப்போ கூட கீழே வந்தோன்னா அந்த இதயம் அம்மாவோட இதயம் சொல்லித்தான், ஐயோ எங்கேயாவது அடிபட்டு கொடுத்தாப்பான்னு கேட்டுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு பெண்ணாக இருக்கிறவளுக்கு கடைசி வரையில் அவளால் எந்த பொறுப்பையுமே மாட்டா, அவளுக்கு ஷீ நோஸ் ஹவு டு மேனேஜ் இட். அதுதான் நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறது.
1: ரொம்ப சரியாக சொன்னீங்க, அதாவது மேனேஜ் பண்ணணும், எது வந்து முக்கியம் எது வந்து முக்கியம் இல்லை அப்படின்னுங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணணும், தட்டி கழிக்க முடியாது. இப்போ ஸ்வப்னா வந்து ஒரு ரொம்ப ஒரு எடுத்துக்காட்டு, நேற்று வந்து ஸ்வப்னாட்ட வந்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன், அவங்க வந்து ரொம்பவே டேலண்டட் உமன் வித் நோ எஸ்கியூஸ் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டு வந்து ஸ்வப்னா. அதாவது இந்த துறைக்கு வந்து சொப்னா நீங்க எப்படி வந்தீங்க, எப்படி வந்து இந்த ஜுவல்லரி ஃபீல்டு அதாவது நகைகள் அதுல எல்லாம் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு எங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப் அவங்களுக்கு சொல்லுங்க.
2: என்னப்பா நான் என் பேர் சொப்னா. நான் பார்த்தீங்கன்னா வெறும் அது ஃபேஷன் ஜுவல்லரி தான் நான் காம்படிஷன் சொன்னாங்க. ஆனால் நான் இந்த அளவுக்கு முன்னேறணும்னா எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட்டு வந்து காம்படிஷன் சொன்னோன்னே எனக்கு ஜுவல்லரினால கடையில் வாங்கி போட்டுதான் எனக்கு தெரியும், மற்றபடி தெரியாது. காம்படிஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் ஒரு ட்ரஸ்ட்டில், அப்போ அந்த ட்ரஸ்ட்டு சொன்னாங்க, நீ போனம்மா ஜுவல்லரி, உன் பேரை கொடுத்துட்டம்மா. சார் நீங்கள் யாருக்கு எது சார் என் பேரை கொடுத்தீங்க நீங்கள், எனக்கு எதுவுமே தெரியாது சார், அது பண்ணவே தெரியாது சார் அப்படின்னாங்க. நீ எப்படி தான் எனக்கு தெரியாதுமா, நீ பெங்களூர் போயே ஆகணும், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி டேட்டை கொடுத்துட்டாங்க. அப்போது நான் வந்து சொர்ணமா ட்ரஸ்ட்டில் போய் நான் மெம்பராக இருக்கேன், ஆனால் எனக்கு அவ்வளோ காண்டாக்ட் கிடையாது. நான் சொர்ணமா ட்ரஸ்ட்டில் போய் கேட்டேன், ஏமா சோகமாக இருக்கேன்னு கேட்டாங்க ஆஃபீஸ்லலாம். இது மாதிரி ஜுவல்லரி காம்படிஷன் என்ன அனுப்பிட்டாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியலண்ணா, நீ கற்றுப்பியான்னு கேட்டாங்க. ஆ நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு அடிமா போய் கற்றுப்பேன்னு கேட்டாங்க. நான் அதெல்லாம் ஒர்க் பண்ணுவேன் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அண்ணன். ஒரு லேடி கிட்ட அமிச்சாங்க. அந்த லேடி என்ன சொன்னாங்கன்னா, நான் நைட்டுக்கு ஊருக்கு போகிறேன், உனக்கு கற்றுக் கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. சரி மேடம், உங்களால் முடிஞ்சு எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் பெங்களூரில் போயிட்டு, உங்கள் டூல்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஃபினிஷிங் மட்டும் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு பாக்ஸ் வந்து ஜுவல்லரி பாக்ஸ் வந்து ஒரு பிக்சர் மாதிரி வச்சு எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதோட அவள் தான், ஐயோ இதை தான் நான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் ரெண்டு நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சார் அந்த டிசைனாக வந்துடுச்சு, நான் காம்படிஷனில் போய் உட்காடுறேன், மொத்தம் 20 பேர் இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல, 20 மணியெல்லாம் கொடுத்துட்டாங்க, எனக்கு அது பேரும் தெரியல ஊரும் தெரியல. நான் பண்ணேன், சரி என்ன மாடல் வந்து நம்மளை தான் பண்ணி பார்க்கலாமே சொல்லிட்டு நானும் ஏதோ ஒரு மாடல் பண்ணேன். பண்ணி யார் அதிகமாக பண்ணுறீங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி 20 பேரில் நான் பண்ணி போட்டுட்டே இருக்கேன். இயர்ரிங்ஸு ப்ரைஸ் எனக்கு என்ன தோணுது அதெல்லாம் பண்ணி போட்டுட்டே இருக்கேன். நானும் பண்ணி போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டைம் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா என் பேர் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, சொப்னா தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் கேட்குறாங்க எப்படிமா பண்ணேன் அப்படின்னாங்க. எனக்கே தெரில மேடம், அது பேரன் தெரில ஊரன் தெரியல, ஆனால் நான் ஏதோ பண்ணி நான் வின் பண்ணி வந்துட்டேன் அப்படின்னு. சரி கோல்ட், அப்புறம் வந்து வெள்ளிக்கு போனோம்னு சொல்லி ஜெய்ப்பூரில் உனக்கு வந்து வெள்ளி கோல்டு இது கோல்டும் வெள்ளியும் காம்படிஷன் இருக்குது, வெள்ளிப்பட்டிக்கு போங்கன்னாங்க. நான் வெள்ளிப்பட்டிக்கு போனால் ஒரு ஆளுக்கெலாம் கற்றுக் கொடுக்க மாட்டேமா அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியை கோல்ட் பண்ணுறது வெள்ளி பண்ணுறது நானும் போனேன். சார் நான் என்னது வெள்ளி பண்ணுற போனோம், நானும் எங்கள் வீட்டில் போய் நான் பண்ணி கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். எங்கள் அப்பா கேட்டார், நான் பண்ணியும் பிஸ்னஸ் இழுத்து மூடி உக்காண்ட்ருக்கேன், நீ போய் கற்றுன்னா பண்ண போகிற அப்படின்னாரு. அப்போ நான் 5 நிமிஷம் வச்சேன். அப்போ எங்கள் அப்பா அப்பா நீ இது மாதிரி சொல்லிட்டல, நான் இதை கற்றுட்டு இந்த சென்னை ஃபுல்லாக இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக நான் பேச வைக்கிறேன்ப்பான்னாரு. நீ ஏன் ஊனமாக இருக்கேன், எங்கள் சொல்யூஷன்லாம் சொன்னாங்க. எங்கள் அண்ணன் சொன்னால் நாங்களாம் செட்டில் ஆகிட்டோம், நீ மாதிரி போனால் எப்படி செட்டில் ஆகணும்னு எங்கள் அண்ணன் கேட்டாங்க. நீ என்ன நான் இந்த தமிழ்நாடே பேச வைக்கிறேன் பார்க்குறியா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னாங்க. உன்னோட நான் தான் முன்னேறி காட்டுறேன், நான் தான் இந்த வீட்டிலேயே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. நானும் அம்மா அப்பா, அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணார், ஒத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டே வெள்ளி கற்றுக் கொடுத்தாரு. நான் வெள்ளி கற்றுந்து அங்கே போய் நான் வந்து, ஆனால் என்ன ஜெய்ப்பூரில் போக முடியாதுன்னா என் கூட துணைக்கு வேணும், எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாத எங்கள் அம்மா பார்த்துட்டு உங்க கூட யாரும் இல்லை நாங்கள். அப்போ நான் சொன்னேன், சார் நான் வரல சார், என் கூட ஆள் இல்லை, நான் தனியாக வேணா வரேன், என் கூட யாரும் வரமாட்டாங்க சார் அப்படின்னு. அப்போ என்னம்மா பண்ணுறது, நான் வரல சார், பரவாயில்ல சார், நான் மேக்கிங் வச்சு நான் கற்றுக்கணும்ல சார், அதையே நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்னதாக மகளிர்த்துக்குள்ள சொர்ணமா ட்ரெஸ்ஸில் வந்து என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு பேசினாங்க. இதை மாதிரி வந்து மகளிர்த்துக்கில் வந்து ஹேண்டிகிராஃப்ட் ஸ்டால் போடணுமா, நீ போடுவியாம்மான்னு கேட்டேன். சார் நான் ஒர்க் பண்ணுறேன் சார், என்னால் எப்படி சார் போடுமோ, உங்களுக்குள்ளே ஒருத்தர் உட்காரவி, நீ பார்ட் டைமாக பண்ணி நீங்களை போய் பார்த்துக்கானே, நீ பண்ணி போடணுமாண்ணா. சரி சார் அப்படின்னு சொல்லி அதில் நான் ஸ்டார்ட் பண்ணுறதா மகளிர்க்குள்ள ஃபஸ்ட்டு நான் சரிங்களா. ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணி எங்கள் வீட்டில் போய் மொத்தம் எனக்கு 10 days ஸ்டால் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு ஸ்டார்டிங் தெரியாது, நான் வந்து 30,000 எடுத்துகிட்டு போய் கையில் கொடுத்தேன். அப்போது எங்கள் அப்பா வந்து சொன்னார், நீ என்னால் பண்ண முடியாது நீ சொன்னலப்பா, இப்போ நான் உனக்கு மேலே பார்க்குறேன் பாரு அப்படின்னு. எங்கள் அம்மா வந்து அப்போ எங்கள் அண்ணன் எங்கள் அம்மாலாம் சொன்னாங்க, இவளுக்கு நான் உறுதுணையாக நிற்கிறேன், நீ என்ன வேணால் பண்ணு அப்படின்னாங்க. அப்போ என்ன நான் அப்போ நான் வேலையெல்லாம் விட்டுருவேன், சரி பரவாயில்ல நீ வேலையெல்லாம் விட்டுரு அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு நான் வேலையை எழுதி கொடுத்து இதை தான் கண்டினியூஸ்னாக போடுவேன். அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மகளிர் குழுவில் மட்டும் காலேஜ் பசார் அது மாதிரி போய் போய் நான் இப்போ வந்து அதேமாதிரி காலேஜ் நான் கிளாஸ்லாம் எடுப்பேன், எந்த ஊருக்கு போனாலும் நான் கிளாஸ் எடுப்பேன், நான் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணிட்டுருக்கேன். அதனால எந்த ஊர் போனால் கேட்பாங்க, நீ போக முடியுமா, என்னால் முடியும், நான் போய் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் நான் கிளாஸ் எடுத்தேன். இப்போ கிளாஸ் எடுத்து எல்லாமே என்ன தெரியும், இப்போ யார் பார்த்தாலும் சொப்னான்றது தெரியாது, நீங்கள் ஜுவல்லரி மேக்கிங் தானே பண்ணிங்க, உங்களை நான் டிவியில் பார்த்தேன் அப்படின்வாங்க. அந்த இதில் தான் இப்போ நான் வந்து உனக்கு எங்கள் அண்ணன் இப்போ எங்கே போனாலும் எங்கள் அண்ணனை கூட தெரியாது, இவங்களை நான் எங்கே போனேன் எங்கள் அண்ணன் கூட போனாலும் இவங்களை நான் எங்கே டிவியில் பார்த்துருக்கேனே அப்படின்னு எங்கள் பேர் சொப்னா அதை நான் ஆமாம் அப்படின்னு. அப்போ எங்கள் அண்ணன் சொன்னாங்க, பரவாயில்ல, நாங்கள் படித்தோம், நாங்கள் வெளியூரில் போய் செட்டில் ஆகியோம், எங்களால் பேர் வாங்க முடியல. நீ சொன்ன மாதிரி இந்த தமிழ்நாட்டிலே நீ பேர் வாங்குறல. இப்போ எங்கே பார்த்தா நெட்டில் சரி, ஆன்லைனில் பார்த்தா சரி, இப்போ நான் அண்ணன் தெரசாவில் 1 மந்த்தாக ஸ்டால் போட்டிருக்கேன். அந்த 1 மந்த்தில் பாதி பேர் வந்து நீங்கள் ஆன்லைனில் ஏன் இப்போ நீங்கள் வர்றது இல்லை சரியாவே, நீங்கள் இல்லை மேம் நான் இங்கே இருக்கேன் அதனால தான், நீங்கள் ஆன்லைனில் ஒன்று போடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி உன்னென்ன கேட்டிருக்காங்க. வந்த கஸ்டமர்லாம் நீங்கள் டிவியில் வந்தீங்க, ஏன் மேடம் காலேஜ் பஸ்ஸில் வரலையா மேடம் அப்படின்னு சொல்லி என்னை வந்து கேட்டு போகிறாங்க. இது மூலமா தான் நான் முன்னுக்கே வந்தேன்.
1: வந்து ரொம்ப வந்து ஃபென்டாஸ்டிக். இதுக்கு மேலே நம்ம ஒரு பேனல் டிஸ்கஷன் பேசணுமா நானும் நினைக்கிறேன். எப்படி ஒரு முன்னேற்றம், ஒரு முயற்சி, எல்லாமே ஒரு சின்ன கையில் வந்து ஒரு கட் பண்ணாலே வந்து ஒரு நாளைக்கு இன்னைக்கு நம்ம சாப்பிட முடியாது. அதாவது உடம்புக்கு ஏதோ ஒன்றுன்னா வந்து நம்ம 10 நாளைக்கு வேலை செய்ய முடியாது. மாற்றுத்திறனாளி எல்லாத்தையும் தூக்கி போடு. நான் வந்து மாற்றுத்திறனாளி அதெல்லாம் வந்து எனக்கு மைண்ட்லே இல்லை, நான் வந்து அச்சீவ் பண்ணுவேன், நான் அதை செஞ்சு காமிப்பேன், நான் உன் கையில் 30,000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன சப்னாவுக்கு இன்னும் ஒரு அகத்தான ஒரு கை. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சப்னா, ரொம்பவே ஒரு இன்ஸ்பைரிங். ஐ திங்க் ரொம்பவே ஒரு இன்ஸ்பைரிங்மா. நான் உங்களுக்கு அப்புறம் நான் பேசுகிறேன் உங்ககிட்ட.
3: Every day we see garbage everywhere and people throw away books, fluorescent lamps, plastic, aluminium products, cardboard, scrap metal, foam peanuts, batteries and coal ash. But do you know that all these are recyclable products? What will happen if we don't take care of our environment and how does it affect us? Be it in landfills, everywhere, higher fuel prices, contaminated drinking water, destroy and kill wildlife. Think before reacting to anything and do your part by recycling, which will make a great difference to our country. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா. என்ன சமைச்சு போட்டீங்களா அம்மாவுக்கு? அம்மா வந்து சமைச்சு போட்டாங்க தூங்குனாங்கன்னு மேடம் கூட்டதுக்கு நீங்க போகவே இல்லை. இருந்தாலும் ரொம்பவே ஒரு பிஸியான லேடி வந்து கிருஷ்ணா. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவங்களை மீட் பண்ணேன். இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். மகளிர் சுயஉதவி குழுவில் வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவ். பிரசிடென்ட் வந்து அவங்களுக்கு வந்து நான் என்னை வந்து பேச கூப்பிட்டுருந்தாங்க அங்கே ஒரு முறை. அப்புறம் வந்து வருஷம் வருஷம் வந்து பேச கூப்பிட்டுருவாங்க. அங்கே வந்து போயிருக்கோம். ரொம்பவே ஒரு டேலண்டட் லேடி. நோ எஸ்கியூஸ் அப்படின்றது கிருஷ்ணா. அதாவது ஆங்கிலத்தில் ஒரு இது இருக்கு, அதாவது பிஸியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவன் வந்து உண்மையிலே பிஸி இல்லை அப்படின்னு. அ பிஸி பர்சன் இஸ் அ பர்சன் ஹூ ஹாஸ் டைம் ஃபார் எவ்ரி திங். எல்லாத்துக்குமே டைம் இருக்கிறவன் தான் வந்து உண்மையிலே பிஸி பர்சன். அது வந்து கிருஷ்ணா வந்து ஒரு எடுத்துக்காட்டு. கிருஷ்ணாவை பற்றி அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். எப்படி இந்த துறைக்கு வந்தாங்க, எப்படி வந்து இந்த ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் ஆல் அப்படிங்கிற லேடி வந்து கிருஷ்ணா.
1: வணக்கம், நான் வந்து கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடி பக்கம் ஆறுமுகநேரி. எத்தனை பேருக்கு திருச்செந்தூர் தெரிஞ்சிருக்கும்னு தெரியல, தெரியுமா? ஓகே, அது பக்கம் ஆறுமுகநேரி. கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் வருஷத்துக்கு 2 தடவை கூட வாசலுக்கே வரமாட்டோம். அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போவோம், காலேஜுக்கு போவோம். காலேஜ் கூட போர்டிங் தான், கொண்டு போய் வீட்டில் அங்கே விட்டுட்டு வருவாங்க, திருப்பி வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ வந்து வெளி உலகமே டோட்டலாக தெரியாது. கல்யாணம் முடித்த பிறகு ஒரு 5 இயர்ஸ் வந்து ஊர் பக்கத்தில் இருந்தோம். அப்புறம் வந்து ஒரு 6-7 ஸ்டேட் ராஜஸ்தான் குஜராத் இப்படி ஒவ்வொரு இடமா போயிட்டு இருந்தோம். ஸோ அப்போ போகும்போது எனக்கு ரொம்ப தோணும், நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தோன்னு ஒரே இடத்துல இருந்திருக்கலாமே. அப்புறம் எனக்கு ஒர்க் பண்ணுறது பிடிக்காது. ஒர்க் பண்ணால் நம்மளோட திறமைகள் எல்லாம் நம்ம டெசிஷன் எடுக்க முடியாது, யாராவது ஒருத்தங்க டெசிஷன் எடுத்திருப்பாங்க, அதை வந்து நம்மளை செய்ய சொல்லுவாங்க, அப்படி தானே? ஆனால் வந்து நம்ம இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணோன்னாச்சுன்னா நம்மளே டெசிஷன் எடுக்கலாம். அது நஷ்டமோ கஷ்டமோ நம்மளே அனுபவிக்கலாம். நம்மளே அதில் எல்லாமே அந்த சொல்லுவாங்க இல்லையா, எலி தலையாக இருந்தாலும் எலி தலையாக இருக்கணும், அந்த மாதிரி கேரக்டர்னா. ஸோ அது வந்து அப்புறம் வந்து யார்கிட்ட இப்போ பேசியாச்சுனாலுமே வந்து எனக்கு இது தெரியும் உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெலாம் போகவே மாட்டேன். வீட்டில் ஒன்றுமே வேண்டாம். வீட்டில் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ எல்லாருமே வந்து மிடில் கிளாஸ், பிலோ மிடில் கிளாஸ், இல்லை லைட்டாக அபோவ் மிடில் கிளாஸ், அப்படி தான் நம்ம இருப்போம். ஸோ வீட்டில் வந்து இப்போ சிவன் யார், சக்தி யார், சிவன் வந்து ஆண், சக்தி வந்து பெண். நார்மலாக ஒரு வார்த்தை சொல்லுவோம், சக்தி இருந்தால் செய்ய இல்லை சிவனேன்னு கடை அப்படின்வோம், அப்படி தானே? ஓ, அப்போ அப்போ என்ன அர்த்தம்னா பவர்ஃபுல் வந்து யாரு, லேடிஸ். ஆனால் வந்து நம்ம என்ன சொல்லணும்னு ஜென்ஸ் விரும்புவாங்கன்னா நீங்கள் தான் எல்லாம் அப்படி சொல்லிட்டோன்னு வைங்க. அதாவது ரெண்டு பக்கம் கயிறை இழுத்து பிடிக்கும்போது ஃபேமிலின்றதுல நம்ம இழுத்து பிடிச்சி எனக்கு தெரியும் நான் சம்பாதிச்சுட்டு வரேன் இது அது அது இதுன்னு சொன்னேன்னா டெய்லி வீட்டில் பிரச்சனை தான் வரும். ஸோ டோட்டலாக நீங்கள் தான் வீட்டில் சொல்லி பாருங்கள், ஒரு பிரச்சனை வராது. அப்படியா நம்ம செய்யோம், ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன டெசிஷன் எடுக்க போகிறோமோ அதை நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் செய்கிறது தான் செய்வேன், என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்க, வீட்டில் ஒரு ப்ராப்ளம் வராது. பாதி பேருக்கு வீட்டை விட்டு வெளியே வரும்போது பல பிரச்சனை வரும். எல்லாம் எதுக்கு வரும்னா பாதி ஈகோவில் தான் வரும். ஈகோவில் என்ன சொல்லுவாங்க, நீ இன்றைக்கி வெளியே போறியா, என் பசங்களை கவனிக்கலை, ஈவினிங் வந்து டியூஷன் அனுப்பலை. எங்கள் வீட்டுக்காரங்க மொதல் நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கிட்ட சொன்னாங்க, நீ வந்து பசங்கிட்ட வந்து கீ கொடுக்கக்கூடாது. அப்போ ஒருத்தன் வந்து 9th படித்தான், ஒருத்தன் வந்து 7th படித்தான். அப்போ எங்கிட்ட மொதல் வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஒய்ஃப் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும், அதில் ஆர்வமுடைய கணவர் தான் என்னோட கணவர், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனாலும் அது அது அந்த நம்ம ஒரு இந்த கயிறு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கயிறுக்குள்ளே அப்படியே அங்கே சுற்றிக்கிட்டே இருக்கணும். அதை தாண்டி நம்ம மூவ் ஆகிறோன்னாச்சுன்னா எந் யாருக்குமே மனசு ஒப்புதல் இருக்காது. நம்ம மட்டும் நம்ம வீட்டுக்காரங்களாம் அப்படி விட்டுட்டு இருக்க மாட்டோம். ஸோ அவங்கக்கிட்ட என்ன சொன்னாச்சு, அவங்க எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, 4:30 பசங்க வீட்டுக்கு வருவாங்க, அப்போ வந்து நீ தான் கதவை திறக்கணும். ஸோ கதவை திறக்கிறது நீனாக தான் இருக்கணும், சாவி வந்து பசங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. அங்கே உட்காந்தேன் இங்கே உட்காந்தேன் அப்படி பசங்களுக்கு எந்தவித வித்தியாசமான இதுவும் இருக்கக்கூடாது. அது செய்ய முடியும்னா போ. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது. யாராவது கஷ்டம் லேடிஸ்னாச்சுன்னா எங்கள் வீட்டாட்கள் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களாக இருந்தாலும் வீட்டால் தூக்கி துறப்பட்டுருவேன், அவ்வளோதான். அண்ணன் தம்பியாக இருந்து யாராவது ஒரு லேடிஸ் வந்து உங்கள் அண்ணனால் எனக்கு தொந்தரவுன்னு சொன்னால் கூட எங்கள் அண்ணனை தூக்கி துறப்பட்டுருவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னாங்க, நீ வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணு, கம்பெனி ஓப்பன் பண்ணு, நோ ப்ராப்ளம், பட் வந்து 4:30 கதவு நீ தான் திறக்கணும்னு. அதுக்கு நான் வந்து எஸ்ன்னு சொன்னேன். ஒரு 3 வருஷமா பர்வீன்லாம் எனக்கு இப்போ நல்ல ஃப்ரெண்டு. மேடம் நல்லா எல்லா இதுலேயுமே எங்களுக்கு கைட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எங்களோட ரொம்ப மூத்தவங்க, பல வருஷம் பல லேடிஸை வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்க அனுபவத்து கூட இது பண்ணும்போது நாங்கள் ஒன்றுமே கிடையாது, பட் நான் அவங்கள ரொம்ப ரசிப்பேன். ஏன்னா வெட்டு ஒன்று துண்டுறேன்னு பேசுவாங்க, அந்தளவுக்கு எனக்கு பேச தெரியாது. சில மீட்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப போராட்டத்துக்கு இடையில பேசுவாங்க, அந்த போராட்ட குணங்கள்லாம் எனக்கு கிடையாது. நான் ஈஸியாக விட்டு கொடுத்துருவேன், நான் ஜெயிச்சிருவேன். விட்டு கொடுக்கறதுனால ஜெயிக்கிறது. அது நம்ம பிடிச்சி இழுத்து பார்த்தோன்னா அவங்களும் ஃபுல் ஃபோர்ஸில் அவங்களோட எனர்ஜியெல்லாம் நம்மக்கிட்ட இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இது பண்ணும்போது நான் 4:30 வர்றதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு தான் இது பண்ணேன். வீட்டுக்காரங்க சொன்னது, எனக்கு 5 கோடி ரூபாய் யாராவது ஒரு 5 மணிக்கு தரேன்னா கூட எனக்கு அந்த பணம் வேண்டாம், 4:30 நீ இருக்கணும். அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் நான் கம்பெனி திறந்தேன். பல ப்ரோக்ராம் பல இடத்துல இருந்து நான் 4 மணிக்கு எந்திரிச்சு ஓடுவேன். எல்லாரும் என் பேரை வந்து 7:30 சொல்றதுக்கு பதிலாக 4:30 சொல்லுவாங்க, கிளம்பிடுச்சான்னுவாங்க.
0: அந்த 5 கோடி தராதான் நான் இப்பவே நான் வீட்டுக்கு போறேன், வேணாம் எனக்கு 5 கோடி 5 மணிக்கு யாராவது தரான் தான் நான் கிளம்புறேன். கிருஷ்ணா மேமோடைய மெயின் இது என்னன்னா, அதாவது அவங்க சொன்னாங்க இல்லையா, பிள்ளைங்க வரும்போது கதவை திறக்கணும் அப்படின்னு. அதாவது அவங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, ஏதாவது நம்ம ஒரு பர்சனலா இல்லாட்டி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா கூட பல வீட்டு அதாவது பிரச்சனைகளையும் வந்து அவங்க வந்து அதாவது ஒரு சிஸ்டர் மாதிரி அவங்க வந்து பாக்குற ஒரு எண்ணம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நானும் வந்து பல தடவை கிருஷ்ணா வீட்டு கதவையும் நானும் தட்டி இருக்கிறேன். கரெக்டா 4:30 இல்ல அன்டைம்ல தான் நான் வந்திருக்கிறேன் உங்க வீட்டுக்கு. சோ இந்த மாதிரி வந்து அதாவது எக்ஸ்கியூஸ் இல்ல, அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்தல், விட்டு கொடுத்து நீங்க அப்புறம் நீங்க ஒரு கமாண்ட் எடுங்க வீட்டுல அப்படின்னு சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப ஒரு அருமையான பாயிண்ட். சோ திருப்பியும் ஒரு சுத்த அப்படியே எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அதுக்கு முன்னாடி வந்து அனிதா மேம்டையும் பேசிடுவோம். ஃபவுண்டர் V2 இனோவேஷன்ஸ், நேத்து நான் உங்ககிட்ட போன்ல பேசினேன், இது என்னது V2 இனோவேஷன்ஸ்னா என்ன, என்ன இனோவேஷன் பண்றீங்க? நிறைய கம்பெனியை பத்தி சொன்னாங்க. அப்பப்பா இவ்வளவு ஒரு கம்பெனியா, சரி எங்களுக்கு நீங்க வந்து இங்க MOP ல நீங்க சொல்லிருங்க, உங்களை பத்தி சொல்லுங்க அனிதா மேம், நீங்க வந்து எந்த ஊரு, இந்த V2 இனோவேஷன்ஸ் அப்படிங்கறது என்ன அப்படின்னு சொல்லுங்க.
2: எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் அனிதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே தட் ஐ எம் அன் MOPN.
0: ஓகே.
2: அண்ட் ஆல்சோ இங்கேன்னு படிக்கும் போதும் சரி அதுக்கப்புறமாவும் சரி ஐ ஆல்வேஸ் கீப் டச் வித் ரோசி மேம். ஏன்னா இந்த ஆண்டர்பிரனர் செல், டெவலப்மெண்ட் செல்ன்ற எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் இங்கே இருக்கும்போதும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் ஸ்டடீஸ் எப்போதுமே படிக்கும்போது வந்து ஏதாவது ஒரு சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணும், நம்ம காலில் நிற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்தது. இமீடியட்லி ஆஃப்டர் ஸ்டடீஸ் வந்து நம்ம எதை ஸ்டார்ட் பண்ணுறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற எந்த கைடன்ஸும் இல்லை அப்படின்றதுனால, ஸோ ஐ டுக் சம் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி அதை பற்றின வெங்சன் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு தேர் இன் டு மீடியா ஃபீல்ட். ஸோ மீடியா ப்ரொடக்ஷன்ஸ் இங்கே இருக்கும்போதும் எஃப்எம் லான்ச் பண்ணும்போது எல்லாமே வாஸ் வெரி ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டிங் இந்த எஃப்எம் MOP எஃப்எம் அண்ட் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும். ஸோ அந்த கம்பெனியில் நம்ம போயிட்டு ஒர்க் பண்ணும்போது தான் என்னென்ன அந்த ப்ரொடக்ஷன் சைடில் மீன்ஸ் ஃபோட்டோகிராஃபி அண்ட் டிசைனிங் அண்ட் இனோவேஷன்ஸ் அப்படின்னா, இப்போ இருக்கிற எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், இட் ரெக்வைர்ஸ் த சப்போர்ட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அதை தான் நான் வந்து ஒரு கீ பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு, ஸோ அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் நம்ம எல்லா பிஸ்னஸ்க்கும் கொடுக்கணும். எல்லா பிஸ்னஸ்க்குமே மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதையே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது V2 இனோவேஷன்ஸ். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணும்போது தான் லக்கிலி ஐ கேம் டு நோ அபவுட் கவர்மெண்ட் ஸ்கீம் கால் நீட்ஸ்ன்ற ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது என்ன ஸ்கீம் அப்படின்னா, இட் இஸ் மெயின்லி ஃபார் ஃபஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஒரு வீட்லேயே ஃபஸ்ட் ஜெனரேஷன் இவங்க தான் ஆண்டர்ப்ரனர், இவங்க அம்மா அப்பாவோ இல்லை இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ஸோ எந்த பிஸ்னஸும் கிடையாது, இவங்க தான் ஃபஸ்ட் டைம் ஆண்டர்ப்ரனர்ன்ற அந்த கேட்டகரியில் தே இன்ட்ரடியூஸ் த ஸ்கீம். ஸோ அதில் வந்து நான் போய் என்ரோல் பண்ணிவிட்டு நீட் ஸ்கீம் மூலமா இந்த V2 இனோவேஷன்ஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா பிஸ்னஸஸ்க்குமே we give advertising and marketing support. லைக் ஒரு பேசிக் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா, இட் ரெக்வயர்ஸ் இப்போ வந்து வெப்சைட்ஸ்ன்றது இட்ஸ் அ பேசிக் திங். ஸோ வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுக்கறது, அப்புறம் அட்வர்டைசிங்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கறது. ஸோ அட்வர்டைசிங்ஸ் வந்து நம்ம நியூஸ் பிரிண்ட் அண்ட் டிவி எல்லாத்துலேயும் பப்ளிஷ் பண்ணுறது. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் தான் மெயினாக நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன் சென்னை நவ் வி ஹாவ் லாட் ஆஃப் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸஸ்லேருந்து நமக்கு கிளைண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேறு என்ன மேம், ஐ டோன்ட் நோ வாட் டு ஷேர் வித்
0: டெக்னிக்கல் சப்போர்ட்.
2: எஸ் மேம்,
0: டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ஸோ அவங்களும் வந்து MOP வைஷ்ணவ காலேஜில் வந்து படித்து விட்டு அந்த மாதிரி வந்து V2 இனோவேஷன்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. நான் கம்மிங் பேக் டு பிரேமா மேடம் அகேன்,
3: நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க, அதாவது வொர்க் லைஃப வந்து பேலன்ஸ் பண்ணணும். அதை திருப்பி அந்த பர்த்டே எதுக்கே வரணும், பர்த்டேன்னு தெரிஞ்சாலும் நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ட் மீட்டிங் என்றால் போய் தான் ஆகணும், பெண்ணுக்கு வந்து கடைசி வரைக்கும் வந்து பொறுப்பு இருக்கு அப்படின்னு நீங்க ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இதை நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? ஏன்னா நீங்க வந்து ரொம்ப ஒரு பிஸி லேடி, நிறைய வந்து உங்களுக்கு அனுபவம் இருக்கு. இதுல வந்து ஒரு ஷார்ட்டா நம்ம இங்க கேதர் பண்ற க்ரௌடுக்காக எப்படி வந்து அதை நம்ம பேலன்ஸ் பண்றது, ஒர்க் அண்ட் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப்?
4: அதாவது பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னுக்கிறது வந்து இட் நாட் ஓன்லி நமக்கு ஒரு லேடிக்கு மட்டும் இல்லை, என்னென்னா ஒரு நம்மளை புரிஞ்சுக்கணும் முதல்ல வீட்டில் இருக்கிறவங்க. நான் சொன்ன மாதிரி வெளியில் போகணுன்னா நாய்க்கட்டிட்ட கூட பர்மிஷன் வாங்கி தான் வெளியில் வரணும், அந்த ரேட்டுக்கு தான் விமனோடைய இது இருக்குது, இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனாலும் கூட வந்து அந்த நம்மளை புரிஞ்சிட்டவங்களாம் அவங்க இருந்துட்டு மாதிரி அவள் பண்ணிகிட்டு இருக்கா அவள் நல்லா, இப்போ இவங்க சொன்னாங்க இப்போ இந்த மாதிரி நான் பண்ணின உடனே வந்து அப்படியே என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னு, அது மாதிரி நம்மளை புரிஞ்சிட்டு நம்ம பண்ணிட்டு நமக்கு ஒரு சப்போர்ட்டுன்னு கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா நம்ம இந்த உலகத்தையே நம்ம வித்துட்டு வந்துடலாம்.
3: மேடம் இன்னொன்று, அதாவது சப்போர்ட் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, சப்போர்ட் இல்லாதவங்க தான் வந்து நிறைய பேர் பெரும்பாலும் வந்து ஐயோ வேலை செய்கிறியா இல்லை கூடாது, மாமியாருக்கு வந்து சிக்கா இருக்கு, அவங்களுக்கு வந்து யார் பாப்பா, குழந்தைங்களுக்கு யார் பாப்பா, என்ன யார் கவனிச்சுப்பா, வீடு வந்து வீணா போயிடும் அப்படின்னு தான் இன்னமும் பெரும்பாலான ஆண்கள் வந்து நினைத்து கொண்டிருக்காங்க, வீட்டில் இருக்கவங்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து?
4: ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எது எப்படி ஆனாலும் ஒரு விஷயத்துல பணம் நிறையா வருதுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த யார் எந்த பர்சன் வந்து பணம் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து பெரிய ஆளாக போயிடுவாங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், இது இட்ஸ் அ ப்ராக்டிக்கலாக இது நடந்த சமாச்சாரம். ஒரு லேடி வந்து என்ன மாதிரி தான் அவளுக்கும் அப்போ ஒரு 50 வயசு, அவள் வந்து இட்ஸ் அ வெரி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, அதாவது வைஷ்ணவைட் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி எல்லாம். அவள் வந்து என்ன பண்ணானாக்க, அவளுக்கு ஒரு ஐடியா தோணித்து, நம்ம ஏன் வந்து அந்த இது இப்போ டோபி வேலையை நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்ட்டு உடனே இந்த மாதிரி சொல்லவுமே வந்து அவளும் வந்து ரொம்ப ரொம்ப படித்தவ கிடையாது, என்ன மாதிரி ஒரு பிஏ படித்தவ தான் அவளும், அதனால் ரொம்ப அப்படின்னு சொல்லவுமே வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நீ அதெல்லாம் பண்ணேன்னா இந்த வீட்டுக்கெல்லாம் எப்படி ஒத்துக்கு வரும், அதெல்லாம் பண்ண முடியாது அப்படி அப்படின்னாங்க. ஆனால் ஷீஸ் வந்து அவ்வளோ ஒரு நல்ல போல்டு, என்ன மாதிரி போல் இருக்குது, நல்ல போல்டு லேடி. அவள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஒரு ஹோட்டல் கட்டல் எல்லா இடத்துலையும் போய் இப்போ இதில் போயிடலாம், எல்லா இடத்துலையும் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஒரு ஒரு இடமா போயிட்டு உங்களுடைய ஹவுஸ் கீப்பிங்கை நான் வந்து பர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் இந்த பர்டிகுலர்னா எங்கேயோ பூந்தமல்லியில் ஒரு இடம், ஏன்னா அப்போல்லாம் தண்ணி கட்ட இருந்த டைம், பூந்தமல்லியில் ஒரு இடத்தையும் எடுத்து தென் ஷீ ஸ்டார்டட் ஒரு கனரா பேங்க்கு தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவளுக்கு பணம் கொடுத்தாங்க. கொடுத்து என்ன மாதிரி ஆரம்பிச்சிட்டு ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளே வந்து ஷீ காட் ஒன் வேன், மொபைல் ஒரு வேன், ஏன்னா கொண்டு டெலிவரி பூந்தமல்லியிலேருந்து டெலிவர் பண்ணணும் இல்லையாது. அதுக்கு அனுப்புறம் ஒரு 6வது மாதம் வந்து ஷீ பாட் ஒன் கார். உடனே வீட்டில் மாமனார் வந்து என்ன சொன்னார், மாமனார் மீன்ஸ் ஃபாதர் இன்லா, வந்து அவர் என்ன சொல்லிருக்கார், நான் வீட்டில் சும்மா தானே உட்காந்துருக்கேன், உனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் இல்லையா, நான் வந்து நம்ம இது அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு அவர் வந்து சேர்ந்தேன். இதுக்கப்புறம் இன்னொரு 3 மாதம் 9வது மாதம் ஆச்சு. ஹஸ்பண்ட் வந்து நீயே இவ்வளோ சம்பாதிக்கும் போது தனியாக வேற திண்டாடின்ருக்க, உனக்கு வந்து எவ்வளோ எப்படி பாருங்க, அதாவது அவர் திண்டாடுறானா இவர் ஹெல்ப் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் இந்த டெலிவரி கொடுக்குற இதெல்லாம் இன்சார்ஜ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன்னு அவர் வந்து உட்காந்துட்டார். வாட் ஆஸ் முதல்ல என்ன வந்தது, ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, நீ இதெல்லாம் பண்ணேன்னா வீட்டுக்குள்ளேயே வர முடியாது அப்படின்னு சொன்னவங்க வீடே அந்த இடத்துக்குள்ளே வந்து உட்காந்துருக்கு. இதே ஒரு ஒரு பெண்ணோட ஒரு பிடிவாதம், பெண்ணோடைய அறிவு எல்லாமே அந்த இடத்துல அதுதான் அந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு இதை இப்போ சொன்னாங்க, ஒரு லேடி வந்து ஒரு ஒரு தன்னோட பெட்டை அழிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. அப்போ 4-5 பேர் ரொம்ப ஐயோ நாளைக்கு நான் கூட்டிகிட்டு வரணும், ஆனால் எனக்கு பெரிய வேலை இருக்குது அப்படி இப்படி இது மாதிரி ஒரு 5-6 பேர் பேசுகிறத கேட்ட உடனே இவ எல்லா அட்ரெஸையும் வாங்கி வச்சுட்டு ஒரு வேன் ஒன்று ஒரு சின்ன ஒரு ஒரு வண்டி வச்சுட்டு ஒரு ஆளையும் வச்சுக்கிட்டு ஷீ சைடு அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபோன் பண்ணி இனிமேல் அந்த டேட்டில் டேட்டுக்கு டேட்டு உங்களுடைய பெட்டை நான் ஆயிடுச்சுன்னு டாக்டர்கிட்ட போகிறேன், எனக்கு நீங்கள் இவ்வளோ சர்வீஸ்க்கு கொடுத்துருங்க. இட் ஹேப்பன்ட். அப்புறம் அவள் பண்ண அவர் நல்ல பெரிய அதுக்கும் ஒரு பேங்க்கு தான். அப்போ மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கடன் கொடுக்கறதுனா அந்த மாதிரி ஒரு நல்ல இதுக்கு கடன் கொடுக்கக்கூடியது ஒன்று கனரா பேங்க், இட்டா இண்டியன் பேங்க். இவங்க 2 பேர் தான் நிஜமாகவே ஆண்டர்பிரினர்ஸை டெவலப் பண்ணி கொண்டு வரணும்னு பண்ணக்கூடிய
3: கனரா பேங்க் தான் கொடுத்தாங்க.
4: ஆமாம், ஏன்னா எனக்கு ரொம்ப கனரா பேங்க் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஒரு ஒரு இதை மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்மளை பிடிச்சிருவாங்க ஒரு பிடி. ஆனாலும் கூட தே கம் ஃபார்வர்ட். அது இப்போ அதுக்கப்புறம் இப்போ பேங்கை பற்றி பேச வேண்டதுக்காக வரல. இது மாதிரி வந்து என்னடான்னா எந்த ஒரு விஷயமுமே எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு மேடம் கேட்டாங்க. அதான் எப்படின்னாக்க, த வே வி பிஹேவ், த வே வி டூ த திங்ஸ், த வே வி ஆர் கெட்டிங் அவர் திங்ஸ் டன், அவங்களுக்கே அவங்கள அறியாமல் இது ஒரு சரியாக தான் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ டிட். நான் வந்து ஒரு 6-7 வருஷம் இண்டஸ்ட்ரி நடத்தினேன். எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்டுக்கு வந்து கேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். என்னுடைய எங்கள் ஹஸ்பண்டு நல்லா சப்போர்ட்டை கொடுத்தாங்க, பிகாஸ் ஈஸ் அ ப்ராஜெக்ட் கன்சல்டன்ட். இன்றைக்கி இப்போ லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்னுட்டு பெருங்குடியில் டிசைன் பண்ணதும் அவர் தான், ரிஜிட் ஹாஸ்பிட்டல்னுட்டு கீழ்ப்பாக்கில் பண்ணதும் அவர் தான். அது மாதிரி அவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட் மேன். ஈஸாட பரவாயில்ல நீ பண்ணு, வீட்டில் உட்காந்துட்டு நீ நான் சண்டை போடுறத காட்டலாம் அது பரவாயில்ல அப்படின்னாரு. ஸோ நான் என்னோடய 52nd இயரில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் வித்இன் 7 இயர்ஸ் ஐ பேக்ட் அபவுட் 13 அவார்ட்ஸ். எங்கெங்கேருந்து அவார்டு வந்ததுன்னு எனக்கு தெரியாது. எந்த பேப்பரில் பார்த்தாலும் என் பேர் இருக்கும். முதல்ல பேப்பரில் பேர் வராதா, யாராவது அவார்டு கொடுக்க மாட்டாங்கன்னா ஏங்கினது உண்டு. அதுக்கப்புறம் யாராவது சொன்னாக்க, இப்போ கூட இன்றைக்கி இவங்க கூப்பிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப பயந்துட்டே தான் வந்தேன். ரோசிக்கிட்ட ரொம்ப சொன்னேன், ஏன்னா நான் இப்போ 1 இயராக பிரேக் பண்ணிட்டேன், நான் எதுவுமே பண்ணுறதில்ல, ஐ எம் 76 இயர்ஸ் ஓல்டு. இனிமேல் நம்ம நிறையா பேர் வராங்க, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன், அவங்களுக்கு கைட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அதனால் இனிமேல் நான் வந்தால் என்னோடய ப்ரொடக்ஷன் திருப்பி என்னால் உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்க முடியுமான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் வரேன், இல்லை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வேணும் மேடம், அதுக்காக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி, வேறு அவுட் ஸ்டேஷன்லாம் வரமாட்டேன், ஆனால் இது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்தேன். அது மாதிரி நம்மளுடைய வே ஹவ் வி பிஹேவ் வித் அதர்ஸ். இன்றைக்கி இப்போ எது எய்தர் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாரை வேணாலும் கேட்ட, ஒரு ஐஏஎஸ் சொல்லுவார், நான் ஹாஃப் பேண்ட் போட்டதுலேருந்து இந்த அம்மாவை எனக்கு தெரியும் அப்படின்னு மட்டும். அஃப்கோர்ஸ் நவ் ஹீ இஸ் நோ மோர். அது மாதிரி வந்து என்னென்னா நம்ம பக்காது. அதே அவர் அப்படி சொல்லுவாங்க என்னென்னாக்கா, நீ தனிப்பட்ட முறையில் யாருக்காவது ரெக்கமெண்டேஷன் வந்தேன்னா உன்னை யாரும் நிறுத்தி வச்சு பேசுவாங்க. ஒரு அசோசியேஷன் அப்படின்னுட்டு வந்தேன்னு சொன்னால் உடனே ஒரு சேர் எடுத்து போடுறா, டீ கொண்டு வந்து போடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் டு ஸ்டார்ட் அண்ட் அசோசியேஷன். நாங்கள் முதல்ல பயந்து எல்லாம் பண்ணேன், அப்புறம் கடைசியில் சமூக அதை ஹேப்பன் அந்த அப்போ மேடம் அப்போ இது இது இன்றைக்கி சுயமாக இருக்கிறாங்க, அப்போது அன்றைக்கி சுயமாக இருந்தாங்க. ஷி ஆல்சோ கேவ் குட் சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த ஆரம்பித்தோம். இன்றைக்கி 15 வருஷமாக வந்து ஐ ஆம் த பிரசிடென்ட் ஆஃப் தே, இன்னும் பேரை வச்சுட்டுருக்கேன். ஆனால் ஐம் இன்டைரக்டாக நான் வந்து என்னால் ஃபிசிக்கலாக முடியாட்டாலும் கூட இன்டைரக்டாக ஐ எம் டூயிங் ஹெல்ப், ஐ எம் டூயிங் கன்சல்டன்சி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். இப்படி பண்ணுங்கன்னுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வரவங்களுக்கு. அது மாதிரி எதுக்குனாக்கா, இன்றைக்கி நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னா நான் ஒன்றும் ரொம்ப படித்தவ கிடையாது, ரொம்ப பெரிய பணக்கார ஃபேமிலி கிடையாது, நாங்கள்லாம் மிடில் கிளாஸ் தான். ஆனாலும் கூட இன்றைக்கி உங்கள் முன்னால் நான் உட்காந்துருக்கிறதுனா ஹவு ஐ வாஸ் டூயிங் மை திங்ஸ், என் மனசில் இருந்த எண்ணங்கள். ஒரு ஸ்டபான் என்னன்னா நம்ம நல்லா வரணும், நமக்கு ஒரு ஐடென்டிட்டி வரும். எந்த பெண்ணுக்கும் நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு மனசில் நினைக்கணும். அப்படி நினைக்கிற பட்சத்தில் என்னுடைய டாக்டர் வந்து அவளுடைய ஷீஸ் ஒர்க்கிங் வித் ஹிந்து அஸ் அன் அசிஸ்டன்ட் எடிட்டர் சயின்டிஸ்ட்டு, அவள் வந்து கொடுத்த இதனால் உன்னுடைய இது யார் அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு வந்து எனக்கு யார் என்னுடைய இது எனக்கு முன்னோடினா எங்கள் அம்மா தான் அவளோட அப்ளிகேஷனில் கொடுத்துருப்போம். ஏன்னாக்கா இன்றைக்கி அவளுக்கும் நான் சொல்கிறேன், செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேணும், ஒரு ஐடென்டிட்டி உனக்கு வேணும்னு. இன்றைக்கி ஹிந்துவில் ஷீஸ் ஹேவிங் எ வெரி பிக் ஐடென்டிட்டி. அந்த மாதிரி வந்து என்னக்கா, சுபஸ்ரீ தேசிகன்னாக்கா ஹிந்துவில் வந்து கண்டிப்பாக உடனே அவங்க மேனேஜிங் டைரக்டர் முதற்கொண்டு ஷீஸ் குயின் ஆஃப் ஆல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ஷேர்க்கும். ஸோ எந்த ஒரு பொண்ணுக்கும் நான் சொல்கிறது, உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படித்தான் பண்ணணும்னு ஒரு நேர்மையான வழியில் ஒரு நல்ல ஐடென்டிட்டி, நான் தான் அது அப்படின்ட்டு உங்களை நீங்கள் காமிச்சுட்டீங்கனால எல்லா சப்போர்ட்டும் தானே வந்து.
3: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இது வந்து இந்த சப்போர்ட்டை பற்றி இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும். மேடம் ரொம்ப அருமையாக சொன்னாங்க, சப்போர்ட் வேணும், சப்போர்ட் இருந்தால் அடுத்த ஒரு லெவலுக்கு முன்னேறலாம் அப்படின்னு. என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டே கிடையாது வீட்டில், ஆனால் அதுதான் ஒரு பெரிய சப்போர்ட். ஏன் தெரியுமா, உதவி இல்லாட்டியும் உபத்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் பெரிய சப்போர்ட்டு. ஒருத்த வந்து கட்டிக்கிட்டு இருக்கான் வீடுன்னு, இங்கே ஒருத்தன் செங்கலை உருவிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவங்களுக்கு ஏது சப்போர்ட். அதனால அம்மா டேடி அப்பா ஒன்றுமே சொல்லாதீங்க, நான் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கேன். அங்கே வெளியே போகணுமாமா,
4: ஒரு நிமிஷம் இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன்.
3: கண்டிப்பாக
4: இந்த அம்மா வந்து எடுத்து இவங்க எடுத்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப கரெக்டு ஸ்டாண்டு. சப்போஸ் அவங்க வந்து அவங்க தனியாக சுயப்ப தனியாக ஒரு செல்ஃபாக ஒரு சம்பாதிச்சு பையனை கொண்டு வந்து பணியினத்தினால இன்றைக்கி இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. பையனை ஒரு ஃப்ரீ பேர்டாக இருக்கும். அதர்வைஸ் அந்த பையன் வந்து இவங்க அப்பா வீட்டுக்கோ இல்லை அண்ணன் வீட்டுக்கோ ஒரு அடிமையாக தான் போயிருந்திருக்கும்.
3: நிச்சயமாக நிச்சயமாக.
4: ஆனால் இவங்க மனசில் அந்த உறுதியோடு அவங்க வெளியில் வந்து அவங்க பணியினது வந்து இதை வந்து ரொம்ப அப்போ இது மாதிரி நான் ஏன்னா என்னுடைய ஒரு நீ சொத்தி இருக்கா அவன் அந்த மாதிரி தான் அவள் அம்மாவோட சேர்ந்து அவள் அம்மாவோட போய் உட்காந்துட்டு பண்ணிட்டு என்னத்துலாம் அந்த குழந்தையும் ஒரு இதுவாக படித்து அவளும் ஒரு இதாகிடும். அது இல்லாமல் வந்து நான் நிறுத்துவேன் என் பையனை நான் காப்பாற்றுவேன் எனக்கு யாரோட இதுவும் தேவையில்லை யாரோட காசும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனால தான் இவங்க இருக்காங்களோ இல்லையோ இன்னைக்கு இவங்க பையன் வந்து ஒரு ஃப்ரீ பார்டா இருக்கும். அவன் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது.
3: நன்றி மேடம். நிச்சயமாக அவங்க சொன்ன மாதிரி அதாவது இன்னொருத்தவங்க வீட்டுல போய் அதாவது அந்த பாசிங் த பார்சல் ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி நீங்க அண்ணன் வீட்டுல ரெண்டு நாள் இரு அப்பா வீட்டுல ரெண்டு நாள் இரு இல்லாட்டி வந்து மாமி வீட்டுல இரு மாமா வீட்டுல இருன்னு இந்த மாதிரியே போய்கிட்டே இருந்தா நம்மளுக்குன்னு அப்புறம் என்னதான் இருக்கு அப்படின்னு வந்து ஒரு காலகட்டத்துல வந்து வந்துடும். அதே மாதிரி உதவி இல்லை அப்படின்னு என்றாலே உபத்திரம் இல்லாட்டியே வந்து ஒரு ஒரு பெரிய உதவி அப்படின்னு தான் நான் சொல்வேன். அடுத்து வந்து சப்னாட்ட வந்து நான் திருப்பி வரேன். சப்னா நீங்க என்னைக்காவது வந்து நினைச்சிருக்கீங்களா இந்த நம்ம மாற்றுத்திறனாளியா இல்லாட்டி இதுக்கு மேல நம்ம பண்ணியிருப்போமே நம்ம மாற்றுத்திறனாளியா இருக்கிறதுனால இவ்வளவுதானே அச்சீவ் பண்ண முடிஞ்சது தமிழ்நாடுல தான் தெரியணும் இப்ப மாற்றுத்திறனாளி இல்லாட்டி உலகம் ஃபுல்லா நான் அச்சீவ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு எண்ணம் உண்டு வந்ததுண்டா?
5: எனக்கு அந்த எண்ணம் உண்டது இல்லம்மா. ஆனா மத்தவங்க எல்லாருமே சொல்லுவாங்க நீ ஏன்னா நான் வந்து வெளியெல்லாம் வரமாட்டேன் வீட்டிலே தான் இருப்பேன் சரிங்களா கிளாஸ் முடித்தா வீடு வீடை விட்டால் கிளாஸ் அப்படி தான் இருப்பேன் எப்போ இப்போ கூட அப்படி தான் இருப்பேன். ஆனால் என்ன தேடி அண்ணா ஒருத்தர் வந்துடுவாங்க வீட்டுக்கு என் அட்ரஸை தேடி கரெக்டாக சொல்லுவாங்க அந்த ஹேண்டிகேப் போனதானே சொப்னா வீடுதானே அந்த சந்தில் போங்க ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க.
3: அது உங்களுக்கு மனசு கொஞ்சம் இதாக இருக்குமா ஹேண்டிகேப் பொண்ணு அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்கிறது வந்து நம்மளுக்கு அந்த ஊனத்தை சொல்லி சொல்லி காமிக்கிறாங்களே அப்படின்ட்டு இருக்கும்.
5: எனக்கு அந்த எண்ணம் இருந்தது இல்லை மேம். ஏன்னா நானும் அப்படி தானே மேம் இருக்கேன் அதனால் நான் எதுக்கு அவர் கஷ்டப்படணும் ஏன்னா என்னை வந்து யாரும் சொல்லுவதில்லை அக்கா நீ நான் எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா நீ நடந்துனா எப்படிமா இருப்ப நீ உனக்கு கையிலே பிடிக்க முடியாது இல்லம்மா இப்போவே இப்படி பண்ணுற இல்லம்மா நீ ஏன்னா வீட்டில் இருக்கும் போது நீ வெளியே யாருக்கா தெரிய மாட்டேன்ற ஆனால் நீ வீட்டிலேருந்து இந்த தெருவே நீ ஒரு கலக்கு கலக்குறியம்மா அப்படின்னு வாங்க மேம். அதனால எனக்கு அந்த ஊனன்றது எண்ணமே வந்ததில்லை இது வரைக்கும். நானும் அத்தை ஜன்ம எனக்கு இதே மாதிரி கொடுத்தா கூட நான் வருத்தப்பட மாட்டேன் ஏன்னா நான் ஏன்னா எனக்கு கால் தான் இல்லை கை இருக்குது படிப்பு இருக்கு மேம் அதனால எனக்கு எந்த ஃபீலிங்கே இல்லை மேம் இது வரைக்கும் நான் ஊனன்றதே வருத்தப்பட்டதே இல்லை நான் இது வரைக்குமே. சரி
3: படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க சப்னா?
5: மேம் நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியம் தான் நான் படித்தேன் ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்கூல் கிடைக்கல எந்த ஸ்கூல் போனாலும் ஆஃப் டேக் மேலே வீட்டுக்கு வந்துடுவேன் உங்கள் போன ஊனன்னு சொல்லலை பாத்ரூம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி என்னை வீட்டுக்கு அமிச்சிடுவாங்க எங்கள் அம்மா அப்பா வந்து அழுவாங்க. அப்போ எங்கள் மாமா சொன்னார்

0: பெரிய பொண்ணு ஆனா கட்டி தானே கொடுக்க போறோம், அப்ப எதுக்கு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நிறுத்திடலாம்ல அப்படின்னாங்க. அப்போ நான் எங்க அம்மா சொன்னாங்க, ஆனா அவ இப்பவாடி பேசுறாங்க, உன்ன பெருசாச்சா என்னம்மா என்ன கேள்வி கேட்க மாட்டாங்களா, ரெண்டு பிள்ளைய படிக்க வச்சா என்ன கேள்வி கேட்க மாட்டா, நான் எப்படினாலும் நான் பொண்ணை படிக்க வச்சிடறேனா, படிக்கிறாங்களா இல்லையா நான் ஸ்கூல்ல போய் சேர்த்துறேன்னு சொல்லிட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் மேம் கிடைச்சது. நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் கிடைச்சது. அவங்க கேட்டாங்க, தமிழ் மீடியம் பொண்ணு வந்து மெட்ரிகில் வந்து படிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு கேட்டாங்க. எக்ஸாம் வச்சாங்க, அதிலே பாஸ் பண்ண மேடம் பிரின்ஸிபால் வந்து கூப்பிட்டு கேட்டாங்க, ஏமா உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் தான், நீ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிக்ஸ்த்துக்கு அப்புறம் போட்டு எப்படிமா நீ இங்கிலீஷ் படிப்பேன், உன்னால் படிக்க முடியுமா, படி ஏறி நீ போவியான்னு கேட்டாங்க. என்ன மேம் என்னை நீங்கள் சேருங்க, நான் மார்க் எப்படி இருக்கேன் ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் முடிவை நீங்கள் எடுத்துங்க மேம், நான் படிக்கலாம் ஏறுவேன் மேம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் மேம் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் படியேறி தான் மேம் படிச்சுட்டு வந்தேன் நான். அதே மாதிரி டென்த்துக்குள்ளே தான் ரேங்க் எடுப்பேன். அப்போது வந்து லாஸ்ட்டாக நாங்கள் ரிசல்ட் மார்க் லிஸ்ட் வாங்க வந்தோம். இதை அப்போ சொன்னாங்க அந்த பிரின்ஸிபால், என்னை இன்னமும் ஞாபகம் வச்சுருக்காங்க, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்து அவன் இருந்த பொண்ணு மெட்ரிகுலேஷனில் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாஸ் பண்ணியிருக்கானா, இது பெரிய விஷயம், படியேறி வந்து யாருமே செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஏற மாட்டாங்க, செகண்ட் ஃப்ளோரை நீ பின்னாடி ரொம்ப நல்லா வருவோம்மா, அவங்க பிளெஸிங் தான் மேம் எனக்கு ஃபஸ்ட்டு.
1: கண்டிப்பாக, அதாவது எல்லாருக்கும் மனசை வந்து தொட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்க சொன்னது இன்னொரு ஜென்மம்னு எடுத்தா கூட நான் இப்படி பிறந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இன்னொரு ஜென்மம் எடுத்தா நான் சீஃப் மினிஸ்டராகவே, நான் பிரைம் மினிஸ்டராகவே, நான் வந்து பையனாக போறப்பேன், எனக்கு வந்து 10 கோடி வேணும், இந்த மாதிரிலாம் தான் நம்மளுக்கு தோணும். இவங்க வந்து இன்னொரு ஜென்மம்னு நான் பிறந்தா இப்படி இருக்கிறதுல கூட ஐ டோன்ட் கேர், நான் வந்து இன்னும் சாதித்து காமிப்பேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. இவங்களுடைய மனப்பான்மை உண்மையிலே ஒரு மகத்தான மனப்பான்மை, எல்லாருக்குமே வந்து ஒரு உருக்கமாக இருக்கு, உண்மையிலே ஒரு உருப்பமா இருக்கு, பெருமைப்படுறோம், கொஞ்ச நேரம் பொறாமையும் இருக்கு, இவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொப்னா உண்மையிலே. அடுத்தது பார்த்தீங்களா, மேடம் பிரேமா மேம் வந்து ஒரு ரொம்ப ஒரு அருமையானது சொன்னாங்க, அதாவது ஒரு நீங்கள் ஒரு தனி நபராக போய் ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறதோட ஒரு அசோசியேஷன் அப்படின்னு உங்களுக்கு பின்னாடி ஒரு குழு அப்படின்னு இருந்தால் நிச்சயமாக அதோடைய வெயிட்டே வந்து தனி அப்படின்னு. கிருஷ்ணா மேம் வந்து இந்த அசோசியேஷன் வந்து எப்படி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, அந்த அசோசியேஷனுடைய சேலஞ்சஸ் என்ன, வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அதை வந்து விட்டு கொடுக்கணும் அதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க. இந்த உங்கள் இந்த அசோசியேஷன் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, இதை எப்படி நீங்கள் சஸ்டெயின் பண்றீங்க, இத்தனை வருட ஆண்டு காலமாக நீங்க இதை கொண்டு சென்று கொண்டே இருக்கிறேன்னு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம செலிப்ரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா, சோ இதை நீங்க எப்படி கொண்டு செல்றீங்க?
2: அசோசியேஷன் எப்படி தொடங்கணும்னா, நான் வந்து ஒரு பிசினஸ் ரீதியா தான் வந்து பார்த்தேன், வீட்டுன்னு வந்து டாக்டர் மணிமேகலை பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அப்போ அவங்கக்கிட்ட நான் சென்னை வந்து இறங்கினோடனே அவங்கக்கிட்ட பேசினேன் எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னாச்சுன்னா, சரி பண்ணலாம், ஆனால் எங்களோட அசோசியேஷன் வந்து வெறும் 8 மெம்பரோட சென்னையில் தடுமாறிட்டு இருக்கு, ஸோ நீங்கள் அதை பண்ணி கொடுங்க, நாங்கள் இதை பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் நினச்சேன் எனக்கு இந்த அசோசியேஷன்லாம் ஒத்து வராது, அதை எனக்கு பண்ண தெரியாது மேடம் அப்படின்னு. இல்லைம்மா ஒன்றும் இல்லை, நான் உங்களை நோட்டீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் 2-3 தடவையாக, ஸோ நீங்கள் வந்து எல்லாரையும் பார்த்தா பாவப்படுறீங்க, இது இது ஹெல்ப் பண்ணுறீங்க, ஓடி போய் விவரம் கேட்குறீங்க, நீங்கள் வந்து எங்கள் இதுக்கு கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி ஒரு டிஸ்கஷனில் உட்கார வச்சாங்க. பிரசிடெண்ட் வந்தாங்க, பழைய பிரசிடெண்ட், அவங்க வந்து அவங்கள கூப்பிட வேண்டான்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், யார்கிட்டருந்து யார் பொறுப்பு மாற்றினாலும் ஏற்கனவே உள்ளவங்களுக்கு தெரியணும், தெரியாமலாம் ஒரு இது தொடங்கக்கூடாது, ஸோ அவங்கள கூப்பிடுங்க நானே கூப்பிட்டு பேசிக்கிறேன்னு. ஸோ அப்படியே ஒரு 8 பேர் வந்து உட்காந்தாங்க, 8 பேர் வந்து உட்காந்த உடனே டிஸ்கஷன் போச்சு போச்சு போச்சு. நீங்கள் பிரசிடெண்ட்டாக இருந்துக்கோங்கம்மானாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து எனக்கு அவங்க பிஸ்னஸ் ஆப்ஷன் கொடுக்கணும் அது ஒன்று தான், மற்றபடி அவங்க இதுவாகு அதுவாகு அதிலெல்லாம் எனக்கு ஐடியாவே கிடையாது. இல்லை இல்லை நான் மெம்பராக இருந்தால் கூட நல்லா வேலை செய்வேன் அப்படின்னு. இல்லை இல்லை நீங்கள் பிரசிடெண்ட்டாக இருங்கன்னாங்க. அவங்க நேராக வந்து ஸ்டேஷனுக்கு போனாங்க, அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிற பொண்ணு போச்சு, அது வந்து இன்ஜினியரிங் பொண்ணு. அந்த பொண்ணு அங்கே போய் சொல்லியிருக்கு, கிருஷ்ணாவோட குவாலிஃபிகேஷன் என்ன, அவள் ஒரு எம்ஏ, நான் வந்து ஒரு இன்ஜினியர், அவங்களுக்கு கீழே நான் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லியிருக்காங்க. உடனே அங்கேருந்து ஃபோன் பட்டாங்க, நீங்கள் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்துக்கிறீங்களாம்மா. நான் சொன்னேன் எனக்கு ஒன்றுமே வேண்டாம், நான் எதுவாக வேணாலும் இருந்துக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து பிஹெச்சியில் வெண்டர்ஷிப் வேணும், ஸோ அது த்ரூ உங்கள் அசோசியேஷன் வழியாக தான் வேணும், அதனால நான் எதுவாக வேணாலும் இருந்துக்கிறேன்னு. இல்லைம்மா இல்லை நீங்கள் இருங்க, பட் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு. அப்புறம் வந்து வர்றவங்க பேசுகிறவங்க எல்லாம் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா, நம்ம பேசுகிற விதம் இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் வந்து அப்படி எப்படி எப்படி வந்து சேர்ந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 8 பேர் வந்து டக்குன்னு ஒரு 20 பேர் ஆனாங்க, அப்புறம் 45 பேர் ஆனாங்க, அப்படி நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க யார் கூடலாம் டீம் போட்டாங்களோ அவங்க ஏற்கனவே முன்னாடி இருந்தவங்க போயிட்டாங்க, ஸோ இவங்க நீங்களே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து சிட்கோலேருந்து ஒரு லேண்ட் அலாட் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து நாங்கள் ஏற்கனவே இருந்த அசோசியேஷன் கூட பேப்பர்ஸ் தெரியாதுல, ஸோ இங்கேயே மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணோம். அப்புறம் சில மன வருத்தங்கள் அப்படி அப்படி அப்படி அப்படி இருந்து இப்போ மெயின் லைனில் நாங்கள் தான் ஒரு 6-7 வருஷமாக 2009 ஸ்டார்ட் பண்ணி 2012 இது வந்து வீட்டு வந்து வீவாவாச்சு. அதுலேருந்து நாங்கள் தனியாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதை வந்து ரொம்ப சந்தோஷமாக பண்ணிகிட்ருக்கிறேன். எதுக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து வித்தியாசமாக இருந்தது, அதாவது பலுவாக தெரியுமோன்னு தோணுச்சு. நார்மலாக நான் கிராமத்தில் இருந்தது, எங்கள் அம்மா தான் எனக்கு ரோல் மாடல்னு மேடம் சொன்னதுக்கு வந்து ஏன்னா அப்படிலாம் சொன்னதே இல்லை. யார் கேட்டாலும் எது கேட்டாச்சுனாலும் எனக்கு ஒன்றும் சொல்ல தெரிஞ்சதில்லை. நீங்கள் ஏன் இப்படி ஆனீங்க அப்படின்னாச்சுன்னா இல்லை இல்லை இப்படி இருந்தேன்னு. சன் டிவியில் சூரிய வணக்கம் பிடிச்சிட்டு போய் அட்டன் பண்ண வச்சாங்க. அப்போ வந்து எங்கிட்ட வந்து டைரக்ட் க்வெஸ்சன், உங்களோட ரோல் மாடல் யாருன்னாங்க. எனக்கு யாருன்னு சொல்ல தெரியல, பட் எங்கள் அம்மான்னு சொன்னேன். உடனே அடுத்த க்வெஸ்சன் கேட்டாங்க, எதுக்காக அப்படின்ட்டு. எங்கள் தெருவில் வந்து யார் யாரெல்லாம் ட்ரிங்க் பண்ணுறாங்களோ அவங்களோட ஒய்ஃப் எல்லாம் ராத்திரி 1 மணிக்கு 12 மணிக்கு 2 மணிக்கு எங்கள் வீட்டில் வந்து கதவை தட்டுவாங்க. கதவை தட்டியாச்சுன்னா ஐயோ அடிக்கிறாரே பிள்ளைங்களோட எங்கே போகன்னு தெரியல நான் என்ன பண்ணேன் அப்படின்வாங்க. எங்கள் அம்மா வீட்டில் கூப்பிட்டு, எங்கள் வீட்டில் வீடு பயங்கர பெரிய வீடு, அங்கே எங்கே எல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒழிச்சு வச்சுருப்பாங்க. காலையில் இப்போ பஞ்சாயத்து நடக்கும், நீ உன் பொண்டாட்டி இப்படி பண்ணிய என் வீட்டுக்கு ஒரு எக்பெல்லாம் கிணத்துக்குள்ளே போய் விழுந்துட்டானா என்ன பண்ணுவா, அதை இதை சொல்லி அப்புறம் ஜாயின் பண்ணி விடுவாங்க. நான் சொல்லுவேன், ஒரு நாளாவது உங்களால் ஒழுங்காக என்னால் தூங்க முடியுதா, பெரிய கஷ்டமா அப்படின்னுவேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கழித்து இப்போது லேடிஸ் எல்லாம் அப்படி ஒவ்வொருத்தராக வந்து சொல்ல சொல்ல நம்மளுக்குள்ளே உள்ள ஜீன் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிது. எல்லார் வீட்லேயும் திண்ணையிலெல்லாம் முள்கட்டை எடுத்து வைப்பாங்க கிராமத்தில். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திண்ணையை நல்லா அலசி போட்டு வைப்பாங்க. எதுக்குன்னா அந்த வெள்ளரிக்காய் வைக்க வர்றவங்க இவங்களுக்கெல்லாம் மோர் இந்த மாதிரி எதையாவது கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் படுத்திருந்துட்டு போவாங்கம்மா, இது போய் நம்ம எதுக்கு இது பண்ணணும் அப்படின்வாங்க. அப்போ எனக்கு எங்கள் அம்மா ரொம்ப உயர்வாக தெரியும், ஆனால் வந்து புகழ மனசு வராது இல்லையா, எந்த பிள்ளை வந்து அம்மாவை புகழ்ந்துருக்குது, ஸோ புகழ மாட்டேன். அப்போ வந்து சொல்லுவேன் வேலை இல்லை உங்களுக்கு அப்படின்னுவேன். இப்போ என் பிள்ளை அதே தான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குது, அதனால அதை வந்து பெரிய விஷயமா எடுக்க மாட்டேன். ஆனால் நிச்சயமாக அவங்கக்கிட்ட இருந்து தான் அந்த எண்ணங்கள் அந்த இதெல்லாம் நம்மக்கிட்ட வந்திருக்கும். ஸோ வந்து சங்கம் தொடங்கும் போது வந்து நான் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக நினச்சிக்கிட்டு தான் தொடங்கினேன். ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை, நிறைய பேருக்கு உதவணும், நிறைய இப்போ நிறைய லேடிஸ் வந்து கவுன்சிலிங் அதெல்லாம் வருவாங்க, பல ப்ராப்ளத்தோடு வருவாங்க. சில நேரம் கமிஷனர் லெவலில் பேசி இந்த மாதிரி நிறைய பேருக்குள்ள இஷ்யூலாம் நம்ம வந்து கேர் எடுக்க வேண்டியது இருக்கும். நிறைய எடுத்துருக்குறோம், சந்தோஷமாக செய்கிறேன். அதனால தான் நம்ம இப்போ வந்து கஷ்டப்பட்டு செஞ்சால் எதுவுமே லோடாக ஒரு ஆள்கிட்ட 2-3 நிமிஷம் கூட நம்மளால் பேச முடியாது, ஒன்றுமே கிடையாது. எனக்கு இப்போ ரொம்ப ப்ராப்ளம்னாச்சுன்னா நான் பர்வீனுக்கு ஃபோன் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒன்று ஈக்குவலாக நம்மளுக்கு தோல் கொடுக்குற ஆளாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு மேலே இருந்துக்கிட்டு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுற ஆளாக இருக்கணும். ஒருத்தங்களை சார்ந்திருக்கும் போது நம்மளோட கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே வந்து பாதியாக எல்லாமே சரியாயிட்ட மாதிரி தோணும். இப்ப எல்லாம் 5 நிமிஷம் கூட யாரும் யாருக்காகவும் கேக்குறது இல்ல பேசுறது இல்ல. இன்னைக்கு வந்து நான் போனை இங்க வந்துட்டு நோண்டிட்டே இருப்பேன், 12 நாளாக என்னோட கம்பெனி ரன் ஆகலை, இன்னைக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் நடந்துட்டு இருக்குது வெளி கம்பெனிலேருந்து வந்து, என்னால் வரவே முடியாது. ஆனால் மேடம் சொல்லியிருந்தாங்க உங்களே மாதிரி ஒரு டீம் ஒரு அசோசியேட் ஆகிறவங்க தான் இங்கே வராங்க அப்படின்ட்டு. வரேன்னு சொல்லிட்டு வராமல் போகிறது வந்து எனக்கு அவ்வளோவா, ஏன்னா நான் நிறைய ப்ரோக்ராம் நடத்தி அந்த வேதனைகள் பார்த்துட்டு
1: நோ எஸ்கியூஸ் அதனால வேலை வந்தீங்க நீங்க. ஸோ இந்த விமன் வித் நோ எஸ்கியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேலஞ்சஸ் அவங்க அம்மாவே வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சின்ன வயதுல யாரை பார்க்குறோமோ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மைண்டில் வந்து அது பதிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கிருஷ்ணா மேம்க்கும் பதிந்து போய் அவங்க வந்து இந்த மாதிரி ஆண்டர்பிரனர் அசோசியேஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க.

0: அடுத்து வந்து அனிதா, நீங்க பாத்தீங்கன்னா இங்க எம்ஓபியோடைய அலுமினை. இப்ப உங்களுக்கு வந்து இந்த ரோல் மாடல், அதாவது மைண்ட்ல வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணணும், இது வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் இல்லாம இந்த பிசினஸ் வந்து நம்ம கொண்டு போகணும், ஏன்னா தடைகள் வந்து நிறையவே இருக்கும், வேரியஸ் தடைகள் வந்து இருக்கும், எல்லா ஒரு பிசினஸ் இருந்தாலும் சரி அன்றாடம் வாழ்க்கையிலேயே தடை இருக்கும். நீங்க வந்து எந்த ஒரு தடை இல்லாம இந்த பிசினஸ் நீங்க எப்படி கொண்டு செல்றீங்க, எப்படி தக்க வைக்கிறீங்க இந்த பிசினஸ்?
1: இப்போ இது வந்து என்னுடைய இது என்னென்னா, மேம் யார்கிட்ட நம்ம யாரை மீட் பண்ணுறோமோ, இல்லை யார் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ, இல்லை யார் கூட பழகுறோமோ, அவங்கக்கிட்டேருந்து இருக்கிற சின்ன சின்ன அப்சர்வேஷன்ஸ். இப்போ இங்கேயுக்குள்ளே நம்ம பேசும்போதே பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது, நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய சக்ஸஸ் இதுக்கு வந்து காரணம், நான் சப்போர்ட் யாரோடைய சப்போர்ட்டும் நான் இல்லாமல் ஒரு செல்ஃப் சப்போர்ட்டில் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு, அது மாதிரி மேம் வந்து என்ன சொன்னாங்க, நான் ஒரு விடாமுயற்சியாக இருந்ததுனால என்னால் சாதிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி மேம் இங்கே மேம் என்ன சொன்னாங்கன்னா, இஷ்டப்பட்டு செய்யணும், கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது எதையுமே, ஏன்னா அதனால தான் என்னோடய சக்ஸஸ் அந்த மாதிரி. என்னோட மைண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருந்தாலும், ஃபேமிலி லெவலில் ரொம்ப நார்மலான ஃபேமிலி தான், அண்ட் பிஸ்னஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கான சப்போர்ட், அது ஒரு சப்போர்ட்டாக நம்ம ஒரு மென்டாரோ இல்லை வேறு யாரையோ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றம்போது, அவங்களுடைய இது கைடன்ஸ் அண்ட் எல்லாமே நான் வந்து வாங்கிக்கிட்டேன். இப்போ நான் ஒர்க் பண்ண இடத்துலையும் சரி, அப்போ வந்து ஒரு லாட்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் கிரேட் எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம வந்து மீட் பண்ணுற சான்சஸ் கிடச்சிது. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி என்னென்ன நம்மளுடைய இது என்ன, நம்மளுடைய ஐடியாஸ் ஷேர் பண்ணும்போது அவங்க தேர் குட் இனஃப் டு ஷேர் தேர், சில பேர் ஷேர் பண்ண மாட்டாங்க எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றதுனா. ஸோ நம்ம வந்து ஒரு குட் இன்டென்ஷனில் போகும்போது டெஃபினெட்லி வி வில் மீட் குட் பீப்புள். லைக் இப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்றது வந்து நம்ம ஒரு குட் இன்டென்ஷனில் பண்ணுறோம் அப்படின்றதுனால தான் ஒரு குட் பீப்புளை மீட் பண்ணுற சான்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது
2: கண்டிப்பாக.
1: ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம மைண்டில் வந்து அது இருந்தது அண்ட் இருக்குது இன்னும். நம்ம இன்னும் இதே ஒரு என்னதான் நம்ம நிறைய வேலை செஞ்சாலும், நம்ம இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம இந்த வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நம்ம பிஸ்னஸ் இது அப்படின்றது வந்து நம்ம இதில் இன்னும் என்ன இன்னோவேட்டிவாக பண்ணிகிட்டே இருக்கணும், அடுத்த லெவல் என்னென்ன பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது மைண்டில் நம்ம ஓடிட்டே இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் நான் வந்து ஒரு மென்டராக இல்லை ஒரு எக்ஸ்பர்ட்ஸை மீட் பண்ணி நம்ம பேசி அவங்களுடைய கைடன்ஸில் தான் நம்ம வந்து சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க மூலயமா போகும்போது தான் நான் ஜஸ்ட் ஒரு எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷனுக்குன்னு போகும்போது தான் ஐ கேம் டு நோ அபவுட் த நீட் ஸ்கீம். ஸோ அந்த ஸ்கீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம் ஃபார் என் இது இது, அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்லலான் இருக்கேன் மேம். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், லாட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இப்போ வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இதுன்னு நான் சொல்லுவேன். நம்ம வந்து போய் அதே மாதிரி மேம் சொன்ன மாதிரி நேஷனலைஸ்டு பேங்க். ஸோ இப்போ ஒரு பட்டிங் ஆண்டர்பிரினர், நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி போகும்போது, ரதர் தென் கோயிங் ஃபார் சம் ஃபைனான்சஸ் ஒரு ப்ரைவேட் இல்லை நம்ம ஓன் ஃபைனான்சஸ், எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் வந்து ஓன் ஃபண்டிங் போட்டாலும் வி ஷுட் ஆல்வேஸ் கோ வித், என்னுடைய இது பிரின்சிபல் அது. ஸோ வி கேன் கோ வித் த நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் ஃபைனான்சஸ். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அது வந்து ஒரு பொறுப்பு, நம்ம சொந்த பணத்தை போட்டு பண்ணுறதை விட நம்ம ஒரு பேங்க் ஃபைனான்ஸ் எடுத்து அப்போ நம்ம லோனுக்கோ இதுக்கோ நம்ம போய் சப்மிட் பண்ணும்போதே வி வில் பி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்பாங்க, தெர் வில் சோ மெனி டாக்குமெண்டேஷன்ஸ் ஒர்க்ஸ் அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க, எல்லாமே இருக்கும். ஸோ அப்போவே நம்மளுக்கு வந்து அந்த நம்ம பண்ண போகிற அந்த ப்ராஜெக்ட் அண்ட் பிஸ்னஸை பற்றின ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம போய் நான் அப்ரோச் பண்ணும்போது தான், ஒரு எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷனுக்குன்னு போகும்போது தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பர்ட் மூலமா தெரிய வந்தது. ஸோ அதனால் இப்படி தான் மேம், இப்போ ஒவ்வொரு இடத்துலேருந்தும் நம்ம என்னென்ன பெஸ்ட்டு அண்ட் நம்ம என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதை நம்ம வந்து எடுத்துக்கிறதும் சரி, ப்ளஸ் என்னென்ன யார் யார்கிட்டேருந்து என்னென்ன சப்போர்ட்ஸ் நம்ம சீக் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஐடென்ட் நம்ம வந்து அது அதுவாக வராது, நம்ம எந்த ஒரு சப்போர்ட்டும் நம்மளை தேடி வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு சர்ச்சில் அண்ட் ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸஸில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸ்டில் எவ்ரிடே இஸ் எ நியூ டே, அதுதான் வந்து சொல்ல விரும்புகிறேன் மேம். அது வேற ஒன்றும்
0: ரொம்ப அருமையாக சொன்னீங்க, எவ்ரிடே டெய்லி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புது நாளாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்பீரியன்ஸ் அன்றாடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்படி வந்து நீங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறது ஒரு பேனல் டிஸ்கஷன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்து கொண்டே தான் இருக்கிறது. பிரேமா மேம், முக்கியமாக வந்து எந்த ஒரு பிஸ்னஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஓகே ஈஸி, ரெஜிஸ்டர் பண்ணுறது ஈஸி, எல்லாமே ஈஸி, ஓகே ஃபைன், ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம், ஒரு பிஸ்னஸை எப்படி தக்க வைத்துக் கொள்வது, சஸ்டெயின் பண்ணுறது தான் வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதாவது ஈவன் அதாவது சுலபம், அதாவது சிம்பிளா சொல்ல போனா ஒரே மாதிரி வந்து நீங்க ஒரு சஸ்டெயின், ஒரே மாதிரி ஒரு ரெசிபியை நீங்க பண்ணி கொண்டே இருக்கணும், அதே மாதிரி ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸா எப்படி நம்ம சஸ்டெயின் பண்றது?
2: இந்த இந்த இதுக்கு வந்து இப்போ இவங்க கேட்ட கேள்விக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா நானே என்னையே நான் சொல்லிக்க வேண்டியது தான். என்னென்னா ஆரம்பித்தேன், ஆரம்பித்து முதல் வருஷம் வந்து என்னென்னா எந்த அப்போ தான் எல்லாம் இது பண்ணி எல்லாம் நான் என்னென்ன இது சால்வ் பண்ணணுமோ என்னென்ன இது ப்ராப்பராக கொடுக்கணுமோ நோட் இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணி வி ஹவ் ஸ்டார்டட் தி யூனிட்டு. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6-7 ஆச்சு. அப்போ வந்து அந்த டைம் வந்து ஒரு கவர்மெண்ட் இருந்தது, உடனே எலெக்ஷன் வந்ததுல அடுத்த கவர்மெண்ட் வந்துடுச்சு. அப்போ என்னாச்சுன்னு சொன்னாக்க நான் வந்து திடமன ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு செக்கிங் சிபிஐ செக்கிங்னு வந்தது. நானே ஒரு அப்போ சாதாரண ஆள், ஒரு மிடில் கிளாஸ் கூட இல்லாத ஒத்தி, நான் பாட்டுக்கு 10 லட்சம் தான், அப்போ தான் 10 லட்சம் தான் பெரிய பணம், லோன் வாங்கி நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு போய் வந்து என்னடான்னு பார்த்தாக்க நீங்கள் உங்களுடைய கரண்ட்டு வந்து நீங்கள் எத்தனை இது பண்ணிக்கணும், எவ்வளோ ஹார்ஸ் பவர்னாக்க நீங்கள் 36 ஹார்ஸ், ஏன்னா நான் மிஷின் பெரிய மிஷின் வச்சு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், 36 ஹார்ஸ் பவருக்கு நீங்கள் 8 ஹார்ஸ் பவர் தான் நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. நான் ஐ வாஸ் அண்டர் இது சாயது, என்னடா அது நம்ம அப்படி இது பண்ணலைன்னு சொல்லிட்டு அண்ட் தென் ஐ வென்ட் த்ரூ மை டாக்குமெண்ட் வித் மை ஹஸ்பண்ட் அண்ட் ஆடிட்டர், பட் எவ்ரி திங் வாஸ் நான் ஓகேயாக இருந்தது. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் உடனே அந்த அவங்க பேங்க்கில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பேங்க்கில் போய் நான் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கேன், அப்போ பேங்க்கில் எனக்கு அப்போ நிறையா பணம் இருந்தது, நிறையா இந்த இது பண்ணி எங்களுக்கு ஜாப் ஒர்க்கெல்லாம் பண்ணினத்தனோட பணங்கள்லாம் வந்தது. நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து இப்படி ஒரு சஜஷன் அவங்க கொடுக்குறாங்க, என்னென்னா அண்டர் ப்ராசஸிங் அப்படின்னு போட்டு ஏதாவது ஒரு இது கொடுத்துருங்க, அட்வான்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீ எனக்கு பேங்க்லேருந்து எனக்கு இப்போ தான் நிறையா பணம் இருக்கேன், எனக்கு ஒரு இது கொடுனா அந்த மேனேஜர் வந்து ஹீ சாஃப்டர் மணி, நான் வந்து ஐ எம் அகேன்ஸ்ட் பிகாஸ் தட் மேனேஜர் ஒர்க்டு அண்டர் மை ஃபாதர், அதனால ஏன்னா ஐ எம் அகேன்ஸ்ட் கிவிங் மணி. ஸோ இந்த 2 சண்டேல நான் என்ன எடுத்துன்னு சொன்னாக்க அந்த சிபிஐ கிட்ட சரி என்னோட இதெல்லாம் என்ன வாட் ஹேஸ் ஹேப்பன்ட், எந்த இடத்துல எந்த பிளே நடந்ததோ எனக்கு தெரியாது, எலக்ட்ரிசிட்டியில் எங்கள் பேப்பரில் இருந்த எங்கள் பேப்பரை அப்படியே தூக்கி போட்டிருந்துருக்காங்க, எங்களோட ஃபைலையே தூக்கி போட்டிருக்காங்க, அதனால அதில் வேணும். அப்போ எங்ககிட்ட அந்த ஃபைலு அவங்களோட கையெழுத்து எல்லாம் இருந்ததை வந்து நாங்கள் சிபிஐக்கு காமிச்ச உடனே இம்மிடியேட்லி தெசடு இவர் உங்களது எல்லாம் கரெக்டாக இருக்குது, நாங்கள் வந்தது வந்து நாங்கள் வந்ததுக்கு நாங்கள் வந்து ஒரு இதுக்கு ஒரு ஏதாவது பெனல்ட்டி போட்டு தாக்கணும், ஸோ வீர் ஜஸ்ட் உங்களுக்காக ஏன்னா எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்றதுனால ஜஸ்ட் ஒரு 30,000 ருபீஸ் உங்களுக்கு நாங்கள் ஒரு பெனல்ட்டி போடுறோம் அப்படின்னாங்க. பட் உடனே நான் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்ட் சேர்மன் கிட்ட போனேன், இது எல்லாம் இப்படி இருக்கிறச்ச எனக்கு எப்படி பண்ண முடியும்னுட்டு, இல்லைம்மா சில விஷயங்களை எங்களாலையும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே ஒன்று பண்ணுங்க, இந்த மாதிரி வந்ததுன்னா உடனே இம்மிடியட்டாக அந்த யூனிட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவோம், ஆனால் உங்களுக்கு க்ளோஸ் பண்ண மாட்டோம், நீங்கள் உங்களுக்கு டைம் வந்து 4 மாதம் தரேன், ஏன்னா அப்போ தானே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம், 4 மாதம் தரேன், 4 மாதத்துக்குள்ளே இந்த பணத்தை நீங்கள் கட்டிவிடுங்க, கரெக்டாக 3ஆம் தேதிக்குள்ளே எலக்ட்ரிசிட்டி பே பண்ணிவிடணும் அப்படின்னாங்க. நான் சரின்னு சொன்னேன். நான் 3rd அன்னைக்கு காலம்பரவே அந்த ஏஇட்டேருந்து போனோன்னு மேடம் அப்படின்னா சார் அந்த வே இதோ பே பண்ணிவிடுவாங்க அப்படின்னுட்டு நான் சொன்னேன். அது மாதிரி பண்ணி 4 மாதத்துக்குள்ளே முடிச்சுட்டோம். உடனே அந்த மேனே அந்த அப்போ வந்து மிஸ்டர் விஜயராகவன் ஐஏஎஸ் தான் அப்போ சேர்மன் இருந்தார் போர்டில், அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், லேட்டாக நீ உங்கள் ஒத்தரத்தவரை யாராலும் இந்த இவ்வளோ தைரியமாக ஃபேஸ் பண்ணியிருக்க முடியாது மேடம் அப்படின்னாங்க. அதே மாதிரி வந்து நான் இன்னொரு இது என்ன சொல்லணும்னாக்க, ஏன் சஸ்டெயின் அப்பவும் அந்த பயம் இல்லாமல் நான் சஸ்டெயின் பண்ணினேன். அது அடுத்தது என்னன்னாக்கா ஒரு இது கவர்மெண்ட் ஆர்டரில் வந்து டெண்டர் எடுக்கிறதுல நான் வந்து ரயில்வேஸில் வந்து இத்தனைக்கும் அப்போ ரயில்வேஸில் அப்போ என்னுடைய நெவியூ தான் வந்து ஃபைனான்ஷியல் கமிஷனர், நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ரயில்வே மினிஸ்டர். அப்போ அந்த இதில் வந்து நான் வந்து போட்டு டெண்டர் போட்டு என்ன ஒரு டெண்டர் எடுத்தேன், என் டெண்டரை வந்து என்ன பண்ணிட்டாங்க இவங்க தூக்கி அனண்டை வச்சுட்டு வேறு யாருக்கோ கொடுத்தாங்க. அப்போ எங்கள் அப்பா இறந்து அது 7வது நாளோ 8வது நாளோ, ஸோ நான் வெளியில் போகிறது கிடையாது, ஆனால் இந்த மாதிரி விஷயம்னு கேள்விப்பட்டு எங்கள் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ண உடனே இம்மிடியட்லாம் இப்போ பார்த்தா என்கிட்ட உங்கள் டெண்டரே நீங்கள் கொடுக்கலையே, நாங்கள் நான் கூப்பிட்டேன் அந்த ஆளை, ஏயா உங்கள் கையில் டெண்டரை கொடுத்தேன் நீ போடுன்னு, நான் போட மாட்டேன் நீ தான் போடணும்னு சொல்லி ஒரு பேப்பரை வச்சு ஒரு ஸ்கேலை வச்சு வேற குத்தி உள்ளே அனுப்பிச்சே இல்லை, அதுக்கப்புறம் இப்போ எப்படி இல்லைன்னு நீ சொல்கிறே நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போச்சு என் டெண்டர், நான் பார்க்கணும்னு சொன்னால் என் டெண்டரத்துக்கு அடுத்த ரூமில் வச்சுருக்காங்க. 3 டெண்டர் போட்டேன், 3 டெண்டரில் எனக்கு தான் கிடச்சிது, அது வரல இருந்த பெரிய முதலைகளுக்கு கிடைக்கல எனக்கு கிடச்சிது கிடச்சி. இதை வந்து அஃப்கோர்ஸ் ரயில்வேஸில் தான் அவங்க சொன்னாங்க, இவ்வளோவெல்லாம் நீங்கள் ஜாபாக தனியாக நீங்கள் ஒரு பீரியடுக்கு மாத்திரம் பண்ணுறதை கட்டணும், ஒய் டோன்ட் டு டேக் டெண்டர் அண்ட் டூ இட்டுன்னு கேட்டாங்க, நான் பண்ணிடுவேன். அப்போ வந்து உடனே இந்த மாதிரி ஆனோடனே என்னோட சாமான் ப்ராடக்டை வந்து நான் பண்ணி போகிறதுக்குள்ள அப்போல்லாம் ஆட்டோ தான் வச்சுட்டு போவோம். அந்த ஆட்டோவை நடுவழியில் மறித்து அந்த ஆட்டோவை மேலேயே போக விடாமல் பண்ணுவாங்க. அப்போ எங்கள் வீட்டில் சொன்னாங்க, யாராவது நீ வெளியில் பொறிச்ச ஒன்று அதாவது குத்தி தொலைச்சிட போகிறான் போகிற விட்டுரும், இந்த இதெல்லாம் வேண்டாம். இன்ஃபேக்ட் நான் வந்து கடைசியில் வந்து ஒரு டிஃபார்

0: மறுநாள் கேஸுக்காக போய் போய் கேட்குறேன், பேப்பர் எல்லாம் தொலைஞ்சு போச்சு மேடம் அப்படின்னா. அப்போ உடனே எங்கள் வீட்டுக்காரத்தில் போய் விட்டு தொலை, இனிமேல் இது வந்து இந்த மாதிரி எவ்வளவு நாள் இழுப்பேன், எனக்கு அப்போல்லாம் 55 வயசு, இது இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்னுடைய இதில் வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரகிள், ஆனால் அப்படியும் மீறி அந்த இதை வந்து நான் நடத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் நான் அந்த இது வச்சுருந்தேன். 50 வயசில் ஆரம்பித்து 8 வருஷம்னாக்கா 50 வயசு வந்துடாதா? அப்போ எனக்கு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அதுக்குள்ளே ஒருத்தர் சொன்னாங்க, இதை வந்து நாங்கள் டேக் ஓவர் பண்ணி எடுத்துக்கிறோன்னு யாரோ ஒருத்தர் கேட்டாங்க. தென் இம்மீடியட்லி எல்லாம் எனக்கு ஒன்றும் பேங்க்கில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தென் ஆல்ரெடி ஐ சோல்டு மை யூனிட்டு, எனக்கு கொடுக்க மனசு இல்லை. அந்த டைம் தான் உடனே வந்து கமிஷனரும் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷனரும் இது இப்போ இதில் இப்போ இருந்த இண்டஸ்ட்ரி மினிஸ்டருமாக சேர்ந்து, இப்போ நீ இதை விட்டுட போகிறேன்னு சொன்னால் ஒய் டோன்ட் டு ஸ்டார்ட், எந்த பேங்க்கில் நான் கடன் வாங்கினேனோ அந்த பேங்க்காரங்க எல்லாருமா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு அசோசியேஷனை ஆரம்பி, ஏன்னா இது ஒரு பெண்களுக்கு இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்கு, இதெல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு வயசானவளே ஒத்தி பண்ணியிருக்கானா, நம்ம ஏன் பண்ண முடியாதுன்னு மற்றவங்களுக்கு படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசோசியேஷனை ஆரம்பித்தாங்க. நிறையா பேர் வந்திருக்காங்க, நிறையா பேர் நல்லாவும் இருக்காங்க. எனக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இவன் தான் என்னுடைய அவ யூனிட்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா கூட, ஆனாலும் கூட வந்து என்னன்னாக்க, பிரேமா தேசிகனுக்கு இப்போ யூனிட் கிடையாது. இப்போ ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கிறவங்க ஷுட் டூ சம் ஒர்க், சம் ப்ரொஃபஷன் அவங்களுக்கு இருக்கணும், சம் சர்வீஸ் இருக்கணும். அது இல்லாமல் இவங்க பண்ணுறாங்கன்னாக்க எப்படி அவங்க பிரசிடெண்ட்டாக இருக்க முடியும் இந்த அசோசியேஷனுக்கு அப்படின்னு கேட்டாங்க. உடனே இம்மீடியட்டாக வந்து எம்எஸ்எம்இயில் வந்து அப்போ எஸ்ஐஎஸ்ஐ உடனே கன்சல்டன்சி சர்வீஸ் பண்ணுறா பிரேமா தேசிகன் அப்படின்னு போட்டு அவங்களே ஃபார்ம் போட்டு அவங்களே ஃபில்அப் பண்ணி, பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு லீவ் மீ, ஏன்னா எனக்கு அப்படின் பண்ணி உடனே அந்த மாதிரி இந்த அசோசியேஷன் இதில் இந்த அசோசியேஷனில் எத்தனை பேர் வந்து எங்களை பற்றி எப்படி பேசுவாங்க தெரியுமா? ஆனாலும் கூட அதுக்கும் மீறி இன்றைக்கி வந்து இவ்வளவு தூரம் வந்து இன்றைக்கி விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு போட்டு ஒரு அசோசியேஷன்னா உடனே இம்மீடியட்டாக வெதர் இட்ஸ் ரைட்டாக தான் என் பேரும் எங்கள் அசோசியேஷன்.
1: ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவாங்க, ஃபார் எவ்ரி ப்ராப்ளம் தேர் இஸ் அ சொல்யூஷன் அண்ட் ஃபார் எவ்ரி சொல்யூஷன் தெர் இஸ் அ நியூ ப்ராப்ளம். அதாவது வந்து கொண்டே இருக்கும். பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு பிரச்சனை இருக்கும், அதுக்கு ஒரு தீர்வுக்கும், அந்த தீர்வுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை வந்துடும், இதுக்கும் ஒரு பிரச்சனை அதுக்கும் ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். அதனால நீங்கள் ஒரு தொழில் முனைவராக இருக்கணும் அப்படின்னா சரி, ஆஹா பிஸ்னஸ் வந்து நல்லா வெற்றிகரமாக போகுது அப்படின்னு இருக்க முடியாது. பாருங்க, இந்த சென்னை ஃப்ளட்ஸில் பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் நிறைய பேருக்கு மூழ்கி போயிடுச்சு. இதுக்கு வந்து அடுத்த பிரச்சனை என்ன, இன்சூரன்ஸ் போட்டிங்களா இல்லையா, நம்ம அதை தேடுறோம் இல்லையா. ஒவ்வொரு பிரச்சனை அதுலேருந்து ஒரு தீர்வு, அந்த தீர்வுலேருந்து ஒரு புது பிரச்சனை வரும். ஸோ இன்சூரன்ஸ் போடுவீங்க அடுத்த வருஷம், இல்லாட்டி வந்து அடுத்ததுல வந்து இன்னும் கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும்.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: இப்போ சப்னா, நீங்க வந்து ஃபியூச்சர் பிளான் வந்து என்ன வச்சிருக்கீங்க? ஏன்னா ரொம்ப பிரமாதமாக நீங்க வந்து இதை வந்து ஒரு பிசினஸ் வந்து பண்ணிக்கொண்டே இருக்கிறீங்க. நீங்க வந்து ஃபியூச்சர் பிளான் அப்படின்னு என்ன வச்சிருக்கீங்க?
2: இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ என்ன மாதிரி உள்ள ஹேண்டிகிராஃப்டுங்க எல்லாருமே இது மாதிரி பிஸ்னஸில் கொண்டு வரணும்னு தான் எனக்கு ஆசை. இது மாதிரி ட்ரெய்னராக எடுத்து பின்னாடி வந்து நான் பெரிய இதுவாக ஷாப்பாக வைக்கணும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு மேம்.
1: இப்போ வந்து நீங்கள் யாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறீங்களா?
2: எஸ் மேம், ஹேண்டிகிராஃப்டுக்கு எல்லாமே ஃப்ரீ ட்ரைனிங் தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ தமிழ்நாடு ஹேண்டிகிராஃப்ட் ஃபெடரேஷன் சொல்லிட்டு அதில் நான் எடுத்துட்ருக்கேன், அதில் மெம்பராக இருக்கேன் நான். அவங்க வந்து எங்களுக்கு எடுப்பீங்களாம்மா கிளாஸு ஹேண்டிகிராஃப்டுக்கெலாம் நாங்கள். நான் எடுப்பேன் மேம்னா, நீ எப்படிமான்னு உங்களோட சாய்ஸ் தான் மேம். ஆனால் எனக்கு மெட்டீரியல், நான் வந்து ஃபீஸ் வேண்டாம் எனக்கு, ஏன்னா நான் ஹேண்டிகிராஃப்ட் எல்லாருக்குமே நான் ஃப்ரீயாகவே கிளாஸ் எடுக்கிறேன். எனக்கு மெட்டீரியல் சார்ஜ் மட்டும் நீங்கள் இது பண்ணிவிடுங்க மேம் அப்படின்னு. சரி, அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நான் கிளாஸ் எடுத்து கொடுத்தேன், அவங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அந்த சார் என்னை கூப்பிட்டு பேசினார், இதை மாதிரி நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கம்மா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா, ஏன்னா இந்த காலத்தில் வந்து பணம் தான் மெயின் டார்கெட்டாக இருப்பாங்க. இந்த காலத்தில் நீ வந்து ஃப்ரீயாகவே கிளாஸஸ் எடுக்கிறம்மா,

0: இது பெரிய விஷயமா? நீ வந்து எங்க எல்லா ஹேண்டிகிராஃப்டுக்கும் நீ தாமா கிளாஸ் எடுக்கணும், நாங்க வந்து மெட்டீரியல் சார்ஜ் நாங்க வாங்கி நாங்க கொடுத்துடுறோம் உனக்கு, நீ உனக்கு சம்மதமா அப்படின்னாங்க. எனக்கு சம்மதம் தான் சார், ஏன்னா ஹேண்டிகிராஃப்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெருமை தான் சார். நானும் ஒரு ஹேண்டிகிராஃப்டா இருந்தேன், ஒரு ஹேண்டிகிராஃப்டா இருக்கு எனக்கு பெருமை தான் சார், ஏன்னா அவங்களும் அப்போ ஈஸியா புரிஞ்சுப்பாங்க சார் அப்படின்னு சொன்னா. எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தனும் அவங்க ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க, மேம் நீங்க வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் நீங்க ஹேண்டிகிராஃப்ட் போயிருக்கலாம், ஒன்னே மெட்டீரியல் ஃபீஸ் தான் நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஹேண்டிகிராஃப்ட் வந்து எல்லாருக்குமே கிளாஸஸ் நான் எடுக்கிறேன் மேம். நான் பிரைவேட்டாகவும் எடுக்கிறேன், கவர்மெண்ட்டாகவும் எடுக்கிறேன், தமிழ் ஹேண்டிகிராஃப்ட் அவங்களுக்கும் எடுக்கிறேன் மேம். நான் இது பின்னாடி பெருசாக கொண்டு வரணா தான் மேம் நான் ஆசைப்பட்டு இருக்கேன். இது
1: இப்போ எத்தனை வருஷமாக பண்ணி கொண்டு இருக்கிறீங்க சப்னா?
0: இது வந்து நான் 3 இயர்ஸ் தான் மேம் இந்த கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன் நான்.
1: ஸோ 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு 30,000 ரூபாய் சம்பாரிச்சு அவங்க அப்பா கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அவங்க வந்து ஒரு டீச்சரும் ஆயிருக்கிறாங்க. யூ ஆர் அ பெஸ்ட் டீச்சர். அதனால வந்து நீங்கள் ஒரு டீச்சர் ஆகி உங்களுடைய திறமையை மற்றவங்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாருங்களேன், அதுவே வந்து ரொம்ப ஒரு பரந்த மனப்பான்மை அப்படின்னு தான் சொல்லலாம்.
0: நான் சொல்ல இந்த பொசிஷனுக்கு ஏன் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா மேம், என்னை வந்து எல்லாமே ஹேண்டிகேப் சொல்லி சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணாரு, எங்கள் அண்ணனுக்கு எல்லாம் ஃபீல் பண்ணால், எங்கள் அண்ணனுக்கு வந்து எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போவாங்க, எங்கள் அண்ணன் எல்லோரும் கேட்பாங்க உப்பு முட்டியாவது கூட்டிகிட்டு போவாங்க எங்கள் அண்ணனுங்க வந்த அப்போவே. அப்போ எல்லாம் சொல்லுவாங்க என் தங்கச்சி வந்து லோன்லி ஆகக்கூடாது, என் தங்கச்சி வீட்டில் இருந்தால் ரொம்ப லோன்லி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் சின்ன விஷயத்துக்கெலாம் கோச்சிப்பேன் ரொம்ப. அதனால அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் தான் ஃபுல் சப்போர்ட்டு, நீ என்ன வேணா பண்ணு நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மா தான் மேம், உலகத்தை யாரையும் நீ பார்க்காத சரியா, அவங்க தான் ஊனும், நீ வந்து நீ என்ன பண்ணுற எந்த முடிவுன்னு சொல்லி என்னோட அப்பா தான் ஃபுல் சப்போர்ட், அப்புறம் என் அண்ணா என் அம்மா தான் மேம் எனக்கு ஃபுல்லாக. இப்போ
1: ரொம்ப ஒரு அருமையான கொடுத்து வைத்த ஒரு சப்னா, நீங்கள் நிச்சயமாக வந்து உப்பு முட்டை ஏரியாவது வந்து உன்னை கூட்டிகிட்டு போவேன் உங்கள் அண்ணன் சொன்னார் பாருங்க, அதுவே வந்து ரொம்ப ஒரு டச்சிங்காக இருக்குது. அதாவது எந்த ஒரு தடை வந்தாலும் பரவாயில்ல நீ பண்ணுமா நான் சப்போர்ட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அடுத்தது அனிதாட்ட வந்து ஒரு கேள்வி. இது அனிதா, உங்களுக்கு வந்து இந்த சஸ்டெயினபிலிட்டி அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் என்ன, இந்த கம்பெனியை நீங்கள் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு காலேஜ் ப்ரெமிசஸில் நீங்கள் பேசுகிறீங்க, நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்திருக்கிறாங்க, எப்படி இந்த கம்பெனியை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களை மாதிரி இதே துறையில் இருக்கவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்குறீங்க?
2: இப்போது இந்த கம்பெனியை எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய லெவல் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணும் தான் ஒரு எண்ணம் இருக்கும். அண்ட் எந்த துறையாக இருந்தாலும், இந்த இந்த பிஸ்னஸ் மட்டும் இல்லை எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே அந்தந்த டைமில் இருக்கிற நம்ம என்னன்றதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் மேம் ரொம்ப அவசியமானது. அப்போ தான் வந்து ஒரு சஸ்டெயினபிலிட்டி இருக்கும். நம்ம அந்த டைமில் என்ன இன்னும் நியூ திங்ஸ் என்ன வந்துட்டுருக்கு, இன்னும் என்ன அப்டேட் பண்ணணும், ஒரு எந்த வேலையாக இருந்தாலும் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு மைண்ட் செட் வச்சுக்கணும் தான். இது என்னுடைய மைண்ட் செட். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இந்த கம்பெனியை நல்லா டெவலப் பண்ண போகிறோம், நல்லா டெவலப் பண்ணி நாளைக்கு வந்து இப்போ மேம் மாதிரி மேம் பிரேமா மேம் சொல்கிற மாதிரி வேற யாரோ வந்து அதை நம்ம கொடுத்தா கூட, இல்லை வேற யாரும் வந்து இந்த சீட்டில் ஒரு சிஇஓ சீட்லேயோ இல்லை அந்த மாதிரி உட்காந்தா கூட, the service should go on, the business should go on. அதுதான் இவங்க இருந்தாங்க டெவலப் பண்ணாங்க, இப்போ இவங்க காலத்துக்கு அப்புறம் இந்த கம்பெனி ஒன்றும் இதுவாகலை அப்படின்றது வந்து ஒரு பர்சன் ஓரியன்டாக போகக்கூடாது. நம்ம பிஸ்னஸும் சரி, நம்ம தொழில் வந்து அந்த நம்ம சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து அந்த சர்வீஸ், இவங்க இந்த கம்பெனிலேருந்து சர்வீஸ் நல்லாயிருக்கும், இல்லை ஒரு ப்ரொடக்ஷனில் இருந்தால் இந்த இவங்கக்கிட்ட இந்த ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கும், அந்த ப்ராடக்ட் தான் ஷுட் ஸ்பீக், அந்த பிராண்ட் நம்ம டெவலப் பண்ணுறோமா அந்த பிராண்ட் தான் வந்து பேசப்படணும். ஸோ அதுதான் மேம் என்னுடைய ஆசையும் சரி, அண்ட் இதுதான் நான் ரொம்ப முக்கியமாக ஷேர் பண்ண வேண்டிய விஷயமும் சரி.
1: அதாவது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டெய்லி வந்து புது விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் வந்து கடைசியாக கிருஷ்ணா மேம்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டு அப்புறம் நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். எல்லாம் பொறுமையாக வந்து உட்காந்து கேட்டீங்க, நிச்சயமாக அதெல்லாம் மைண்டில் ஏற்றிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். கிருஷ்ணா, அதாவது நான் ஆரம்பத்தில் நான் பேசின மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரடக்ஷனில் சொல்லி, இந்த ஏதாவது பண்ணுறேன்னு வராதிங்க, இதை தான் பண்ணுறேன் அப்படின்வாங்க. உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு கால் வருமே நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன்
3: போயிருந்தோம். ஸோ க்வெஸ்சன் கேட்டுகிட்டே இருந்தாங்க. வேலூர்லேருந்து ஒரு லேடி பேசினாங்க, நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் சொல்லுங்கள், எனக்கு ஐடியா கொடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் சரி வாங்க ரெண்டு பேரும் பரோட்டா கடை போடலாம் தூத்துக்குள்ளே போய் அப்படின்னு. அது எப்படி மேடம் முடியும் அப்படின்னாங்க. முடியாது இல்ல, அப்பனா உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு, என்ன தோணுது, அதை வச்சுக்கிட்டு இதுல இந்த இந்த பிரச்சனைகள் இருக்குதா இல்லையா அதை கேளுங்க. அதை விட்டுட்டு நான் ஏதாவது பண்ணணும்னு வச்சுன்னா, நீங்கள் உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் தெரியாது, உங்கள் ஃபண்டு, உங்களால் பணம் எவ்வளோ பண்ணணும்னு தெரியாது, சாயங்காலம் பண்ணணுமா காலையில் பண்ணணுமா. ஹோட்டல்லாம் வந்து சாயங்காலம் சார்ந்த பிஸ்னஸ். ஸோ வந்து லேடிஸு வந்து அதில் உள்ளே போகணும்னு வச்சுன்னா ஓரளவு எல்லா பொறுப்புகள்லாம் இல்லாதவங்களாக இருக்கணும். ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அங்கே இருந்துக்கிட்டு நான் ஏதாவது பண்ணணும் என்னதாவது சொல்லுங்கன்னு வச்சுன்னா, அங்கே பரோட்டா கடை போடுவோம்னு சொன்னதில் என்ன தப்பு அப்படின்னு. அப்போ நான் ட்ரைனிங் எடுத்துக்கவா எங்கேயாவது போயிருந்தாங்க. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, அது எல்லாருக்கும் தெரியும். எந்த ட்ரைனிங் எடுத்தாலும் நம்மக்கிட்ட உள்ள என்ன வில் பவர் இருக்குதோ, நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ, நம்ம பொசிஷன் என்னவோ, நம்ம கெப்பாசிட்டி என்னவோ, அது அதனால மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியுமே தவிர, எங்கேயாவது போய் ஏதாவது ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து இது பண்ண முடியாது. அதில் இப்போ நிறைய பேரை கான்டாக்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தர் பார்க்குறோம், அவங்கவுங்க அனுபவங்களை இது பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், நாங்களாம் நிறைய இடத்துல சேகரித்ததெல்லாம் வந்து பேசிகிட்ருக்குறோம். நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்குறது மூலமாக 1 hour எல்லாத்தையும் கொண்டு போயிடுறீங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தங்க இப்போ நிறைய விஷயங்கள் பேசும்போது நம்ம அதை கவனித்து என்னென்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்கங்கிறத கவனிச்சுக்கிட்டோன்னா நிறைய விஷயங்கள் தெரியும். அதே மாதிரி இருக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது பண்ணணும், எங்கேயாவது போகணும், அந்த இது வந்து யாரும் கேட்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் வந்து அது அறியாமை, வேற ஒன்றும் இல்லை. அதாவது ஏதாவது ஒரு தண்ணியில் அடிச்சுட்டு போகிறவனுக்கு ஏதாவது ஒரு கப்பை பிடிச்சாச்சுன்னா தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யாராவது ஒரு ஐடியா சொல்லிட மாட்டாங்களா, நம்ம எப்படியாவது ஒன்று செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லான்னு சொல்லுவேன். பேப்பர் கப்பு ப்ராடக்ட் நிறைய பேர்கிட்ட நான் பண்ணாதீங்கன்னு இருக்கிறேன். காரணம் என்ன காரணம்னாச்சுன்னா, எல்லாரும் ஒரு டைமில் அது பண்ண தொடங்கினாங்க. இதில் பள்ளம் இருக்குது, இதில் மேடு இருக்குதுன்னு நிறைய பேரை பார்க்கறதுனால நம்ம வழிகாட்ட தான் முடியும். இங்கே தான் போகணுங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், நம்ம எங்கே போகணும்னு. பர்வீன் மேடம் சொன்ன மாதிரியே தான், நான் வந்து சமைக்கவே தெரியாமல் மளிகை கடையில் போயின்ட்டு என்னதை ஏதாவது தாங்க அப்படின்னு கேட்க முடியவே முடியாது. அதே மாதிரி தான் இப்படி கேட்குறவங்களுக்கு ஒரே பதில தான், நம்ம
1: கடை போடுவீங்களா.
3: நான் எனக்கு வெளியே வந்தப்பறம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து என்னை பயங்கரமாக திட்டினாங்க. அறிவு இருக்குதா உனக்கு, லைவ் ஷோவில் உட்காந்து யாராவது இப்படி பேசுவாங்களான்னு. எனக்கு வந்து பூசி மெழுகி இங்கே போய் ட்ரைனிங் பாருங்கள், அங்கே போய் ட்ரைனிங் பாருங்கள், இதை இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னா எனக்கு பேச தெரியாது. என்ன தோணுது, இப்போ அவளுக்கு பொட்டில் அரைஞ்சாப்பில் இருந்திருக்கும் அந்த கேட்ட பொண்ணுக்கு, ஓஹோ இதான் விஷயம். இதை நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நிறைய பேருக்கும் தோணும், ஓ அப்போ இப்படி கேட்கவே கூடாது போல, நம்ம அவங்க கூட போய் செய்ய முடியாது. சும்மா ஒரு பஸ் ஸ்டாப்பில் போய் நின்றுக்கிட்டு நான் திருநெல்வேலி போகணுமா திருச்செந்தூர் போகணுமேன்னு தெரியாமல் ஏறி உட்கார முடியுமா, உட்காருவோமா நம்ம. அதே மாதிரி தான் நம்ம என்ன முடியுமோ அதை மட்டும் யோசிச்சுக்கிட்டு இந்த மாதிரி எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்டால் எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம், இல்லாட்டி வந்து எல்லாரே மாதிரி தான் நாங்களும்.
1: நிச்சயமா ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு வந்து நம்ம பேனல் டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 hours வந்து எல்லாரோடைய எக்ஸ்பீரியன்ஸ், வந்து பிரேமா மேம் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் வந்து ஸ்வப்னா அனிதா அவங்களுடைய, அப்புறம் வந்து கிருஷ்ணா மேம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சின்ன சின்னதா, இதுல ஏதோ ஒன்று உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும், ஏதோ ஒரு வகையில வந்து ஹெல்ப் பண்ணும். வெளியே போட்டியும் சரி, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், இவ்வளவு கான்டாக்ட் இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த மாதிரி அருமையான செமினாருக்கு வந்து நீங்க தயவுசெய்து வாங்க. இந்த மாதிரி செமினார்ஸ் நடந்தா போய் பாருங்க, கேளுங்க. எல்லாம் ட்ரைனிங் போகணும்னு கூட அவசியம் இல்லை, கேட்டாலே வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பெண்ணுக்கும், அதாவது இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் வந்து நான் ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புகிறேன், எல்லாருக்கும் வந்து ரோல் மாடல் அப்படின்னு எல்லாருக்குமே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தரும் ரோல் மாடல், எனக்கு வந்து இவங்க தான் அம்மா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு பெண்ணுக்கும் இன்ஸ்பிரேஷன் யாரு தெரியுமா, நீங்களே தான். நீங்களே உங்களுடைய இன்ஸ்பிரேஷன். சரி, நான் இன்னைக்கு நல்லாவே என்ஜாய் பண்ணேன் இந்த நிகழ்ச்சியை, நீங்களும் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு நம்புகிறோம். நான் வந்து உங்கள் சார்பில், இங்கே இருக்கிறவங்க எல்லார் சார்பிலையும் ரோசி மேம்க்கு வந்து ரொம்ப தேங்க்யூ நான் சொல்ல விரும்புகிறேன் நான். ஏன்னா ஷீ இஸ் அ த்ரூ ஆண்டர்பிரனர். இங்கே உட்காந்து கொண்டே இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை வந்து சேர்த்துருக்காங்க இல்லையா, அது அவங்களும் வந்து ஒரு ட்ரூ ஆண்டர்பிரனர். தேங்க்யூ ஸோ மச் ரோசி மேம், உண்மையிலே வந்து நான் எனக்கு என்ஜாய் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி என்னோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தா நானும் சொல்ல மாட்டேன், சப்னா. தேங்க்யூ
4: ரோசி மேடம், உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட். இப்போ கிட்டத்தட்ட நாங்களும் ஒரு 2 hours இங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம். நாங்கள் எங்களால் முடிஞ்ச என்னென்ன பேச தெரியுமோ எல்லாத்தையும் பேசினோம். ஆனால் இவ்வளோ பேரும் உட்காந்து கேட்டிருக்காங்களே, அதில் யாராவது ஒத்தரோ ரெண்டு பேரோ வந்து ஒரு ஃபீட்பேக் இந்த இடத்துல வந்து சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு.
1: கண்டிப்பாக யாரும் ஒரு ரெண்டு பேர் வந்து இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சந்தேகம் அந்த மாதிரி இருந்தால் கேளுங்க.
5: ரொம்ப ஒரு அருமையான நிகழ்ச்சி. நாம் பெண்களால் வந்து சாதிக்க முடியாதது எதுவும் இல்லைன்றது ஒரு முதல் எடுத்துக்காட்டு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஒரு ஒரு பெண்களுக்கும் ஒவ்வொருத்தருடைய பின்னணியில், அதாவது இப்போ ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் வீட்டிலலாம் ஒவ்வொருத்தரை எதிர்பார்த்து அவங்களாண்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் படிப்பு எல்லாம் 9th தான் படிச்சிருக்கிறேன், டிகிரியெல்லாம் படிக்கையில். வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் இருந்த வரைக்கும் வீடு ப்ரெஸ்ஸில் வேலை பார்த்துருந்த கம்போசிங்கு அந்த மாதிரி அதுவும் வீடு அப்படி இருந்தோம். திருமணத்துக்கு பிறகு நான் இன்னைக்கு தினத்தந்தியில் குடும்ப மலர் பத்திரிக்கையில் கூட ஆலோவரா ப்ராடக்டில் போஸ்டரில் அட்டைப்படத்தில் கூட என்னோடய ஃபோட்டோ வந்திருக்கு, தினமலர் பத்திரிகையிலையும் வந்திருக்குது. அதேமாதிரி மண்புழு உரம் தயாரிக்கிறேன், அதுவும் ஒரு பத்திரிகையில் வந்தது. இன்றைக்கி நான் வந்து ஒரு உயர்வான இடத்துக்கு ஒரு பெரிய அளவில் நான் வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னோடய கணவர், இரண்டாவது என்னோடய பிள்ளைகள் தான். என்னோடய வளர்ச்சிக்கும் என்னோடய இன்னும் வளரக்கூடிய இதுக்கும் என் குடும்பம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப அருமையாகவே இருந்தது, இதனால் நிறைய பயனுள்ளதாக எனக்கும் இருக்குது. ரொம்ப நன்றி இந்த அமைப்பு இதுக்கு.
4: தேங்க்யூ.
6: எல்லாருக்கும் வணக்கம். நம்ம காலையிலேருந்து இந்நேரம் வரைக்கும் இந்த பயிற்சியில் மிகவும் அமைதியாக இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த பயிற்சி வந்து நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னம்னாக்கா, நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க ஒரு தொழில் செய்கிறாங்க, முன்னேறாங்க. ஆனால் கிராமத்தில் இருக்கிற நம்ம என்ன பண்ணுறோம், குழுவில் இருக்கிறோம், கடன் வாங்குகிறோம், கட்டுற இதை மட்டும்தான் நம்ம செஞ்சுன்னு இருந்தோம். இன்றைக்கி வந்து நம்மளை வந்து ஒரு தொழில் முனைவோராக ஆக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வைஷ்ணவி காலேஜ் வரைக்கும் நம்ம கிராமப்புறத்துலேருந்து இன்றைக்கி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு பர்மிஷன் கிடைச்சதால் தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். அதனால் இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கணும். இப்போ நம்ம சொப்னா மேடம் அவங்க பேசினாங்க, அவங்க பேசுனதை பார்த்து நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அவங்களாலையும் சாதிக்க முடியும்னு அவங்க நினைக்கும் போது நம்ம வந்து நம்ம பெண்களாகி நம்மளை வந்து கண்டிப்பாக ஒரு தொழில் முனைவராகி நம்மளை ஒரு பண்ணையாளராக நம்மளை ஒரு முதலாளியாக வந்து கண்டிப்பாக ஆகணும் அப்படின்றது எங்களுடைய கருத்து. கண்டிப்பாக வந்து இந்த பயிற்சியில் இந்த கருத்தரங்கத்தில் கலந்துக்கணும். நாங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு தொழிலை ஏற்படுத்தி உங்களை மாதிரி நாங்களும் ஒரு அவார்டு வாங்கணும் அப்படின்றது எங்களுடைய சின்ன வேண்டுகோள்.
4: நீங்கள் அந்த மாதிரி சொல்லலைன்னா தான் தப்புன்னு நான் சொல்வேன். ஏன்னா இவங்க இவங்க இந்த மாதிரி நம்மளும் பண்ணணும்னு உத்வேகம் வந்ததுங்கண்ணே, அந்த மாதிரி ஒன்று வந்தது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் செஞ்சு காமிச்சா தான் நீங்கள் சொல்கிறது சரின்னு அர்த்தம்.
6: கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு காட்டுவோம் மேடம். இதை வந்து எல்லா சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன்.
4: இது உங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் அடுத்த தடவை நாங்கள் பார்க்கும்போது நான் இந்த பண்ணுறேன், நான் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணோம், நான் இந்த தொழில் பண்ணுறேன் அந்த பண்ணேன், நீங்கள் எல்லாரும் சொல்லணும். பெருசோ சின்னதோ ஏதோ ஒன்று உங்கள் கையால் ஆனது, நான் சொன்ன மாதிரி 10 ரூபாய் சம்பாதிங்கோ அது போகும். அந்த மாதிரி ஒரு மனசில் வந்து நான் செய்யணும், எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும், எனக்குன்னு ஒரு அடையாள சின்னம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுங்கோ. எல்லாரும் நல்லா வருவீங்க. ரொம்ப என்னதான் இருந்தாலும் இங்கே இருக்கிற எல்லாரையும் மீறி நான் பேசுறேனோ என்னமோ தெரியாது, எல்லாரையும் காட்டிலும் ஏஜில் நான் ரொம்ப பெரியவ. கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து என்னோடய பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் எல்லாருக்கும். இப்போ அதனால நீங்கள்லாம் நிச்சயமாக நல்லா வருவீங்க. ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் வந்து நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும்.
6: தேங்க்யூ மேடம்.
7: இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் எனது விலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த ஃபைல்ஸ் ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். இது வந்து ரீசைக்ளிங் ஹேண்ட்மேடு பேப்பர் ப்ராடக்ட்னுட்டு. இந்த கைவினை பொருள் வந்து நாங்கள் சுயமாக மகளிர் குழுவால் தயாரிக்கப்படுகிறது. இது வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாங்கள் வந்து இதை விற்பனையை செய்து கொண்டு வருகிறோம். எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கியாஸ்கி அப்படின்ற அந்த ஸ்டாலுக்கு நாங்கள் இந்த பொருட்களை அனுப்பி ஓரளவுக்கு எங்களுடைய வருமானம் வந்து மாதம் வந்து 17,000 ரூபாய் வங்கி கணக்கும் மற்றும் எங்களுடைய சம்பளம் எல்லாமே இதில் தான் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது. இது நாங்கள் செய்ய கற்றுக்கினது வந்து MSME-லேருந்து. அதனுடைய இது வந்து மகளிர் திட்டத்தின் மூலியமாக பயிற்சி கொடுக்கப்பட்டு இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு 10 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து குத்தம்பாக்கன்ற வில்லேஜில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் செய்துட்ருக்கோம். இன்றைக்கி சென்னையில் இருக்கிற எல்லா கல்லூரிகளுக்கும் முதல்ல நாங்கள் சப்ளை ஆரம்பித்த போது எனக்கு தெரிஞ்சு 2007 ரோஸி மேமை வந்து இதே சந்தையில் தான் சந்தித்தேன் நான். என்னுடைய ப்ராடக்ட் வந்து MSW ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணாங்க. மேடம் கையில் இருக்கிற ப்ராடக்ட் வந்து எங்களால் விற்கப்பட்டது தான் அது. இன்றைக்கி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம், ஏன்னா அவங்கள போல பெரிய ஆட்கள் கையில் வந்து எங்களுடைய பொருட்கள் கையாளப்படுகிறது. எங்களுடைய ஸ்டால் நம்பர் வந்து 27 நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டத்தில் போட்டிருக்கிறோம், அன்னை தெரேசா மகளிரில். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணணும். உங்கள் அனைவரும் மேடையில் இருக்கும் தலைவர்களை அழைக்கிறோம். மேலும் என்னென்னா, விமன் செய்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கனாக்கா எல்லாமே வந்து ஹோம்லி ப்ராடக்டாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டும் ஹோம்லியாக தான் இருக்கும். ஏன்னா எங்களுடைய கைவண்ணம் வந்து எல்லாமே புடவைகளும் மற்றதுமாக தான் இருக்கிறது. பட்டு சேலைகள் அதுன்னு போடுறோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ரீசைக்ளிங் அகெயின் வந்து இது பூமிக்கு வந்து எந்த பாதுகாப்பு இதுவும் இல்லாமல் நாங்கள் தயாரிக்கிறது வந்து, ஏன்னா இது வந்து திரும்ப திரும்ப மக்கள் கையில் வந்து பயன்படுத்தப்படணுன்றது தான் எங்களுடைய ஏமை. அது வந்து விமன்ஸால் தயாரிக்கப்பட்டதுனால இன்றைக்கி மகளிர் திட்டம் வழியாக கவர்மெண்ட்டோடைய ப்ராடக்டாக இன்றைக்கி நாங்கள் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். எங்களை இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி கொடுக்கறதுக்காக வந்து எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ் வந்து இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமில் இந்த இடத்துல வந்து நிற்கிறோன்னா, நான் ஒரு பெண்ணாக இருந்தது மட்டுமல்லாமல் என்னுடைய தொழில் என்னுடைய ப்ராடக்ட் தான் நான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிறேன். இல்லைன்னா என்னை யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த பொருள் தான் நம்ம வந்து வெளிப்படுத்தி கொண்டு மேடையில் இருக்கோம். ஒவ்வொருத்தர் வந்து எடுத்துக்கிட்ட வார்த்தை வந்து என்னன்னா, நான் என்ன எப்படி வந்தேன் அதுதான்
4: கரெக்டு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், இஃப் ஐ எம் கரெக்டு, கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் இருக்குது, 75% ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு வேணுன்ற ப்ராடக்ட்ஸு, இந்த ஸ்டேஷ்னரிஸ் மாதிரி இன்னொருமே இதெல்லாம் வந்து வந்து என்னடானா, கூடிய மட்டும் விமன் கிட்டேருந்து தான் வாங்கணும் அப்படின்னு முத அது ஒரு ஒரு இதுலேயே போட்டு வந்து அசம்பிளியில் போட்டு அது வந்து கொண்டு வந்தாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து மகளிர் திட்டத்தில் நல்லா விசாரிச்சுட்டு நீங்கள் இதை அதை வந்து ஃபைட் பண்ணி வாங்கிக்கோங்க.
7: கண்டிப்பாக நாங்களும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான். மேம் வந்து என்னை வந்து எப்படியாவது, எனக்கு தெரியாது, உங்ககிட்ட இந்த ஆர்டரை கொடுத்துட்டேன், 130 ஃபோல்டரு ஸ்கிரிப்ளிங் நோட் பேடு உன்னுடையதுன்ட்டாங்க. சரிங்க மேடம், உங்களுக்கு கரெக்டாக ஒரு நாளைக்கு முன்னாடி உங்கள் இடத்துல நிற்கும்னு சொன்னேன். குழந்தைங்க அழகாக வந்து வள்ளுவர் கோட்டன் ஸ்டாலில் பைக் எடுத்துன்னு வந்து எடுத்துன்னு போயிட்டாங்க. எங்களுக்கு ஒரு சிரமம் கொடுக்காமல், என்னென்னா நாங்கள் கொண்டு வர்றது திருவள்ளூர்லேருந்து, ஏன்னா எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டிங் தானே, பஸ்ஸில் தான் போட்டுக்கணும். ஏன்னா இதனுடைய விலை 7 ரூபான்னு கொடுத்துருக்குறோம், அது வந்து தாங்காது. ஆட்டோலேயே எங்கேயோ போட்டு வந்தானாலும், அதனால் காலேஜ்லேருந்து வந்துட்டோனாக்கா இது மாதிரி ஒரு ஆசிரியர் வந்து இந்த அளவுக்கு வந்து எங்களை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்கனாக்கா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மேலும் அந்த சப்போர்ட் வந்து எல்லாருக்கும், எல்லா காலேஜ்லேயும் ஒவ்வொருத்தங்க கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்காங்க. செல்லா மேரிஸ் போனாலும் சரி, குயின் மேரிஸ் போனாலும் சரி, டபிள்யூசிசி போனாலும், எங்கேயாவது ஒருத்தவங்க வந்து இவங்கள மாதிரியே அப்படியே இருக்காங்க. ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு ஊக்கம்தான் அது.
1: நிச்சயமா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த ஸ்கிரிப்ளிங் பேடுக்கு வந்து ஆர்டர் நானும் உங்களுக்கு கொடுத்தேன், ஈவினிங் உங்களுக்கு போன் வரும். சரி, எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைச்சேன். இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையிலே ஒரு என்ஜாய் பண்ணி நீங்க ரசித்து, நீங்க அது உள்ள வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாரும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்கொண்டாதான் வந்து நீங்க மேலும் மேலும் முன்னேற முடியும். காட் பிளஸ்.
7: தேங்க்யூ.
8: மிஸ் மிருதுலா will deliver the vote of thanks.
9: Good evening to one and all present here. On behalf of MOP Vaishnav College for Women, I would like to take this opportunity to express my immense gratitude to our moderator for the day, Ms. Parveen Sikandar, founder director of Damini, for sharing her valuable time with us and giving us her inputs on women with no excuses and how it matters. I would also like to thank all our panelists today, Ms. Prema Desigan, Ms. Anita Rajagopalan, Ms. Krishna Radha Krishnan, Ms. Swapna, for taking time off their packed schedule for sharing their personal experiences and thoughts on women-driven change. I'm sure that all the women and all the self-help groups here are benefited by the knowledge imparted in this session. Thank you one and all.
8: I now request Dr. Rosie Fernando to present the highlights of the seminar.
10: அதை கேட்குறதுக்கு என்ன விஷயம்னா, நாங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி மேடையை அலங்கரிப்போம், நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை. பர்வீன் சொன்ன மாதிரி த இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து நமக்கு ஊந்துதல் வரணும் அப்படின்னா நமக்குள்ளே இருந்து தான் வரணும். ஸோ நாம் ஒரு முடிவெடுத்துட்டால் அது நிச்சயமாக நடக்கும். இன்றைக்கி காலமை முதல் இனாக்ரேஷன் அப்போது ககன்தீப் சிங் பேடி சார் வந்து ரொம்ப அழகாக தமிழில் சொன்னாங்க பெண் சக்தியை பற்றி. அதுக்கப்புறம் மேடம் வசந்தி ரங்கநாதன் பேசும்பொழுது அவங்களும் வந்து பேசினது அந்த ஒரு புள்ளி, அதே சக்தியை பற்றி தான் அவங்களும் பேசினாங்க. அதுக்கப்புறம் வேறு யார் பேசுனா, இன்னொருத்தவங்க பேசும் போது சொன்னாங்கல்ல சக்தியா, யார் சொன்னா, சிவனேன்னு. ஆமாம், கிருஷ்ணா மேடம் சொன்னாங்களா சிவனேன்னு கிடக்கிறாரு அப்படின்ட்டுன்னு. அந்த மாதிரி சக்தி தான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறத நம்ம வந்து காதால் கேட்டுட்டு சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே விட்டுற முடியாது. நிஜமாவே இந்த சக்தி தான் பவர்ஃபுல் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ இன்றைக்கி எல்லாரும் சொன்ன விஷயங்கள் போக நமக்கு ஒரு தகவல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தது. சுப்பிரமணியன் சார், நிறையா என்ன வாய்ப்புகள் இருக்குது, கவர்மெண்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, இந்த ஸ்கீம்ஸ் மூலமாக நம்ம என்ன பயன்பட முடியும், ஸ்கீம் அப்படின்னு சொல்லும் போது எப்போ பாரு என்ன பணம் வரும் அப்படிங்கிறத மட்டும் நம்மளோட நோக்கமாக இல்லாமல் அதை நாம் எப்படி பயன்படுத்தி நம்ம நம்மளோட தொழிலில் வளர்ச்சி காண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே ஒரு முதிர்ந்த மேதாவின் தான் நான் சொல்லணும், எங்கள் பார்த்தசாரதி சார். இன்னைக்கு காலமிலிருந்து உட்கார்ந்துருந்து அவர் கொடுத்த ஃபீட்பேக், இவ்வளோ பேர் சேர்ந்திருக்கீங்க அது ரொம்ப நல்ல விஷயம், நல்ல தகவல் எல்லாம் பகிர்ந்துருக்கீங்க அது ரொம்ப நல்ல விஷயம், ஆனால் நமக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறதையும் என்னுடைய தொழிலுக்கு தேவையான என்னென்ன திறமைகள் என்ன தேவைப்படுது அப்படிங்கிறதையும் முதல்ல ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆராய்ந்து அது என்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த திறமைகளை நாம் அழகாக வளர்த்துக்கணும், அதுக்கான ஒரு வழிமுறையை நீங்கள் வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு எனக்கு என்கிட்ட அந்த கோரிக்கையை வச்சுருக்காங்க. அதனால் இந்த ஒரு நாள் கருத்தரங்கத்தோட எய்ம் ஆர் எதிர்பார்ப்பு என்ன என்றால், இங்கே ஸ்டெல்லா சொன்ன மாதிரி எந்த கல்லூரிக்கு போனாலும் ஒரு ஆசிரியர் எனக்கு உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னாங்க. அதுதான் உண்மை. அந்த உண்மையை பிரதிபலிக்கணும் அப்படின்னா நீங்கள் அத்துணை பேரும் உங்கவுங்கள் இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கல்லூரிகளுக்கு நீங்கள் அணுகினாலும் சரி, அப்படி இல்லைன்னா எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ் இஸ் ரெடி, எனக்கு இந்த உதவி தேவை, இந்த ஆராய்ச்சி நாங்கள் செய்யணும், இல்லை இந்த எனக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும்னு தெரியல, இதுக்கான ஒரு ஒரு ஒரு மென்டரிங் சர்வீஸ் தேவை, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் ரொம்ப தோய்ந்து போயிட்டேன், மேடம் சொன்னாங்கல்ல நான் கிருஷ்ணாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்குவேன் அப்படின்னு, நமக்கு அது தேவை, ஒரு மென்டரிங் சர்வீஸ் நமக்கு தேவை. நான் வந்து யார்கிட்ட பேசுனா இன்னைக்கு இந்த இதை விட்டு வெளியே வந்து நான் நாளைக்கு வந்து இதே உற்சாகத்தோடு என்னோடய தொழிலை பண்ண முடியும் அப்படின்னு பல விஷயங்களுக்கு மட்டுமல்லாமல், அது மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பொருள் உற்பத்தி பண்ணும் முறையாக இருக்கட்டும், அல்லது ஒரு பொருளோட டிசைன் ப்ராடக்ட் டிசைனாக இருக்கட்டும், இது அத்தனைக்குமே இங்கே ஆசிரியர்கள் உதவி புரியறதுக்கு தயாராக இருக்காங்க. இதை பயன்படுத்திக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஸோ இது இந்த இந்த தகவல் தான் உங்களுக்கு கடைசியாக நான் சொல்லணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டது. இது போக பவித்ரா வந்து பேசும்பொழுது இன்றைக்கி சோஷியல் மீடியா எப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினா, அவங்க ரெண்டே ரெண்டு தளத்தை தான் வச்சு சொன்னாங்க, ஒன்று வந்து ஃபேஸ்புக் இன்னொன்று வந்து வாட்ஸ்அப். இது ரெண்டையும் நான் வந்து இது ரெண்டு தான் அவங்க பேச முடிஞ்சது நாங்கள் கொடுத்த டைமுக்குள்ளே, இதை தவிர பல விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு ஒர்க் ஷாப் வேணும் எங்களுக்கு, இந்த சோஷியல் மீடியாவை வந்து நாங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் வேணும், நாங்களும் இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா, அதுக்கும் நீங்கள் எங்களை அணுகுனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த வசதியும் செஞ்சு தரப்படும். இது இல்லாமல் நீங்கள் சார்ந்திருக்கிற அந்த விமென்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனே நிறைய உதவிகளை கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எதையாவது ஒரு தகவலை வாசிக்கும் பொழுது எங்கே அந்த விஷயம் கேள்விப்பட்டாலும், எங்கே அந்த இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருந்தாலும், நீங்கள் யார் சொன்னாலும் சொல்லினாலும் நீங்கள் ஓடணும். சில விஷயங்களுக்கு எப்போ பார் யாராவது நமக்கு கொடுக்க மாட்டாங்களா, ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, எல்லா விஷயமும் ஃப்ரீயாக வந்தால் அது பயன்படவே பயன்படாது. அதனால் சில விஷயங்களுக்கு நாம் செலவழித்தாலும் பரவாயில்லை, இது இதை இதை வச்சு நான் மேலே போக முடியும், முன்னுக்கு வர முடியும் அப்படின்னா நம்ம அதை பயன்படுத்திக்க தான் வேணும். ஸோ இதுதான் இன்றைய தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி இந்த ஒரு நாள் கருத்தரங்கில் நம்ம எப்படி வளர்ச்சி அடையலாம், நாமளே நாம் எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கலாம், இளையதளத்தை நாம் எப்படி பயன்படுத்தலாம், என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, இந்த ஸ்கீம்ஸை பற்றி இன்றைக்கி இணையதளத்தில் எல்லா தகவலும் அவைலபிளாக இருக்குது. நமக்கு தெரியலனாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கல்லூரிகளுக்கு நீங்கள் சென்றீங்கன்னா அங்கே உதவி செய்கிறதுக்கு ஆர்வல இருக்காங்க, கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த தகவல். இந்த பேனல் டிஸ்கஷன் மூலமாக ரொம்ப நல்ல விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டோம், எப்படி ஒவ்வொருத்தரும், ஸ்வப்னாவாக இருக்கட்டும் இல்லை பிரேமா தேசிகன் மேம் சொன்னாங்க 50 வயசில் நான் ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் என்னோட வளர்ச்சி எப்படி இருந்தது, என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம், அதை தைரியமாக நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும், பர்வீன் வந்து அவங்களோட வாழ்க்கையில் நடந்த எல்லா பெண்களும் நம்ம வந்து நினைக்கிறோம் இன்றைக்கி நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கோன்னு, நிச்சயமாக கடவுள் நம்மளை ஆசிர்வதிக்கணும், நம்ம சேஃபாக இருக்கணும். அதையும் மீறி நடக்கக்கூடிய சில நேரங்களில் நாம் நம்ம பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதும் இங்கே வந்து ஒரு தகவலாக அமையுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அனிதா, ரொம்ப அழகாக டெக்னாலஜி இன்னைக்கு பயன்படுத்தி நம்ம எப்படி தொழில் பண்ண முடியும், அதுக்கு எங்கே இருந்து அவங்க வந்து அந்த தகவல்களை பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க நீட் ஸ்கீம் மூலமாக அவங்க பெற்ற உதவியும், அதை எப்படி அவங்க திரும்ப கொடுத்துட்டு வராங்க, தொழிலை எப்படி வளர்ச்சி பெற்று இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் 3-4 தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுவுமே ஒரு சந்தோஷமான விஷயம். கிருஷ்ணா வந்து உங்களுக்கு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க, என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்க, நாங்கள் வந்து செய்ய தயாராக இருக்கோன்னு. ஸோ இதை அத்தனையும் பயன்படுத்தி இந்த குழுமம் அப்படியே இன்னொரு ஒரு செமினார் நாங்கள் நடத்தும் பொழுது நீங்கள் வந்து நாங்கள் இதெல்லாம் சாதிச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் எங்களோட வெற்றியாக இருக்கும்னு சொல்லிட்டு, இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த எம்ஓபி வைணவ கல்லூரிக்கும் எங்களுடன் சேர்ந்து பணியாற்றிய தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் விமன் டெவலப்மெண்ட், அது போக கனரா வங்கி, காலமிலிருந்து சுதாஷா இங்கே உட்காந்துருக்காங்க, அவங்க தான் எப்பொழுதுமே நான் ஒரு செமினார் நடத்தணும் இல்லை ஒரு ஒர்க் ஷாப் நடத்தணும் அப்படின்ட்டு சொன்னேன்னா இம்மீடியட்டாக அவங்க வந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே பல பெண்கள் உட்காந்துருக்கவங்களுக்கு அவங்க சொன்ன தகவல் வந்து கனரா பேங்க் தான் எங்களுக்கு வந்து ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க, லோன் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, நிச்சயமாக எல்லா நேஷனலைஸ் பேங்க்கும் பண்ணுறாங்க. இருப்பினும் இவங்க வந்து எங்களுக்கு நிறையா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. போக நிறையா ஆஃபீஸர்ஸ் பின்னாடி உட்கார்ந்து இந்த பெண்களுக்கெல்லாம் ஊந்துதலாக இருக்கிற பல ஆஃபீஸர்ஸ் இங்கே இருக்காங்க, அவங்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் அனைவரும் இதில் நிச்சயமாக பயன்பெற்றிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் வி ஆர் வெரி ஹாப்பி டு கன்க்ளூட். விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
2: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
2: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளோ ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும் என்னால? சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்க.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்ப we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. Definitely won't do things that will spoil the environment. So idu vandu manasil vechi, if you just go out, it's very simple. And or love vechina, you'll definitely not spoil the earth. Vasanthamullai pole vandu aadidum venpura ullulai ullulai kolandai pole pogo channel parka vacha kavadi kavadi kavadi kavadi kaadal scale kodu potu aadavacha. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
5: நமஸ்காரம். You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. I am Shankari of 2nd BA Sociology.
6: I am Pranati of 2nd BSc Computer Science. We are going to sing Bhavayami Raghuramam, composed by Maharaja Swati Tirunal. It is a Ragamalika Kriti set to Rupakatalam. This Kriti is a summary of the great epic Ramayana. Each Charanam narrates in short each Kandam of Ramayana.

ரேப்ப மரி சனி சரி மாப்ப டப சானி டப மக மகரி சானி த சரி மகரி சரி கபகரி சரி கபத சரி சதா பத பகரி சனி சமக மனிதனி பதனி சகரி சதா சதா சதா கரி நித

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.
1: You are listening to MOP Vaishnav.

0: இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலையில எவ்வளவு தெரியுமா?
1: நான் வீட்ல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்ச போயிடுவ.
0: ஏய் ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீ ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் கிடைச்சிருக்கு.
1: ஏண்டா இத சொல்ல நேரமா?
2: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலேனாலும் திட்டாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாலுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகேன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட் எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி ஊமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம் பிளீஸ். நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளியிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதுல சாதனை புரிந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வருது சந்திப்போமா.
2: ஜி விக்னேஷ்காந்த் இஸ் தி ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ஸ்மைல் சேட்டா யூடியூப் சேனல், ஹூ இஸ் ஆல்சோ தி யூடியூப் அம்பாசிடர் ஆஃப் சென்னை. He founded the Smile Web Radio, which is the first web radio in HD quality. He has acted in many feature films like Hip Hop Tamra's Meese Murukku and Chennai 28, and also hosted the Golmaal show in AHA FM in 2011.
3: Thank you. First, na pesa vandona saapra kelambrunga ellarkum romba thanks. Ellarkum nalla kai thattala nenikiren. It was great. Illa neenga poitaanga, no problem. Saapta. அவ்வளவு ஒன்றும் முக்கியமாக நான் பேசிட போறதில்லை. ஸோ யார் என்று தெரிகிறதா, இவன் தீ என்று புரிகிறதா, தடைகளை வென்றே சரித்திரம் படைத்தவன் ஞாபகம் வருகிறதா? ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷில் பேசலாமா தமிழில் பேசலாமா? அப்பாடா தெரியாதுங்க, தெரியாதுமா, நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறேன், நான் என்ன பத்மஸ்ரீ கமலஹாசனா எல்லா மொழிகள்லையும் பேசுறதுக்கு. பட் ரொம்ப சந்தோஷம் இந்த டைமில் இங்கே எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் MOPலேருந்து ஒரு கால் வந்தாலே யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கால் வந்தோடனேயே ஓகே சொல்லிடலாம். அதுக்கப்புறம் என்ன ஈவெண்ட்டுன்னு கேட்டேன், கமல்ஹாசன் சார்க்கு ட்ரிபியூட்னு சொன்னாங்க. அது ரெண்டாவது சந்தோஷம் எனக்கு. என்னை பற்றி அந்த ப்ரீஃபில் கூட இன்விடேஷனில் போட்டிருந்தப்ப தொடர்ந்து அவரை பற்றி லைவ் மேரத்தான் நிறைய ஹவர்ஸ்க்கு வந்து பேசினதுக்கான ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, இல்லை நான் சொல்லிடுறேன், அவரை பற்றி நிறைய நேரம் பேசினதை ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னைய பெருமைப்படுத்துறாங்க. ஒரு மனுஷனை பற்றி, ஒரு தனி மனுஷனை பற்றி 12 மணி நேரம் பேசுகிற அளவு விஷயங்களை ஒருத்தன் தன்னுடைய 62 வயசுக்குள்ளே பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த மனுஷனை தான் அந்த இடத்துல நம்ம ஹானர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அவர் உலக நாயகன். நான் எதுவும் புதுசாக சொல்லிட போகிறதில்ல, ஏன்னா காலையிலேருந்து நீங்கள் நிறைய செஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்னும் வரப்போகிறவங்களும் சரி, அவரை பற்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க, நிறைய நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அதெல்லாம் தாண்டி MOP இந்த மாதிரி கமல்ஹாசன் சாருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கறது அப்படின்றது அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல், அண்ட் பெண்களுக்கும் அவர் ரொம்ப ஸ்பெஷல், அண்ட் ஜென்ரேஷன்ஸ் தாண்டி சொல்ல போனால் நீங்கள் ஒரு

ஜெனரேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் அவரை ரசிக்கக்கூடிய பெண்கள் வரிசையில. சோ ஃபிஃப்த் ஜெனரேஷன் பெண்களும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அளவே ரசிக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் இருக்கான் அப்படின்னா அதுக்கு நாங்கெல்லாம் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறோம். நம்மளுடைய கமல் சார் இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்போம். நிறைய நீங்க எஸ்எம்எஸ் ஃபார்வர்ட்லாம் கூட வந்திருக்கோம் அவரை பத்தி, அவர் என்னென்னலாம் பண்ணாரு. நிறைய டெக்னாலஜிஸ தமிழகத்துக்கு கொண்டு வந்தவர், தமிழ் சினிமாவுக்கு கொண்டு சேர்த்தவர். இன்னைக்கு பெருசா நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய டிஜிட்டல் சினிமாவா இருக்கட்டும், லைவ் ரெக்கார்டிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி அவர் கொண்டு வந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப பெருசாகி தமிழ் சினிமாவையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. சொல்லப்போனா டிஜிட்டல் சினிமா வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்ல ஒரு வருஷத்துக்கு இன்னைக்கு 177 படங்கள் போன வருஷம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமா இருந்த அந்த டிஜிட்டல் சினிமாவை தமிழுக்கு கொண்டு வந்தவர் கமலஹாசன் சார். ஆனா அவர்கிட்ட நீங்க என்ன கேள்வி கேளுங்க, ரொம்ப ஹம்பிளா தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் நான் வந்து தெரியாதனமா அதை கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியே பதில் சொல்லுவார். ஒரு எஸ்எம்எஸ் ஃபார்வர்ட் வந்துருந்துச்சு, அதை நான் அவரை நேரில் மீட் பண்றப்ப அதை பத்தி கேட்டேன். என்னன்னா அவர் சொன்னதுக்கு சுனாமி வந்து இங்க வர்றதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி அவரோட படத்துல சுனாமியை பத்தி பேசியிருப்பாரு. எபோலா பத்தி அவர் வந்து அவருடைய தசாவதாரம்ல பேசியிருப்பாரு. அதுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் எபோலா பத்தி நமக்கு தெரிஞ்சது. இப்படி எல்லா விஷயங்கள் திரிஷாவோட நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் கல்யாணம் நிக்கும்னு அவர் முன்னாடியே மன்மத நம்பளே சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அது நின்றுச்சு. இப்படி பின்னாடி நடக்க இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிடுறீங்களே, இது எப்படி அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த நானும் அந்த எஸ்எம்எஸ் படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதை அவர்கிட்ட கேட்கும்போது அவர் ரொம்ப சிம்பிளாக சொன்னார், யாரால இதுக்கு முன்னாடி 50 வருஷமோ 100 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி என்ன நடந்துச்சு அப்படின்றத முழுசாக படித்த ஒருத்தரால ஃபியூச்சர் என்ன அப்படின்றத ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும் அப்படின்னாரு. இது ஒரு சின்ன தியரி தான், 50 வருஷத்துக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சோ 50 வருஷத்துக்கு அப்புறம் அது திருப்பி நடக்கும், இதுதான் இங்க இருக்கக்கூடிய ரொட்டீன். ஸோ இந்த ரொட்டீனை புரிஞ்சுக்கிறதுக்கு ஹிஸ்டரியை படிச்சா போதும், ஒரு ப்ரெடிக்டராவோ ஜோசியக்காரராவோ இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு ரொம்ப ஹம்பிளா அந்த பதில சொன்னார். அது ரொம்ப சாதாரணமா அவர் சொல்லும் போது நமக்கு புரிஞ்சுது. காரணம் தனுஷ்கோடியில வந்த அந்த பேர் இழப்புக்கு பேர் சுனாமின்றது நமக்கு 2வது தடவை சுனாமி வந்ததுக்கு அப்புறம் தான் பலருக்கும் தெரியும். இதுதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி அவர் வந்து பெரிய பெரிய அவர் பண்ணக்கூடிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப பெருசா இருக்கே அப்படின்னு கேட்கிறப்ப இல்ல அது ரொம்ப சின்ன தியரி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நபர் கமலஹாசன் சார். அவரை பத்தி நான் அவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், அவ்வளோ கண்டென்ட் இருக்கு. ஆனா அதுல எத்தனை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னாங்க இல்ல இதுக்கு அப்புறம் வந்து சொல்ல போறாங்க, எவ்வளவு ரிப்பீட்டடா இருக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால நீங்க ஏதாவது அவரை பத்தி கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, ஏன்னா நான் எனக்கும் வந்து அவர் கூட டிராவல் பண்ணி 1000 வருஷங்கள் அது ஒரு பெருமை எனக்கு. இந்த இன்விடேஷன் அப்படியே திருப்பி பார்த்தேன், எல்லாருமே அவர் கூட மினிமம் 1 வருஷத்துலேருந்து மேக்ஸிமம் 15 வருஷம் வரலையும் டிராவல் பண்ணவங்க தான் கூட இருக்காங்க எல்லாருமே, இன்னைக்கு வரவங்க எல்லாருமே. நான் ஒரு ஆள் தான் ஒரு ஃபேனாக அவரை பற்றி இங்கே பேச வந்திருக்கேன்னு நினச்சேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நான் அவரை மீட் பண்ணதே ஒரு 2-3 தடவை தான். ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய ஒருத்தரை பக்கத்தில் மீட் பண்ணுறப்ப எப்படி பேசவே நமக்கு தோணாதோ அப்படி தான் இருந்துச்சு. நான் போனது ஒரு இன்டர்வியூக்கு, ஆனால் எப்பயுமே கமல் சார் இன்டர்வியூவில் அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லிடுவார். அவருக்கு கஷ்டமான கேள்வி ஏதாவது இருக்கும் அப்படின்னா இருக்கவே இருக்காரு, ஏன்னா அது திருப்பி கேட்ட நமக்கு கஷ்டமாக்கிடுவார் அந்த கேள்வியை, ஏண்டா கேட்டோம் அப்படின்ற அளவு. ஸோ நம்ம சொல்லுவோம் ஜென்ரலாக அவர் பேசுறது புரியாது அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லை அவர் ஒரு வேற ஒரு மொழியில் பேசுறார். அவர் தமிழில் பேசினாலும் இங்கிலீஷில் பேசினாலும் ஹிந்தியில் பேசினாலும் அந்த மொழி புலமை இருக்கும், அதை தாண்டி அவர் வேற ஒரு மொழியில் பேசுவார். அந்த மொழி எப்போ நமக்கு வழக்குக்கு வரும்னா அடுத்த ஒரு 5-10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த மொழியை நம்ம கற்றுக்கவே ஆரம்பிப்போம். அப்போ அந்த மொழியை கற்றுக்கிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி இவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப ஈஸியாக அவர் என்ன விஷயத்த சொல்ல வந்திருக்கார் அப்படின்றது புரியும். ஸோ இப்போது ஸ்பெசிஃபிக்காக அவரை பற்றி ஏதாவது, ஏன்னா அவருடைய ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் அப்படி படித்து பார்த்ததுலையும் அவரை பற்றி சில பேர்கிட்ட கேட்டதுலையும் சிலது தெரியும். நீங்கள் ஏதாவது கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம ஜென்ரலாக கமல் சார் வந்து யாருக்காவது சர்ப்ரைஸ் கொடுக்கறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாலே அது சர்ப்ரைஸ் தான் இல்லையா, அந்த சர்ப்ரைஸை நிறைய பேருக்கு அவர் கொடுத்துருக்காரு இந்த ஃபீல்ட்லேயே இருக்கக்கூடியவங்களுக்கு. அண்ட் என்ன ஒரு முடிவு எடுக்கிறனாலும் அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. அவர் வந்து ஒரு 5 பேர் கொண்ட ஒரு டீம் வச்சுருப்பாரு. நீங்கள் அந்த டீமில் உள்ளவங்க கூட இன்னைக்கு கிரேசி மோகன் சார் உங்க கூட வந்து பேசுவார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து அடிக்கடி அவர் மீட் பண்ணக்கூடிய ஒரு நபர் ஞான சம்பந்தம் ஐயா. ஞான சம்பந்தம் ஐயா வந்து லிட்ரேச்சரில் வந்து இவருக்கு என்ன சந்தேகங்கள் வந்தாலும் என்ன விஷயம் பேசணுனாலும் ஞான சம்பந்த ஐயாட்ட கால் பண்ணி பேசுவாராம். ஞான சம்பந்த ஐயா ஒரு விஷயம் சொல்லுவார், ஒருத்தரம் அவர் வந்து ரெகுலராக கமல் சார் வந்து ஞான சம்பந்த ஐயாட்ட பேசிக்கிட்டே இருக்க ஒருத்தர். ஞான சம்பந்த ஐயா தெரியுமா, யாருக்காவது தெரியுமா?
பட்டிமன்றத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க கரெக்டா, ஜெயா டிவி பட்டிமன்றத்துல அவ்வளவு பெரிய புலவர் அவர். ஸோ அவர் வந்து இந்த விஷயத்த சொன்னார் என்னன்னா, கமல் சார் டெய்லி அவர் கால் பண்ணி பேசிட்டே இருப்பாராம். ஒரு நாள் வந்து ரோட்ல இவர் வண்டியில போயிட்டு இருக்கப்ப கமல் சார் கால் பண்றாரு, வண்டியை நிப்பாட்டிட்டு இவர் கமல் சார்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் சிரிச்சு சிரிச்சு சிரிச்சு பயங்கரமா பேசுறாரு. அந்த பக்கமா போன ஒருத்தன் வண்டியை நிப்பாட்டிட்டு பக்கத்துல அவன் ஏதோ மொபைல் நோண்டிட்டு இருந்திருக்கா. இவர் பேசுறத பார்த்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சு கிட்டக்க வந்து, யார்கிட்ட சார் பேசிட்டு இருக்கீங்க, இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்களே, யார்கிட்ட சார் பேசுறீங்க அப்படின்னா, இவர் போன் இப்படி எடுத்துட்டு கமல்ஹாசன்ட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஏன் ரஜினின்னு சொல்லுங்களேன், அமிதாப் பச்சன் சொல்லுங்க அப்படின்ட்டு போயிட்டான் அவன். ஸோ இந்த மாதிரி அவர் யார்கிட்ட பழகிறாரோ அவங்க பெருசா வெளியில தெரிய மாட்டாங்க, ஆனா அவங்களை முழுவதுமா உணர்ந்து பழகக்கூடியவர் கமல்ஹாசனா மட்டும்தான் இருப்பார். அவங்களுடைய புலமையில இருந்து அவங்களுடைய அறிவுல இருந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க கூடியவர். அண்ட் இன்னைக்கு போய் ஒருத்தவங்க ரொம்ப சிம்பிள், இப்போ இங்க இருந்து எம்ஓபியில இருந்து ஒரு பொண்ணு அவரை மீட் பண்ண போறாங்க அப்படின்னா, அவரை இன்டர்வியூ பண்ணும் அப்படின்னா, ஜென்ரலா இன்டர்வியூ பண்ண போறவங்க தான் அவரை பத்தி தெரிஞ்சுட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவர் தன்னை யார் இன்டர்வியூ பண்ண வராங்களோ அவங்கள பத்தி அவங்க வர்றது

கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நம்ம அதுல ஒரு துளியா இருந்து அவரை பிரமிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த கடலே இன்னும் கடலோ விஷயங்களை கத்துக்கிறதுக்கு டெய்லி டெய்லி டெய்லி வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய சக்சஸ் நினைக்கிறேன். சோ இன்னைக்கு வரலையும் அவர் எடுக்கிற ஒவ்வொரு படத்தையும் எக்ஸ்பிரிமெண்டா தான் எடுக்கிறாரு. இன்னைக்கு வரலையும் அவர் அந்த படத்துல நிறைய புதுமைகளை வைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அதுக்கு மெனக்கிட்டு இருக்காரு. சோ நிறைய பேர் இவர்கிட்ட இருந்து கத்துக்கணும். ஏன்னா சமகாலத்துல நம்ம வந்து நிறைய விமல் ஃபேன்ஸ் இருப்பீங்க, இங்க சிவா ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர்களுடைய எஃபர்ட் எந்த அளவில் இருக்கு ஒரு படத்துக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் தான் நம்ம இவர்கிட்ட இருந்து வியந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன் வே கம்யூனிகேஷன் எப்பயுமே எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஏன்னா கிளாஸ்ல அப்படியே உட்காந்து உட்காந்து உட்காந்து அவங்க பேசுறது அவங்களுக்கு புரியுதான் அவங்களுக்கும் தெரியாது, நான் பேசுறது தான் கேட்கறீங்களான்னு எனக்கும் தெரியாது. அப்பப்போ திடீர்னு ஒரு குரூப்ல சிரிப்பாங்க, அது அங்க சொன்ன ஜோக்குக்கு தான் தெரியாம எனக்கு தான் நினைச்சு நானும் சந்தோஷப்பட்டுக்குவேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அந்நியப்பட்டு நிக்கிற விஷயங்களா இருக்கு. ஸோ அதனாலதான் டூ வே கம்யூனிகேஷனா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கமல் சார் பத்தின விஷயத்த கூட நீங்க ஷேர் பண்ணலாம். கமல் சார்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம், ஏன்னா உங்களை எத்தனை பேருக்கு இந்த டயஸ் இன்னைக்கு கிடைக்கும்னு தெரியாதா? என்னோட ஃபேவரட் மூவி கமல் சாரோட அன்பே சிவம், எப்பயுமே அன்பே சிவம் தான். சொல்லப்போனால் நான் சொன்னேன் இல்லையா, பல பல விஷயங்கள் அவர் சொல்லும்போது புரியாது பின்னாடி தான் புரியும்னு சொல்லி அன்பே சிவம் இன்னொரு 20-25 வருஷம் கழிச்சு ஒருத்தர் அந்த படத்தை பார்த்தாலும் அன்னைக்கு சினாரியோலையும் அது ரொம்ப தேவைப்படுற படமாக இருக்கும். இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாலும் தேவைப்பட்ட படம், இப்பயும் தேவைப்படுற படம், எப்பயுமே தேவைப்படுற ஒரு படம் அன்பே சிவம். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் சுந்தர் சி டைரக்ட் பண்ணாருன்னு சொல்றாங்க, அது மட்டும்தான் எனக்கு ஓகே. கமல் சாரே சொல்லிட்டாரு, அப்புறம் எதுக்கு நம்ம அதுல போய் இன்ட்ராக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு. அரண்மனையும் பார்த்தேன், அரண்மனை டூவும் பார்த்தேன், அன்பே சிவமும் பார்த்தேன்.
1: ஓகே, குட் ஆஃப்டர்நூன் சார்.
0: குட் ஆஃப்டர்நூன்.
1: இது நீங்க சின்ன வயசுலேருந்து ஆப்வியஸ்லி கமல் படம்லாம் நிறைய பார்த்தீங்க.
0: சின்ன வயசுனா இப்பதான் 10 வருஷத்துக்கு முன்னாடில
1: இருந்து அவரு பர்டிகுலரா ஏதாவது ஒரு படத்துல சொன்ன ஒரு விஷயம் அதை நீங்க வந்து லைஃப்ல ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? அது என்ன?
0: அவர் பண்ண நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு நானும் ஆசைதான் படுறேன். ஹலோ, இல்லைங்க, நீதி நேர்மை நியாயம் அப்படி சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேனா, அவர் பொதுவாக அவரே அட்வைஸ் பண்ணுற கேரக்டரும் கிடையாது. அவர் வந்து எல்லாத்தையுமே அவங்க போக்கில் விடுங்கன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் தான். ஒரு விஷயம் அவரை பற்றி இந்த இடத்துல நான் இந்த க்வெஸ்டின்க்கு ரிலேட்டடாக இல்லை பட் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். இந்த ஸ்டேஜில் இந்த மெரினா ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மெரினா ப்ரொட்டஸ்ட்டை யார் யாரோ எப்படி எப்படியோ அந்த க்ரௌடை யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நிறைய புதுசாக உருவான செலிபிரிட்டிஸ்லாம் நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு நடிகன் மெரினா ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது நான் அங்கே உள்ளே போக மாட்டேன், ஏன்னா அது மாணவர்கள் எடுத்த போராட்டம், அது அவங்க பாதையில் விட்டுருங்க, அதில் நான் எடுத்துக்க விரும்பல அந்த கிரெடிட்டுன்னு சொன்ன ஒரே ஆள் கமலஹாசன் சார் தான். இதை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தவர். சரி, நீங்கள் கேட்ட கேள்வி, நான் அவர் சொன்னதை எதையாவது ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் அவருடைய வாழ்க்கையை நான் ஃபாலோ பண்ணுறேன். அவர் படத்தில் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரில, ஆனால் இந்த டெய்லி டெய்லி கற்றுக்கணுன்ற விஷயத்த அவர் சொல்லாமல் சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு. ஸோ டெய்லி அதை மட்டும் மனசுல வச்சுக்கிறேன். அண்ட் நம்ம எவ்வளவு பெருசா போனாலும் சரி, இன்னும் பெருசாலாம் ஆகல, நம்ம ஆகணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். கடைசி வரலையும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம்ன்றதுதான். சோ கடைசி வரலையும் பெரிய ஆள் ஆயிட்டம்னு எந்த இடத்துலயுமே நினைக்க வேணாம். நான் இன்னைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பெரிய ஆள் ஆகுறதுக்குன்ற நினப்ப அவர் தான் எனக்கு கொடுத்துருக்காரு உண்மையில. ஸோ என்னைக்கு நான் வந்து 12 மணி நேரம் அவரை பத்தி பேசுனது சாதனைன்னு சொல்லிக்காம, என்னைய பத்தி 12 மணி நேரம் இன்னொருத்தனை பேச வைக்கிறது தான் சாதனைங்கிறத எனக்கு சொன்னவர் கமலஹாசன் சார். ஸோ அதுதான் அவருடைய இதுல இருந்தா. அண்ட் முக்கியமா அவரோட படத்துல பாத்தீங்கன்னா உன்னால் முடியும் தம்பியில் அவர் பேசக்கூடிய அரசியல் வசனங்கள், நீங்கள் உன்னால் முடியும் தம்பி இப்போ கேடிவியில் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் அந்த படத்தை எப்பயாவது பார்க்க முடிஞ்சால் பாருங்கள். அந்த படத்தில் அவர் பேசின அத்தனை அரசியல் விஷயங்களும் இப்போவும் இருக்குது. அந்த படத்தில் வர மாதிரியே ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும்னு நம்புவோம். அந்த படம் எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு
2: ஓகே. ஒரு கமல் சாரோட படத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணோன்னா ஒரு ஆர்ஜேவா எப்படி ப்ரொமோட் பண்ணுவீங்க, ஒரு ஃபேனாக எப்படி ப்ரொமோட் பண்ணுவீங்க?
0: நீங்கள் ரங்கராஜ் பாண்டே ஷோ அதிகமாக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிரிட்டிக்கலி க்வெஸ்டின் கேட்டு இதை ப்ரொமோவில் போடுறதுக்காக கேட்குறீங்க. சரி ஓகே. ஒரு ஃபேனாக ப்ரொமோட் பண்ணணும்னா கமல் சார் படத்தை ஜென்ரலாக ஃபேன்ஸ் ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது நமக்கு மட்டும்தான் அவர் பண்ணுறாரு. பாலாபிஷேகமா இல்லை அதெல்லாம் நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி மாஸ் ஹீரோஸ்ன்னு சொல்கிற அந்த லிஸ்ட்டில் ஒரு ரசிகனையும் அறிவாளியாக வைத்திருக்கக்கூடிய மாஸ் ஹீரோவாக கமல் சார் மட்டும்தான் இருக்கார். அவரோட ஃபேனும் கூட அவரளவுக்கு தெளிவாக இருக்கான். இந்த பாலாபிஷேகத்திலேயோ இதுலேயோ எந்த இதுவும் இல்லை அப்படின்றத அவங்களுடைய ஃபேன்ஸும் ரொம்பவே நம்புகிறாங்க. ரொம்ப இன்டலெக்சுவல் ஃபேன் குரூப்பை வச்சுருக்கக்கூடிய ஒரு நடிகராக கமல் சார் இருக்கார் தமிழை பொறுத்தவரையிலையும். அதனால ஒரு ஃபேனா ப்ரோமோட் பண்ணுனா கண்டிப்பா அந்த படத்தினுடைய பிளஸ் மட்டும்தான் ப்ரோமோட் பண்ணுவேன். பீயிங் இஸ் ஃபேன் அவரை நான் வியந்து சொல்லவே மாட்டேன், ஏன்னா அவரை பத்தி எவ்வளவு நாள் தான் வியந்து சொல்லிட்டே இருக்குது.

0: அப்படி சொன்னா அது மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும் படத்துல. ஈவன் உத்தம வில்லன் படத்தை பார்த்துட்டு வெளியில வந்தப்ப கூட நான் அவரை பத்தியோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தியோ அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. அதை தாண்டி அது வந்து ஒரு ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ற அந்த படத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை தான் சொல்லி ப்ரமோட் பண்ணுவேன். ஆர்ஜேவா இருந்தாலும் அப்படிதான், இவரை பொறுத்தவரை எல்லா ஆர்ஜேவும் ஃபேன் தான், எல்லா விஜேவும் ஃபேன் தான், எல்லா நடிகரும் ஃபேன் தான். தனியா ஃபேன் ஆர்ஜே, ஃபேன் விஜே, ஃபேன் நடிகர் இப்பெல்லாம் பிரிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு மனுஷனா இருந்தாலும் வாழ்ந்துட்டு இருக்காருங்க. அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கு.
1: இன்னைக்கு கமலோட மிமிக்ரி பண்ண முடியும் இல்ல ஃபேவரட் டயலாக் ஏதாவது?
0: டயலாக் மிமிக்ரி இது எதுவும் எனக்கு வராது. இப்ப நான் ஏதாவது பண்ண போய் நீ தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தியா அப்படின்ட்டுருவீங்க. நான் பண்ணி அப்புறம் தேங்காய் சீனிவாசன் மாதிரி இருக்குன்னு ஒருத்தர் சொல்லுவான், அப்புறம் எப்பவும் சொல்ற கவுண்டர் ஒன்று சொல்லுவாங்க, சரி கமல் வாய்ஸ் பேசுங்க அப்படிம்பாங்க நம்ம பேசி முடிச்சோன்னு. அது ஆனால் அவருடைய டைலாக்ல கடவுள் இல்லைன்னு நான் சொல்லலை, இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்றேன். அது மட்டும் எனக்கு ரொம்ப அது எங்க வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நமக்கு எங்கெல்லாம் வந்து டிப்ளமேட்டிக்காக ஒரு பதில் சொல்லணும்னு தோணுதோ அந்த இடத்துல அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு இதை போட்டு பாருங்க, நம்ம அதை சொல்லிடலாம். அதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அதனால அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் டைலாக் பேசுறதுக்குன்னே ஜாம்பவான்லாம் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்களையும் வந்து அடுத்து வரவேற்று அவங்களுடைய ஷோவையும் பார்க்கலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், நம்ம முடிச்சுக்கலாம்.
1: இது வரைக்கும் அவர் பண்ண படத்துல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு படத்துல அவரோட நடிக்கணும்னா அது எந்த படம்?
0: வாவ், எங்க அவரோட நடிக்கணும்னு வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட ஆப்ஷன் வேற நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன்.
1: ஸ்பெசிபிக்கா ஏதாச்சும் ஒரு படம் அந்த படத்தை நம்ம பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல, அந்த மாதிரி ஏதாச்சும்?
0: நான் கொஞ்சம் ஸ்மார்ட் அண்ட் ஹேண்ட்ஸமா இருக்கிறதுனால என்ன எதுக்கு சிரிக்கிறீங்க? இப்ப என்ன நான் ஜோக்கா சொன்னேன்? ஹலோ, என்ன உண்மையை சொன்னாலும் சிரிக்கிறீங்க? இது இதுதான் இந்த நம்ம நகைச்சுவையா பேசுறதுல இதான் பிரச்சனையே. உண்மையை சொன்னாலும் சிரிப்பாங்க. ஸோ நான் கொஞ்சம் மாதவன் மாதிரி இருக்கேன்றதுனால நான் முன்னாடியே சொன்ன அன்பே சிவம் படத்தை கண்டிப்பா மறுபடியும் பண்ணா நான் தான் மாதவன் ரோல். ஏன்னா நீங்க பாக்க மாட்டீங்களா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. முடிஞ்சா கமல் சார் நீங்க தான் ஏற்கனவே நடிச்சிட்டீங்கல்லு சொல்லி அவர் ரோல நான் பண்ணிட்டு மாதவன் ரோல கமல்
2: சார். வணக்கம்.
0: வணக்கம். நீ எப்படி இடக்கு முடக்க ஏதாவது ஒரு கொஸ்டினோட தான் வந்திருப்பேன், ஏன்னா பல காலேஜ் கல்ச்சரல்ஸ்ல நான் அவரை பாத்திருக்கேன்.
2: இல்லனா
0: அந்த பந்தத்துலதான் அவர் வந்து உட்கார்ந்தாரு. பேசு பேசு, எத்தனை இடத்துல எனக்கு மார்க் போட்டிருப்பேன் நீ இந்த வாடா
2: அப்படின்னு
0: சொல்லுமா.
2: இல்ல கமல் சாரோட டாப் 15 மூவிஸோட நேம் மட்டும் டக் டக்னு

0: வாழ்க்கையில ஏன்னா ஒரு மாஸ் டைலாக் இல்லாம பஞ்ச் இல்லாம ஒரு வசனம் இல்லாம ஒரு படத்தை பண்ண முடியுமான்னு யோசிக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை அவரே அவருடைய காசுல பண்ணியிருப்பார். ஸோ அது ஒரு பெரிய விஷயம், பேசும் படம். ஸோ அதுதான் என்னை பொறுத்தவரை நம்பர் ஒன்ல நான் வைக்கக்கூடிய படம்.
1: இதுக்காக தான் நான் கேட்டேன், ஏன்னா அந்த படம் பார்த்தது இல்ல. அந்த மாதிரி
0: பேசும் படம் பார்த்தது இல்லையா?
1: இல்ல, இனிமேதான்.
0: விஜய் டிவியில முன்னாடி போட்டுட்டு இருந்தாங்க கும்கி வர்றதுக்கு முன்னாடி. இப்பதான் கும்கி தானே. தேங்க்யூமா, சொல்லுங்க.
2: ஃபியூச்சரில் கமல் சார் கூட உங்களுக்கு வந்து வில்லன் சான்ஸ் கட்சிஸ்னா நடிப்பீங்களா?
0: உத்தம வில்லனா நடிப்பேன். இல்லைனா அவர் மாதிரியே பதில்
2: சொல்லிட்டேனா?
0: இல்லம்மா, அவர் கூட சான்ஸ்ன்னு இல்லம்மா, அவர் கூட சும்மா ஒரு ஃப்ரேம்ல நில்லுங்கன்னு சொன்னாலே வந்து நின்றுவோம். அது இது இதுல என்ன அடுத்த கேள்வி என்ன? அவர் கூட எல்லாம் நடிக்கணும்ன்றதெல்லாம் நமக்கு ஒரு கனவு. அந்த கனவுல வந்து நான் என்னவா இருந்தா என்ன, அவர் கூட சும்மா வந்து நிக்கணும் இல்ல டச் அப்பா போங்கன்னு சொன்னா கூட நான் வந்து நடிச்சிருவேன்.
2: ரொம்ப டச் பண்ணீங்க,
0: தேங்க்யூ. நீயும் கமல் ஃபேன் தான் இல்லம்மா? பேர் கேட்டேன் மோனிஷ். தேங்க்யூ மோனிஷ்.
1: ஆனா இன்னும் ஒரே ஒரு
0: கொஸ்டின், அவர் கூட நடிச்ச 15 ஹீரோயின்ஸ்ல பெஸ்ட் டாப் 5 சொல்லணுமா? சொல்லு.
1: அதாவது இப்ப உங்க ஸ்மைல் செட்டையில ரோஸ்டிங் பண்றீங்களா,
0: அதுல கமல் சார கூப்பிட்டு ரோஸ்ட் பண்ணுவேன்.
1: அது எப்ப பண்ணுவீங்க? எந்த படம் மருதநாயகப்ப கன்ஃபார்ம் வந்துருவோம்.
0: நாங்க உண்மையிலே சொல்லவா, ரோஸ்ட் நாங்க வெங்கட் பிரபு கூட பண்ணுவோம். ரோஸ்ட் வந்து அது ஒருத்தவங்களை வாடுறதுக்கான விஷயம் கிடையாது. உண்மையை சொல்லி ப்ரமோட் பண்றது, எப்பயுமே பொய் சொல்லி தான் ப்ரமோட் பண்ணுவாங்க. இந்த படம் இது வரலி வந்ததே இல்ல, 15 வருஷம் 20 வருஷம் சினிமால பாத்து இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த ரோஸ்ட்ங்கிறதே உண்மையை சொல்றதுதான். அதை நான் முதல் தடவை வெங்கட் பிரபு கூட பண்ணி முடிச்சுட்டு அந்த ஷூட் முடிஞ்சு மைக்க கூட கழுத்துல நாங்க பேசினதே ரோஸ்ட் பெருசாகணும், கமல் சார் நம்மளை கூப்பிட்டு ரோஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும் அப்படின்னு தான் நாங்கள் அந்த அந்த ஷூட் முடிவுலே சொன்னோம். வேற எந்த பெரிய நடிகர் மேலே எனக்கு எனக்கு வந்து நான் சூப்பர் ஸ்டார் ஃபேன், பயங்கரமான தலைவர் ஃபேனு. அதையும் நான் சொல்லிடுறேன், அது என்ன நடந்துச்சு. நான் தலைவரோட ஃபேன் தான். அப்போ வந்து எனக்கு அவர் மேலே கூட நம்பிக்கை இல்லை, ரோஸ்ட்டுக்கு அவரை கூப்பிட முடியும் அவர் வருவார்னு. ஆனால் இவர் அவர் கூப்பிட்டு விடுவார்னு நான் நம்புகிறேன். ரோஸ்ட் நல்லா போச்சுன்னா, இன்னொரு 4 ரோஸ்ட் போச்சுன்னா அவர் கண்டிப்பாக வாங்க ரோஸ்ட் பண்ணலான்னு சேலஞ்ச் பண்ணுவார்னு நம்புகிறேன். ஏன்னா அப்படி ஒரு கட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகரா அவர் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியறார். மிச்சவங்கள்ட்டலாம் நம்ம கெஞ்சணும், வாங்க சார் ரோஸ்ட்டுக்கு, வாங்க சார் ரோஸ்ட்.
1: இல்லை, ஏன்னா எல்லாரும் கூட்டு வச்சு நீங்கள் செய்வீங்க.
0: அவர் வந்து அவர் செஞ்சிருவார், முழுசா செஞ்சிருவார். அவர் அவர் சும்மா வரமாட்டாரு, எங்களோட 260 வீடியோவையும் பார்த்துட்டு தான் வருவார் கண்டிப்பா. ஸோ எங்கெங்க நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு தெளிவா சொல்லிடுவாரு. அதனால நாங்கள் தான் யோசிக்கணும் அவர் ரோஸ்ட்டுக்கு கூப்பிட்டா.
1: தேங்க்ஸ்ண்ணா,
0: தேங்க்யூமா. இந்த தலைவர் ஃபேன் தான் நான் ஆக்சுவலாக பிறந்ததுலேருந்தே, அது பிறந்ததுலேருந்து என் பேரில் அந்த காந்த்னு வச்சாங்க. எங்கள் அக்காவுக்கு வந்து அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஃபேன் ஆஃப் சூப்பர் ஸ்டார், ஸோ காந்த்னு வச்சாங்க. அது வச்சதுனாலே என்னவோ தலைவர் என் கூட தொட்டிகிட்டே வந்துட்டேன். நான் ரொம்ப நாள் வரலையும் எனக்கு எனக்குமே கமல் சாரை பற்றின பெரிய நாலேஜோ அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற ஒரு இதோ இல்லை. அந்த பின்பத்தையும் யாரும் என்னை சுற்றி கிரியேட் பண்ணலை. நான் திருச்சியிலேருந்து வந்தேன். பொதுவாகவே இந்த பிசியில் கமல் சாருடைய ஃபேன்ஸ்க்கு அவரை பற்றி சொல்ல தெரியாது முழுசாக. ஸோ அப்படி தான் என்னையும் வளர்ப்பாங்க. நான் வந்து எனக்கு எப்போ விவரம் தெரிய ஆரம்பிச்சிச்சோ, எப்போ சினிமாவை சினிமாவாக பார்க்க ஆரம்பித்தேனோ அப்போலேருந்து தான் கமல் சாரை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். நிறைய தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க ஒரு ஆவல் வருது. அப்போ நான் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இந்த ரெக்கார்ட் பண்ணுன்றப்ப அவரோட டோட்டல் ஹிஸ்ட்ரியை படிக்கிறேன். படிக்க படிக்க படிக்க படிக்க இந்த ஒரு படத்துல கார்த்திக்கோட உருவம் அப்படியே ஏறிக்கிட்டே போகும்ல, அந்த மாதிரி அவர் ஏற்கனவே அப்படி இருந்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே வேற லெவல்ல போயிட்டாரு, இன்ஃபினிட்டியில போய் நின்னாரு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது இவரை ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுவரையிலையும் நீங்க கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க, நிறைய பேர் இன்னைக்கு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் தாண்டி இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு வாரமோ ஒரு மாசத்துக்குள்ளேயோ அவரை முழுசா படிச்சு தெரிஞ்சுக்கங்க. அவரை படிச்சு தெரிஞ்சுக்கிறப்ப நீங்க அவரை மட்டும் தெரிஞ்சுக்க மாட்டீங்க, ஒட்டுமொத்த சினிமாவையும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா, அதுக்கான ஒரு கீயா கமல் சார் இருப்பார் அந்த இடத்துல. ஸோ கண்டிப்பா எல்லாரும் படிச்சு தெரிஞ்சுக்கங்க. இப்போ என்னை கேட்டீங்கன்னா, நான் தலைவர், உலகநாயகன், ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல தான் வச்சு பார்க்குறேன் கண்டிப்பா, ஒரு ஃபேனா. ஸோ தேங்க்ஸ் அலாட் எம்ஓபியில் இவ்வளோ நேரம் எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் நான் ரொம்ப லேட்டாக வந்தேன், அதை பற்றி அவங்க எதுவுமே என்கிட்ட கேட்டுக்கல. அதுக்கு இந்த இடத்துல ஒரு தடவை சாரி சொல்லிக்கிறேன். அண்ட் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேறு எங்கேயும் இன்னொரு ஸ்டேஜ் எனக்கு கமல் சாரை பற்றி பேசுறதுக்கு கிடைக்குமான்னு தெரில. முதல் ஸ்டேஜ் நானாக அமைச்சுக்கிட்டேன், இந்த ஸ்டேஜ் நீங்கள் அமைச்சு கொடுத்துருக்கீங்க.

0: நான் இந்த விஷயத்தை பண்ணிட்டேன், அந்த ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னு போய் கமல் சார்ட்ட சொன்னப்ப அவர் ஒரு விஷயம் சொன்னார், நானே வந்து என்னை பற்றி 5 நிமிஷம் கூட பேச மாட்டேன். யார் இவர்? அவர் உண்மை என்னன்னா அவர் அவரை பற்றி 5 நிமிஷம் கூட பேச மாட்டார். ஆனால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் அறிவும் இவருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்றத அந்த இடத்துல ஆணித்தனமாக பதிவு பண்ணிட்டு, தேங்க்ஸ் லாட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் எப்போ எந்த இடத்துல கமல் சாரை பற்றி வாய்ப்பு கிடைச்சாலும் பேசுறதுக்கு அந்த இடத்த நான் முழுசாக யூஸ் பண்ணிக்குவேன்றதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் நல்லதொரு குடும்பம்.

0: வணக்கம் நேர்களே, வெல்கம் டு another exciting show here with us on MOPFM at It's Enriching. ஒரு குழந்தையின் வாழ்விலே டீச்சர் ரொம்ப முக்கியமான அங்கமா இருக்காங்க. நான் டீச்சர் சொல்றது ஸ்கூல்ல சொல்லி தர டீச்சர் மட்டும் இல்ல, நம் வாழ்விலே ஒவ்வொரு பாடத்தையும் கற்றுக் கொடுக்கும் நம் உறவினர்கள் தான். உறவுகளின் வாசம் நாடி நம் ஓடி வருகின்றோம். நம் அங்கே காண்பது வாசம் மட்டும் இல்லை, வாசமும் தானே.
1: இப்போ கூட்டு குடும்பத்தின் முக்கியத்துவம் பத்தி நம்ம கிட்ட சொல்ல வந்திருக்காங்க ஒரு ஃபேமஸ் டிராமா ஆர்டிஸ்ட், ஸ்கிரிப்ட் ரைட்டர் கிரேசி மோகன் மற்றும் நல்லி குப்புசுவாமி செட்டியார். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேக்கலாமா?
2: ஃபேமிலி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி டைஸ். அந்த கல்ச்சர் வந்து எங்கேருந்து வரும் கல்ச்சர் நமக்கு? இப்போ எனக்கு எங்கள் அப்பாட்டேருந்து வந்தது, உங்களுக்கு உங்கள் அப்பாட்டேருந்து வரும், தாத்தா பாட்டி, ஜாயின்ட் ஃபேமிலி. நான் சொல்றது கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம் தான் கல்ச்சரை வந்து சொல்லி கொடுக்கறது. இப்போ வந்து கூட்டு குடும்பமே இப்போ இல்லாமல் போயிடுது. நான் வந்து ஐ பிலாங் டு ஜாயின்ட் ஃபேமிலி. அதாவது ஜாயின்ட் ஃபேமிலினா நான் சொல்றது வந்து நான் தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியமான்னு எல்லாரோடையும் ஒன்றா இருக்கேன். ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, இப்போ ஹஸ்பண்ட் ஒன்றா இருக்கிறது கூட்டு குடும்பம் ஆகிடுது. நானும் என் ஒய்ஃப் 20 வருஷம் ஒன்றா இருக்கும் சார், ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட்டு குடும்பம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப வெரி வெரி இம்மா. ஃபார் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் அ விமன் பிஹைண்ட் அப்படிம்பாங்க. என்னுடைய இவ்வளோ பெரிய வெற்றிக்கு பல பெண்கள் காரணம், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சொல்கிறது வந்து என்னோடய பாட்டி, எங்கள் அம்மா, என்னுடைய மனைவி. அந்த மாதிரி ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டத்தில் தான் வந்து இப்போ எனக்கு என்னோடய எழுத்தோ, என்னோட ட்ராயிங் பெயிண்டிங் ரொம்ப நல்லா போடுவேன், கவிதை ரொம்ப நல்லா எழுதுவேன், அண்டு ட்ராமா எழுதுறேன். இது எல்லாமே எங்கள் ஃபேமிலியில் யாருமே எழுதுறவங்க கிடையாது. ஈவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் லெட்டர் கூட போட்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சிம்பிள் ஃபேமிலி தான். பட் எங்கள் தாத்தா மூலியமாக அவர் நல்ல ஒரு சான்ஸ்கிரிட் பண்டிதர். அவர் மூலியமாக நிறைய காளிதாசன் அது ரகுவம்சம் எல்லாம் படித்தேன். அண்ட் அவர் ஈஸ் ஆல்சோ ட்ராமாவில் நடிச்சிருக்கார் அவர். ஸோ எங்கள் பெரியப்பா வந்து கிருபா மச்சூஸ் ட்ரூப்பில் இருந்திருக்கார். ஸோ இவங்க சொல்லி சொல்லி என் காதில் விழுந்து விழுந்து அந்த ஜாயின்ட் ஃபேமிலி ஆம்பியன்ஸு இது எல்லாமே சேர்ந்து இதோட டோட்டல் கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் தான் கிரேசி மோகன். ஃபேமிலி வேல்யூஸ் அண்ட் டைஸ் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கோம். அது வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஒரு மேற்கு நாடுகளை பார்த்து நாம் காப்பீடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் பல விஷயங்களில். அந்த பல விஷயங்கள்னால அதனால நம்ம பாதிக்கப்பட்டு டெஃபினட்டாக ஒன் ஆர் டூ ஆஸ்பெக்ட்ஸில் வந்து இப்போ முதியோர்களை வந்து விலக்கி வைக்கிறது அண்டு வந்து டைவர்ஸ் கேசஸ் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுத்து. டீனேஜில் வந்து வந்து கெட்டு போகிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுத்து.
3: பள்ளிக்கூடங்களும் பாருங்கள், நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் என்னை பற்றி நான் குறிப்பிட்டு சொல்கிறதா இருந்தால், அந்த காலத்தில் படிக்கும்போது மாரல் சயின்ஸ் வந்து கம்பல்சரி எவ்ரி அதாவது தேர்ஸ்டே அன்னைக்கு 1 ஹவர். இப்போ எனக்கு வந்து மற்ற கிளாஸ் ரூமில் சொல்லி கொடுத்தெல்லாம் மறந்து போச்சு, அது அப்படியே மனசில் படிஞ்சிருக்கு. அதில் ஒவ்வொரு இதுவும் ஒரு நீதியோடு முடியும். அப்போ நம்ம உருவாக்குறது அதுதான் உருவாக்குறது.
0: குடும்பம் என்பது ஒரு கோவில். இதில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பினரும் தெய்வமாக இருக்காங்க. விட்டு கொடுப்பது, பாசம் காட்டுவது உறவினர் மத்தியிலே சுமூகமான நட்பையும் நல் எண்ணத்தையும் வளர்க்கும்.
4: இயக்கோக்கா, வித்தியாசமான பெயர், வாயில் நுழையாத பெயர் என்று கூட சொல்லலாம். அது ஒரு புறம் இருக்கட்டும், அவர் எப்படி நம்ம நிகழ்ச்சிக்கு சம்பந்தப்பட்டவர் என்பதுதானே முக்கியம். இயக்கோக்கா அமெரிக்காவில் ஒரு பெரிய மோட்டார் தொழிலதிபர். ஆண்டுக்கு ஒரு முறை காரை மாற்றுகிறார். அமெரிக்கர்களின் ஆசைகளுக்கு இவர் பேராசிரியர் என்று கூட சொல்லலாம். இதற்கு தீனி போட மோட்டார் கார் தொழில் புது புது யுக்திகளை கையாள வேண்டியிருக்கும். இதிலெல்லாம் மகா நிபுணர் இவர். இந்த நிபுணருக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்தது. முதலில் அவர் புகழ்பெற்ற ஃபோர்ட் நிறுவனத்தில் பெரிய பதவியில் இருந்தார். ஒரு நாள் மாலை ஃபேக்டரி மூடும் சமயம், அனைவரும் வீடு செல்லும் சமயம், நிர்வாகம் அவருக்கு ஊதிய பட்டுவாடா செய்து வாழ்த்து அட்டை வழங்கி கை குலுக்கி வீட்டுக்கு அனுப்பி வைத்தது. காரணம் கூட சொல்லவில்லை. இயோகோக்காவுக்கு ஒரு அதிர்ச்சி, இன்னும் பலருக்கும் தான். அப்படிப்பட்ட நிர்வாகி இயோகோக்கா. மோட்டார் கார் உற்பத்தியின் அனைத்து நுணுக்கங்களும் அவருக்கு அத்துப்படி. அப்படிப்பட்டவருக்கு அதிர்ச்சி பதவி நீக்கம். என்ன செய்வது? தவிர்க்க முடியாததை தலை குனிந்து ஏற்கத்தானே வேண்டும். இயக்கோக்கா தமது வீட்டை அடையும் போது 8 மணி. மனைவியும் 2 மக்களும் வழக்கம் போல குதூகலமாக அவரை வரவேற்றனர். இயக்கோக்காவுக்கு விஷயத்தை எப்படி சொல்வது என்றே கவலை. இந்த இரட்டை கவலை ரேகைகள் அவரது முகத்தில் தெரியவும் குடும்பம் அதை புரிந்து கொண்டு அவரை சூழ்ந்து கொண்டு காரணத்தை கேட்டறிந்தனர். இதெல்லாம் ஒரு பெரிய தோல்வியா? நீங்கள் மோட்டார் நிபுணர், புதிதாக தொழில் தொடங்கலாமே என்றனர். சொல்வது எளிது, செய்வது கடினம் என்ற பழமொழி அமெரிக்க மோட்டார் கார் தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும். பணம், இடம், ஆட்கள், அடே அப்பா, நிறைய வேணும். இயக்கோக்காவுக்கு இப்போது புதிய கவலை, புதிய மோட்டார் தொழிற்சாலை ஆரம்பிப்பதா? துவண்டார். ஆனால் குடும்பம் விடவில்லை. ஆளாளுக்கு ஒரு யோசனையை அவருக்கு உற்சாகமாக கூறினர். அடுத்த சில மாதங்களுக்கு குடும்பத்தில் ஒவ்வொருவரும் கை கொடுக்க இயக்கோக்கா புதிய மோட்டார் தொழிற்சாலை தொடங்கினார். அதிர்ஷ்டம் அவர் பக்கம் என்று சொல்ல மாட்டேன். அவரது அற்புதமான குடும்பமும் நிபுண திறனும் கை கொடுக்க இயக்கோக்கா போட்டிகள் நிறைந்த அமெரிக்கா தொழில் உலகத்தில் ஒரு நட்சத்திர தொழிலதிபரானார். இந்த மிகப்பெரிய வெற்றி கதைக்கு காரணம் தமது குடும்பம்தான் என்று சுயசரிதியில் சொல்கின்றார்.

0: So far, we've always spoken about the beauty of the different bonds in a family and how it is family that gives you the right values. But did you know that the values of this micro unit of society can and are practically applied in the field of management? Ms. Sri Priyamani, a management consultant, is here to tell us about this interesting combination of family principles and management.
1: We are a happy family, a happy family. Our members always do agree, we always do agree. We are a happy family, a happy family. We are skeptical, ever fanatical, always very musical. இப்படியே சொல்லிக்கிட்டே போலாங்க ஒரு ஃபேமிலியை பற்றி. சந்தோஷமான குடும்பம் அப்படிங்கும் போதே எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் தொத்திக்கிறது இல்லையா? இதுக்கு காரணம் வந்து ஒரு மோட்டிவேஷன் அங்கேருந்து நமக்கு கிடைக்கிறது தான். இப்போ வந்து நம்ம நான் அப்படிங்கிற எண்ணத்தை எடுக்கணும்னு சொல்லும்போது நான்கிற எண்ணத்தை வளர்த்ததும் நாம தான். என்னுடைய அப்படிங்கும் போதே ஃபேமிலி வந்துடுறது. ஆதி காலத்தில் நொமேடா இப்படியே அலைஞ்சிட்டே இருந்த ஒரு மனிதன் தனக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும், ஏன்னா என் குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் அப்படிங்கறத கொண்டு வந்து அதுலேருந்து இன்னும் உழைப்பு, இன்னும் நிறைய டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ். இப்ப கிரைண்டர் ஏன் வந்தது? எதுக்காக கிரைண்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க? என் மனைவி ஈஸியா மாவு அரைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். எதுக்கு வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க? துணியெல்லாம் ஈஸியா என் ஒய்ஃபும் துவைக்கணுமே, அப்புறம் அதை மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ எந்த ஒரு பொருள் எடுத்து பாத்தீங்கன்னா கூட அது ஒரு ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படிங்கறத தான் அந்த ப்ராடக்ட்லயே கொண்டு வராங்க. ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கூட இப்போ வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம், ஐடி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ERP-யை வந்து வீட்டுக்கே ரன் பண்ண முடியுமா? ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற அவன் ஆப்ரேட் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறாங்க. ஸோ ஒரு குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கு உழைக்கிறதுலேருந்து தான் நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கிறது. என்னுடைய அப்படின்னு ஆரம்பிச்சிடுறோம் நம்ம. அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். கார்த்தால் எழுந்திருக்கும் போதே அந்த குழந்தைகளை வந்து எழுப்பும் போது எரிச்சல, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம் எழுந்துருங்க, ஸ்கூல் பஸ் டைம் ஆயிடும், நானும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது வி ஹாவ் அ லாட் ஆஃப் அஃபெக்ஷன் அண்ட் லவ் ஆல்தோ வி சீம் டு பி ரூட். ஸோ இந்த குடும்பம் தான் நம்மளை வந்து டெய்லி நடைமுறை வாழ்க்கையை நடத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உதவியாக இருக்கு. நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு, இட்ஸ் அ பிக் இன்ஸ்டிடியூஷன். பீப்புள் சா திஸ் ஃபேமிலி ஆஸ் அ வெரி ஹியூஜ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் லேர்ன் திங்ஸ் ஃப்ரம் தேர். ஒரு குழந்தை தன் பெற்றோர்களை பார்த்துத்தான் கற்றுக்கொள்கிறது. The hand that rocks the cradle rules the world அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து அம்மா கிட்டேருந்து அப்பா கிட்டேருந்து அவங்கள ரோல் மாடலாக வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆர் மை பேரண்ட்ஸ் பங்க்சுவல், ஆர் தே ட்ரெஸ் டீசென்ட்லி, டூ தே அப்ராப்ரியேட்லி ட்ரெஸ், ஹவு இஸ் தேர் பிஹேவியர், ஆர் தே ஹார்ட் ஒர்க்கிங், ஆர் தே கைண்ட், ஆர் தே கோயிங் டு டொனேட் சம்திங் டியூரிங் தீபாவளி, ஆர் வி ஆர் கோயிங் டு ஈட் ஆல் த ஸ்வீட்ஸ் அவர் செல்ஃப். ஸோ இந்த குழந்தைகள் வந்து பெற்றோரை பார்த்து கற்றுக்கொள்றதுங்கிறது தான் வந்து ஜாஸ்திங்கிறதுனால தான் பிறந்தானவே ஹாஸ்பிட்டல் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா கிளீனாக டைப் அடிச்சு கொடுத்துருவாங்க, திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் பிஹேவ், யூ ஆர் பார்ன் இன் திஸ் பர்டிகுலர் ஃபேமிலின்னு. அப்படி இல்லாததுக்கு காரணமே ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க வழி நடத்தி கொண்டு போகிறதுக்குன்னு. இது வந்து அ லாட் ஆஃப் சேஃப்டி டு தட் சைல்டு. கீழே விழுந்த குழந்தை எப்படி ஓடி போய் அம்மா அப்படின்னு அந்த குழந்தை வந்து அம்மாவுக்கு பின்னாடி நின்றுக்கிறதோ, அந்த அம்மா வில் ப்ரொடெக்ட் அப்படிங்கிற அந்த கண்டிப்பான ஒரு தீர்மானமான நம்பிக்கை இருக்கோ, அது மாதிரி ஒரு ஏஜ் வரைக்கும் பேரண்ட்ஸ் கிவ் அ லாட் ஆஃப் சப்போர்ட் அண்ட் கைட். நம்ம நாட்டில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இதே சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் லேட்டர் ஆன் த பேரண்ட்ஸ் கெட் ஃப்ரம் த சில்ட்ரன். ஸோ தொடர்ந்து ஒரு குடும்பம்ங்கிற அமைப்பில் வேறு மனிதர்களும் உள்ள வந்து டாட்டர் இன்லா, சன் இன்லா, வேறு குடும்பங்கள்லேருந்து உள்ள வந்து எல்லாருமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காந்திஜி சொன்னார், கீப் த விண்டோஸ் ஓப்பன், லெட் ஆல் கல்ச்சர்ஸ் கம் இன் சைட்னு. அந்த மாதிரி குடும்பம்ங்கிற இன்ஸ்டிடியூஷன்ல வி சி த டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் ரோல் பிளேயிங். அம்மாங்கிறவ ஒரு சமயத்தில் ஒய்ஃபா, ஒரு சமயத்தில் குழந்தைகளுக்கு ஒரு தாயா, மதர் இன்லாக்கு ஒரு நல்ல டாட்டர் இன்லாவா, அந்த மாதிரி டிஃபரண்ட் ரோல்ஸ் பிளே பண்றோம். இதே தான் ஆர்கனைசேஷன்ஸ்லயும் ரோல் பிளேயிங்லாம் நம்ம ரொம்ப கான்செப்சுவலைஸ் பண்ணி சொல்றோம். எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு குடும்பம். சோ ஃபேமிலி இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் அஸ், பிகாஸ் ஆஃப் விச் வி ஆல் சர்வைவ். என் குழந்தைக்காக நான் வாழ்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் நல்ல ட்ரெஸ் வாங்கணும், இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ணுறாங்க. இல்லாட்டி இப்போ பெரிய காரெல்லாம் இவ்வளோ விற்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஃபேமிலி ரைட்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எந்த ஆட் பார்த்தீங்கன்னாலும் ஒரு தனியாக ஒரு மனுஷன் போகிறதுக்கு அவ்வளோ பெரிய காரே வேண்டாமே. ஸோ குடும்பத்தை மையமாக வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் திங்க் பண்ணவே ஆரம்பிக்கிறோம். ஒரு இடத்துல வசிக்கணும்னா கூட நம்ம என்ன நினைப்போம், ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கா, ஸ்கூல் பக்கத்தில் இருக்கா, காய்கறி கடை பக்கத்தில் இருக்கா, கோவில் பக்கத்தில் இருக்கா, அம்மா அப்பா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க இந்த காலத்தில், ஸோ எல்லாருக்கும் சௌரியமான ஒரு இடமா இருக்கா, இதை பேஸ் பண்ணி ஒரு இடத்துல வாழ ஆரம்பிக்கிறோம். அதுக்கு ஏதாவது அதே மாதிரி சாமான்கள் வாங்கும்போதும் குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினருக்கும் அது தேவையான பொருளாக இருக்கிறதா, எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கா, இதை பற்றி திங்க் பண்ணுறோம். பணம் வந்து சேமிக்கும் போதும் சரி, செலவு பண்ணும்போதும் சரி, ஒரு குடும்பத்துடைய நாளைய தேவைகள் எப்படி இருக்கும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அந்த பிளானிங் எல்லாம் பண்ணும்போது ஒரு ஃபேமிலிக்காக பிளான் பண்ணுறோம். ஸோ ஃபேமிலி இஸ் த ரூட் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸ். பீப்புள் விதவுட் ஃபேமிலி லேக் சம்திங். நம்ம வந்து என்னை ஐ ஷுட் பி கில்ட் அப்படிங்கும் போது அது உள் நோக்கத்தோட உள் அர்த்தத்தில் சொல்றது, அதாவது கடவுளை அடைய வேண்டும்னு. அதுக்கு வந்து ஒரு ரூட்டா இருக்கிறது ஃபேமிலி தான். நீங்க உபநிஷஸ் இதுலாம் வேதம் இதுலாம் பார்த்தா கூட பிரம்மச்சரியத்துக்கு அப்புறமா ஒரு ஃபேமிலி மேனா இருந்துட்டு தான் சன்னியாசியா போகணும்னு சொல்றாங்க. ஸோ தட் தே அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லைஃப் ஃபுல்லி. ஸோ ஃபேமிலி இஸ் சம்திங் விச் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் பிளஷர். அட்லீஸ்ட் ஐ கேன் சே வித் கான்ஃபிடன்ஸ் தட் லவ், அஃபெக்ஷன், எவ்ரி திங் இஸ் கிண்டில்ட் இன் த ஃபேமிலி. நம்ம வெளியில் வரும்போது நம்ம யாராக இருக்கோங்கிறது கூட நமக்கு பின்னாடி இருக்கிற குடும்பத்தை பொறுத்து தான் இருக்கு. குழந்தை அழுதுகிட்டே இருந்ததுன்னா நம்ம வெளியில் வரும்போது அதே எண்ணத்தோடு வருவோம், சரியாகவே செயல்பட முடியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டிருந்தாங்கனாக்கா கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் மூஞ்சியே காமிச்சு கொடுத்துரும். வீட்டில் என்ன ப்ராப்ளமா அப்படின்னு தான் உடனே கேட்பாங்க. ஸோ சந்தோஷமாக இருக்கிற அன்னைக்கு வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்கறது கிடையாது, ஆனால் மூஞ்சி வந்து சேடாக இருந்தால் உடனே கேட்டுருவாங்க, வீட்டில் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு. ஸோ மிச்ச நாளெல்லாம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் அந்த ஃபேமிலி தானே காரணம். அது மாதிரி ஃபேமிலியில் இருக்கிற பீப்புள் கண்டிப்பாக இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஃபேமிலி கிவ்ஸ் அ லாட் ஆஃப் மோட்டிவேஷன். மாஸ்லோஸ் ஹைரார்க்கியில் பார்த்தீங்கன்னா பேசிக் நீட்க்கு அடுத்ததாக இருக்கிறது பிலாங்கிங்னஸ். அந்த பிலாங்கிங்னஸ் வந்து வெளியில் மாத்திரம் இல்லை, வீட்லேயும் இருக்கணும். வீட்டில் உள்ள ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் ஐ பிலாங் டு திஸ் ஃபேமிலி, இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ பேசிக் நீட் செக்யூரிட்டி அண்ட் பிலாங்கிங்னஸ் ஆல்சோ கம்ஸ் ஃப்ரம் தி ஃபேமிலி. இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணிட்டதுனால தான் அடுத்த ஸ்டெப் ஆஃப் மாஸ்லோஸ் ஹைரார்க்கியில் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், செல்ஃப் எஸ்டீம்னு வெளியில் போயிட்டு நல்லா ஒர்க் பண்ணி பேரும் புகழும் வாங்குறதுக்கு இந்த பேசிக் நீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது. ஸோ லெட் அஸ் ஆல் லிவ் இன் ஹெல்த்தி, நியூட்ரிஷியஸ் அண்ட் லவ்விங் அண்ட் கைண்ட் ஃபேமிலிஸ். தேங்க்யூ.
0: Back listeners, moving on to a more serious topic, let's discuss about the intricacies of marriage and the role a family counselor plays in smoothing out the turbulence in the sacred bond. We have a telephone interview lined up with a family counselor, Miss Brinda Jayaraman, who will tell us more of the same. Mom, could you please tell me, what are the most usual kinds of conflicts that arise in a family that you have come across?
2: The conflicts may generally arise from four areas in relationship. One could be the emotional area where the expectation of each other is not met. The other could be the sexual area. I'm generally talking about couples. The other could be in the sexual area where there is no compatibility between them in sexual life. The third one could be in the financial area where one is dominating and controlling the other in finances. The fourth one could be in the social area where with the extended family members, that is the in-laws and their family members, there are issues which they cannot sort out.
0: Mom, so how do you handle it when somebody comes to you with one of these four problems?
2: Very often these four areas are very interconnected. So when there is one problem in one area, it percolates into other areas too. So generally when couples come to me for counseling, I listen to them separately for the first time. And then I get an overall view about how she views, how he views. Actually speaking, you know, the issues may be the same, but the perceptions may be very different. And because of that, there are problems. So, if I'm able to present one's perception to the other and make them understand that this is the nature of this person or this is the personality of this person, they would be able to accept it or demand a change in them. For example, among couples, when someone when one of them is able to demonstratively show the affection, the other may not be able to do that. So this person who is very demonstrative will demand a lot of overt expression of love and affection. It may not be possible for the other person. So until I explain this to them, they won't look at it from this angle at all. We usually say, you know, the love language of each person differs. To one person, love language will be very verbal. To another person, it may be expressed through body language. To a third person, a love language may just mean, you know, respect the other individual, not intruding into their private area. So it's all, you know, about the way they are brought up in the family.
0: How open are people to the idea of approaching a counselor or a lawyer with their problems?
2: Yeah, this is a very valid question. There are two categories, you know. One type of people are already aware about counseling and how they can look for help from counseling. These people come very willingly. The other group of people are just those, you know, who recognize they cannot sort out their problem within themselves. And everyone is talking about counseling, let me try this. That kind of an attitude. Where, of course, you know, they do come with open mind. But after coming to the counselor only, they recognize that counseling is not advising. Counseling is empowering you to deal with your situation effectively.
0: Ma'am, what about children? How are they affected?
2: Having to witness the fights between parents, where emotionally they are drained, these children. They don't find any security in the parent-child relationship. To them, the home doesn't look like a home. In some cases, where the children are mentally very strong, they somehow come up resiliently in their life. Beyond a point, they start thinking, okay, they will be fighting, I have to take care of my life. But in cases where the children are very emotionally vulnerable, non-resilient children, we call them, these children get terribly affected. And in some cases I have come across, the children take it out on the parents after they grow up.
0: Mom, what about single parenting? It seems to be an upcoming trend today.
2: Definitely, single parenting is a challenge for the parent. If the parent is able to take a lot of care as to not to make the child miss the other partner, they can bring up the child very well. But then, in the case of single parenting, there is always a fear or insecurity that the other parent might snatch the child away. So the single parent is always insecure in that matter. Not letting the other partner see the child or trying to pollute the mind of the child by all negative picture about the other partner who got separated. All these things they do mainly because they are basically insecure.
0: Nowadays, youngsters give a lot of importance to individual space. What is your take on that?
2: Yeah, I totally agree with that. But, you know, there's a thin line, you know, is drawn about the individual space. If the individual space is going to exclude the partner in everything, then that's not going to be a welcome change. But with partners, they have their own value systems, they have their own belief system, they have their own interests. Unless one partner respects the beliefs and interests of the other partner, and allows the partner to have the belief or to pursue their interest, it's not going to be very happy for both of them. So that way, allowing each other to have their own interests and pursuits will be a very healthy attitude. And that's what I mean. You know, for example, the man may not love to go to the wife's family every weekend. But if the wife wants to go every weekend, he can say, I don't mind if you're going, but as long as you don't force me, it's okay for me. The same way the woman can also say that. If they have the freedom to do that, individual space is maintained.
0: Thank you so much, ma'am. On a positive note, ma'am, what is your advice to youngsters about family?
2: Family, I think, is the strongest micro unit we Indians have in our macro society. And it is still because the family is strong in our country, we don't face the magnitude of problems the other Western countries face still. But right now, probably because the young generation of today are suddenly exposed to the Western world because of the technological development, they seem to get confused about their values, because their values contradict those of their parents. So I guess if the youngsters are able to decide on their life, not emotionally but intellectually, I think that will help them a lot in the long run.
0: Thank you so much, ma'am. It was a pleasure talking to you.
2: Wish you all good luck.
3: One of the most common reasons for a fight at my place is the remote control. My dad wants it, my mom wants it, my brother wants it. Everybody seems to want it at the same time. And I wondered, does this only happen at my place? Here's what the others have to say.
4: In my house, we're five members, and there's always a fight as to who gets to control over the remote. My brother wants to watch all those rock and roll music. My mom wants to watch those boring serials. I would like to watch news. And my sister likes to watch the English movies that comes in the channels. My dad prefers watching those old God songs and all that stuff that keep rolling over on the TV. So there's a constant fight, especially during the evening times when serials and music shows have a clash. There's a clash in timing. Generally, my brother wins. He wins in the weekends because during the weekends there's no clash between the serials and music shows. So during the weekends he has control over the remote, whereas during the weekdays it's my mom. Minnal.
5: Okay, I stay in a joint family. So basically, I fight with almost everybody for the remote. And first, it begins with my brother. Okay, at 6 o'clock, there is this channel for sports and then something about cars. So he keeps watching. And when I go at 6:30, my dad comes in and he'll want to watch the news. So then I go at 7, my mom will want to come watch a serial. So finally, I end up getting the TV only at 10 or 10:30 when there's hardly any good program. So, almost the same scenario.
6: Yeah, this remote fight, as far as the fighting for the remote is concerned, it happens almost every day, and it's really irritating because the entire day, my mom is a housewife, so she gets to see the TV almost the entire morning as a business and a share market stuff to watch. And in the evening, once I come back home, she's got her serials from 6 to 9. And by 9 o'clock, my dad wants to watch the news. And so basically, I get to watch TV only from 9:30 to 10. And it gets really irritating because from 9:30 to 10 you hardly have any good programs, and if there are also you have just sports programs and stuff, which is really boring. Yeah, that's about it.
7: About television viewing at home, well, everybody in the household have their own times of watching whatever kind of serials or programs they'd like to watch. Like for instance, my brother comes and he has to watch his his cartoons and all that at odd timings, whatever time it may be, evening, morning, or even night. Well, even if it's sports, even if it's a cricket match which is being telecast again, he wouldn't mind watching it again and again and again. And that actually disturbs my viewing, viewing of programs at my time and all that. And then comes the mother and the grandmother who have to watch their serials from 4 to 6:30. And it is then that I think that, finally I have got myself alone with the remote. And then my father comes to watch his daily news, you know, the coverage that goes on air and all that. So there is a lot of compromise, but we do get to watch, you know, here and there.
8: அட நம்ம பாட்டி வந்திருக்காக, அப்பா வந்திருக்காக, அம்மாவும் வந்திருக்காக, குழந்தைகளும் வந்திருக்காக. அட இதான் இந்த குடும்பமா?

0: வாமா, எப்படி இருக்க?
1: ஹாய் பாட்டி, எப்படி இருக்கேன்?
2: பகவா, எப்படி இருக்க? குழந்தைகள்லாம் இவ்வளோ பெருசா வளர்ந்துட்டா பாரு.
0: அம்மா, நீ அவளை பார்த்து 5 வருஷம் ஆறுது.
2: நீ நடுவில் 1 வருஷமாவது வந்திருந்தேன், நான் குழந்தைகளை பார்த்துருப்பேன்.
0: அம்மா, நாட் ஃபேர். நான் உனக்கு எவ்வளோ தடவை டிக்கெட் அனுப்புறேன்னு சொன்னேன், நீ தான் வரல.
2: ஆட்டெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாதுரா. நீ ஏதோ கிரகப்பிரவேசம்னு சொன்னேன், அதான் வந்துட்டேன்.
0: அம்மா, இதெல்லாம் விடு. மெட்ராஸில் என்ன விசேஷம், அந்த கதையெல்லாம் முதல்ல சொல்லு.
2: அத்தியாடா ராகவா, இவ்வளோ நேரம் ஆச்சு. நான் வந்து என்னோடய பாத்துக்காருக்கு ஒரு தடவையாது எப்படிமா இருக்கே, நல்லா இருக்கேளான்னு கேட்டானா பாரு.
0: அம்மா, வந்த உடனே உன்னோட கோல்டு வார் ஆரம்பிச்சாச்சா? இன்னும் 1 மாதம் இங்கே தான் இருக்க போகிறேன். நீ ஆச்சு, உன்னோட மாட்டு பொண்ணாச்சு, நான் நடுவில் வரவே இல்லை.
2: வா அஞ்சலி, என்ன இவ்வளோ லேட்டா? யாரு கொண்டு வந்து விட்டாமா? சுரேஷா?
1: இல்ல, என் ஃப்ரெண்ட் பாட்டி.
2: ஓ, அன்னைக்கு யாரோடயோ படம் போனேன்னு சொன்னியே, அந்த பையனா?
1: பாட்டி, வாட் யூ வாண்ட் நவ? நான் தான் அது என் ஃப்ரெண்ட்ன்னு சொல்லிட்டேன்ல.
2: சரி சரி, நீங்க தான் அதிசயமா சாயங்காலமே வந்திருக்க. போ, பொண்ணு மாதிரி முதல்ல போய் எதையா ட்ரெஸ் மாட்டின்னு வந்து பூஜாரில வந்து வழக்கேத்து.
1: சாரி பாட்டி, நான் அக்ஷயோட பாட்டி போனோம்.
2: அக்ஷய், அக்ஷயாவா? ஏண்டி, உனக்கு எப்ப பார்த்தாலும் பசங்க பேரே சொல்லிட்டு இருக்க. ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாவது இருக்காளா உனக்கு?
1: ஏன் கிடையாது, நேத்திக்கு வீட்டுக்கு ஒருத்தி வந்திருந்தாளே.
2: நேத்திக்கு வந்தவ பொண்ணா? அடராமா, அவ முடியும் ட்ரெஸ்ஸையும் பார்த்து நான் பையன் தானே நினைச்சேன். எத்தில பொட்டு கூட இல்லையமா?
1: பாட்டி, தட்ஸ் ஃபேஷன்.
2: ஓ, இததான் உன் தம்பி டெய்லி பத்திரிக்கை வந்து பார்த்துட்டு இருக்கானோ? கூப்பிட்டுருக்க
3: பெருமாள்
2: பேர் கிருஷ்ணா. சரி, அதை விட, அன்னைக்கே உன கேட்கணும்னு நினைச்சேன். என்னடா அது, நம்ம ஊர் பேய் ஓட்டுற மாதிரி தலைமுடிய வளர்த்துட்டு இருக்க, காதுல இருந்து வேற ஏதோ தொங்கிட்டு இருக்க.
3: பாட்டி, இதுதான் ஃபேஷன்.
2: சரியா போச்சு, போ. அக்கா உன் தம்பி இதே சொல்லிட்டு இருக்கோம். உங்களை இல்லடா, உங்களை வளர்த்த வாழ சொல்லணும். பாடிமா, இதான் குழந்தைய வளர்க்கல லட்சணமா?
4: அம்மா, நான் இப்பதான் டயர்டா ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன். நேக்கு உங்க கூட ஆர்கியூ பண்றதுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது.
2: இங்கேருந்து இவ்வளவு தூரம் வந்தேனே, என்னன்னா சொல்லணும். இதெல்லாம் எனக்கு தேவையா? இந்த ஆட்ல என்ன யாருமே மதிக்கிறது இல்ல.
4: அம்மா, என்னங்கோ உங்களுக்கு புடிச்ச தேங்காய் பாயசம் பண்ணிருக்கேன்.
2: எனக்கா பண்ணியா? ஏதோ நீ எப்ப பார்த்தாலும் என்னோட சண்டை போட்டாலும் அண்ணா நாக்கு புடிச்சது சமைச்சு போட்டுருக்கேன். சந்தோஷம்.
0: என்ன அதிசயம், இப்படி வீட்டுல சத்தமே வராம இருக்கு.
2: ஏண்டா, இங்க சண்டைதான் உனக்கு பொழப்பா போச்ச? ஏண்டா எப்ப பார்த்தாலும் காலை பிராண்டின் இருக்க. அவளும் பாவம் கார்த்தால போயிட்டு ராத்திரி வர பாரு, எனக்கா தேங்காய் பால் பாயசம் வேற பண்ணி கொடுத்துருக்கா.
0: அதான பாத்தேன், சோழியும் குடுமையும் சும்மா ஆடாதே.
2: அவளுக்கே இதுல கவலை இல்ல, உனக்கு எங்கடா வேர்க்கறது? எனக்கு என்னமோ வயசாயிடுத்து, இதோ புலம்பின் இருக்கேன். என் குழந்தை கவலை எனக்கு, அவ குழந்தை கவலை அவளுக்கு. நாங்க ஏதோ அடிச்சுப்போம் புடிச்சுப்போம், கூடி போன நாளைக்கு அவ நன்னா புரிஞ்சுதான் நடந்துக்கிறா. நீ என்னடா நடுவில் நாரதர் மாதிரி?
0: நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே போறோம் நான்.

0: they should understand each other's problem, help each other. Then only it will sustain. Despite all the odds and other things, they have to remain together always. And whenever some common problem, they should definitely unite. There is no difference of opinion. At least you should not show your difference of opinion outside. So mostly you have to take things lightly and you have to laugh it out. And you don't get into any serious discussion which is going to affect the harmony. Okay? That's the main thing. If you remain like that, okay. And despite your age and other things, I mean, you should not think of the age first of all. Though the responsibilities are increasing because of the offsprings. Mm. But you should remain the same throughout your life. Then the offsprings will note you and they also behave like that. That makes the marriage tick.
1: இந்த காலத்துல பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வேர்ல்ட் வார் வரக்கூடிய சங்கதியே கல்யாணம் தான். ஆனா இந்த குடும்பம் அப்படி இல்ல, சம கூல். மிஸ்டர் நாராயணன் ஃபேமிலி இதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பாக்கலாமா?
2: குட் மார்னிங் மா, what a nice morning.
3: மார்னிங் அப்பு, என்ன உன் காஃபி? என்ன இன்னைக்கு இவ்ளோ சேர்ஃபுல்லா இருக்க?
2: மா, உன் காஃபி மாதிரி வரவே வராது மா. I love you so much.
3: Hindi de evlo varshama en coffee dana kudichirukke innikku ena diriyana en mel evlo paasam
2: ma. I just want to tell you that I love you so much.
3: Nee edho solla varu nanna diriyirudhu seri sollu
2: ma. Nee appa paathum bodhu unakku enna thonithu?
3: Unga appa first paakkrathu konjam bayama dhaan irundhathu. ஆனா அன்னைக்கு அவர் கண்ணை பார்த்து வாங்கினவ தான். 25 வருஷமா இருது. I still love him.
2: மா, நான் சொல்லணும். I fell in love with Rahul the minute I saw him. அவனை பார்த்த உடனே எனக்கு என்னமோ எனக்கு சொல்ல தெரியலம்மா, பட் I really love him. மா ப்ளீஸ் ஏதாவது பண்ணு.
3: அப்பு, இதுல நான் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீ உங்க அப்பாவை தான் கேட்கணும். நீ தான் உங்க அப்பாவோட பிரின்சஸ் ஆச்சே, நீயே பேசி பாரு.
2: மா, நான் அப்பா கிட்ட பேசும்போது தொண்டை வத்தி போடுதுமா. நீ தான் ஏதாவது பண்ணணுமா. ப்ளீஸ் மா, ப்ளீஸ் ப்ளீஸ்.
3: அப்புமா, இதுல நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சரி, நான் சொல்லி பாக்குறேன். ஆனா அதுக்கப்புறம் நீ ஆச்சு, உங்க அப்பாவா?
2: ப்ளீஸ் மா.
4: சாவித்ரே, I'm back home. என்னமா ஒரே கமகமன்னு இருக்க?
3: வாங்கண்ணா, நான் உங்களுக்கு பிடிச்ச வெத்த குழம்பும் சுட்ட அப்பளமும் ரெடியா வச்சிருக்கேன். குளிச்சு வாங்க, சாப்பிடலாம்.
4: பிரமாதம், சொல்ல நீ என்ன பண்ண?
3: நல்லா படிச்சு அழகான பையனா இருந்தா நம்ம அப்பு கொத்துப்பேடா.
4: டே, திடீர்னு சொல்ற?
3: திடீர்னு தான், நீ சொல்லுங்க.
4: யாரு பையன், என்ன விஷயம்?
3: பையன் பேர் ராகுல், அப்புவோட கிளாஸ்மேட். தேர் இன் லவ் நா.
4: என்னது,
3: டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். நான் சொல்றதை நன்னா கேளுங்கோ. அப்புக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் அப்பு கிட்ட சொல்லிட்டேன். அப்பா ஓகே சொன்னதா நான் ஓகே சொல்லுவேன்னு. ஆனா எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. நம்ம அப்பு எவ்வளவு சென்சிட்டிவ்னு உங்களுக்கு தான் தெரியுமே.
4: சரி, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கறேன். இந்த பையனை வர சொல்லு, அவனோட பேசலாம் முதல்ல.
5: ஹலோ அங்கிள், நான் தான் ராகுல்.
4: ஓ, நீ தான் ராகுலா?
5: ஆமா அங்கிள், எப்படி இருக்கே?
4: நான் நல்லா இருக்கேன். என் அப்பு ரொம்ப பிடிக்குமாமே, அவளுக்காக என்ன வேணா பண்ணுவியோ?
5: நான் அவளை காதலிக்கிறேன், அவளுக்காக நான் உயிரும் கொடுப்பேன்.
4: சினிமா டைலாக் அடிக்க வேண்டாம், என் பொண்ணை நான் ராணி மாதிரி வளர்த்துருக்கேன்.
5: ஆமா, இது மட்டும் டைலாக் இல்லையா
4: சினிமா? என்ன என்ன சொன்ன?
5: ஒண்ணு இல்ல,
4: அவளுக்கு நான் ஒரு குறையும் வச்சது இல்ல. என் குழந்தைக்கெல்லாம் சமைக்கலாம் தெரியாதுப்பா, அவள் லேட்டா தான் எழுந்திருப்பா.
5: நான் நம்புறேன் நாராயண என்னை கைவிட மாட்டான்.
4: அவள் டெய்லி ஷாப்பிங் போவா.
5: எனக்கு என் நாராயணன் இருக்குவான்.
4: அவளுக்கு சாட்டர்டே ஆச்சுன்னா வெளியில தான் சாப்பிடணும். டிஸ்கோ கூட போயிட்டு வருவா சாட்டர்டேனா.
5: நாராயணா நாராயணா,
4: ஒரு மாசத்துக்கு மினிமம் ஒரு 3 தடவையாவது பார்லர் போவா, ஸ்பா கூட போவா.
5: நாராயணன் தான் இருக்கானே,
4: அவளுக்கு லாவெண்டர்னா ரொம்ப பிடிக்கும்ப்பா. எத லாவெண்டர்ல பார்த்தாலும் முதல் வேலையா போய் வாங்குவா. ஹனிமூனுக்கு அவ பாரிஸ் தான் போனோம்னு சொல்லிட்டா. அதே மாதிரி குழந்தையெல்லாம் பிறந்ததா, ஐயோ என் குழந்தையால பாத்துக்க முடியாது, அவளே குழந்தை அவன்.

0: அடுத்த வா குழந்தைய போய் பாத்துக்க போறா, யாராவது நீ வேலைக்கு தான் வச்சுக்கணும்.
1: அந்த எல்லாம் அந்த நாராயணன் பாத்துப்பான்.
0: இப்ப சொல்லு, இதுக்கு மேலையும் என் குழந்தை என் பொண்ணு, அப்புறம் நான் நீ கார்ல இருக்கிறியா?
1: எனக்கு நாராயணன் இருக்கான்.
2: என்னண்ணா, என்ன ஆச்சு? பையனை பார்த்தேளா, நல்லா இருக்கானா? அந்த அவங்க கிட்ட அப்பு பத்தி எல்லாம் சொல்லிட்டேளா?
0: யூ நோ வாட், அவன் நான் தான் பெருமாள் நினைச்சிட்டு இருக்கா.
3: ஒரு குடும்பம் உறுதுணையா இருக்கும் போது வாழ்க்கையில எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தி அந்த குடும்பமே கொடுக்கும். இத பத்தி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க இந்த கதையை கேட்போமா? இரண்டாம் உலக போரின் போது கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் ஏகப்பட்ட பாதிப்புகள். இதில் பாதிக்கப்பட்ட ஒரு நடுத்தர குடும்பம் பற்றிய செய்தி இது. பாட்டி, தாய், தந்தை, மூன்று குழந்தைகள் என்று மகிழ்ச்சிகரமாக சென்று கொண்டிருந்த அந்த குடும்பத்தில் போர் எனும் பூகம்பம் வெடித்தது. குண்டுவீச்சில் தாயும் தந்தையும் உயிரிழந்தனர். 70 வயது மூதாட்டி தனது பேர குழந்தைகளை காப்பாற்றி ஊரை விட்டு, ஏன் நாட்டை விட்டே ஓடி இங்கிலாந்தில் அடைக்கலம் புகுந்தனர். முதுமை வறுமை இரண்டும் போதாதென்று புகுந்த நாட்டிலும் போரினால் ஏகப்பட்ட பாதிப்புகள். தனது பேர குழந்தைகளை பாதி கால்வயிறு உணவுடன் வளர்க்கலானார் அந்த மூதாட்டி. நாள்தோறும் இரவில் பேர குழந்தைகளுக்கு சோறூட்டும் முன் பிரார்த்தனை செய்வார். குழந்தைகளுக்கு பல கதைகள் சொல்வார். பேர குழந்தைகள் கேட்டதற்கிணங்க தனது கதையையே சொல்ல ஆரம்பித்தார் பாட்டி. சில நாட்களில் கதை ஓய்ந்தது. இடையிடையிலேயே குண்டு வீச்சு, குளியல் பதுங்குதல் என்ற கஷ்ட நஷ்டங்களும் தெரிந்தன. கதையை கேட்ட குழந்தைகளில் ஒரு குழந்தை ஒரு நாள் கேட்டது, பாட்டி, உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியை நீங்கள் மிகவும் மகிழ்ந்து நினைத்து போற்றுவீர்கள் என்று தயங்காது சொன்னார் அந்த தள்ளாத வயது பாட்டி. நான் இப்போது உங்களுடன் இருக்கும் இந்த காலகட்டத்தையே நான் மிகவும் மதித்து மகிழ்ந்து போற்றுகின்றேன் என்று. ஆமாம், குடும்ப சவால்களை சந்திக்கும் வல்லமையை தருகிறது இந்த அற்புத கதை அமைப்பு.

ஒரு விஷயத்த ஸ்பீச்சா சொல்றத விட பாட்டா படிச்சு அது ரீச்சே தெரிஞ்சுதாங்க. இப்ப பார்த்தா நம்ம வில்லுப்பாட்டுக்காரங்க அழகா ஃபேமிலி வேல்யூஸ் அதாங்க நம்ம நல்லதொரு குடும்பம் கான்செப்ட சொல்ல வராங்க. வாங்க நம்ம போய் அவங்களோட நல்ல கருத்து கேட்கலாம்.

0: இப்படி போடு. சரி, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்?
1: எல்லாம் குடும்ப பிரச்சனைய பத்தி தான். வேற என்ன?
0: குடும்ப பிரச்சனையா?
1: ஆமா.
2: அப்படின்னா தனி குடும்ப பிரச்சனையா இல்ல கூட்டு குடும்ப பிரச்சனை பத்தியா?
1: தனி குடும்பம் தானே பிரச்சனையே.
0: அப்படின்னா கூட்டு குடும்பத்துல பிரச்சனையே இல்லையா?
1: பிரச்சனை இல்லாத வாழ்க்கையா? பிரச்சனைகள் நிச்சயம் உண்டு, அதே நேரத்துல சந்தோஷங்களும் அதிகமா உண்டு.
0: சரி, அப்ப தனி குடும்பத்துல சந்தோஷமே இல்லையா?
1: கூட்டு குடும்பத்துல பிரச்சனை நினைச்சு ஓடி போனதுனால தானே தனி குடும்ப முறையே உருவாச்சு. இன்றைக்கு நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா?
3: என்ன?

0: வந்தாச்சு.
1: சரி, இப்படி வந்ததால என்ன ஆச்சு?
2: குழந்தை பராமரிப்புல பிரச்சனை, குழந்தை வளர்ப்புல பிரச்சனை, குழந்தைக்கு கல்வி பிரச்சனை, குழந்தைக்கு நல்லொழுக்கம் பிரச்சனை, இது மட்டுமா? இன்னும் நிறைய இருக்கு. தம்பதியருக்குள்ள உறவு பிரச்சனை, உரிமை பிரச்சனை, நிதி பிரச்சனை, பணி பிரச்சனை, பந்த பிரச்சனைன்னு வாழ்க்கையே பிரச்சனையா அமைஞ்சிடுச்சு.
3: அதனால என்ன
2: என்னவா

0: அடிப்படையாக நம்ம சமுதாயம் சீரழிவுக்கு வந்துடுச்சு.
1: கூட்டு குடும்பத்துல இப்படியெல்லாம் இல்லையா?
0: கூட்டு குடும்பம் பெரியவங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கும். அப்பா அம்மா மட்டும் இல்லாம தாத்தா, பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா, பெரியம்மா, சின்னம்மா, அத்தை, மாமா, அக்கா, தங்கை, அண்ணன், தம்பின்னு உறவு முறைகள் நிறைய இருக்கும்.
1: அப்புறம்
0: ஒருத்தருக்கு சாதாரண ஜுரம்னு படுத்தாலே நாலு பேர் கவனிக்க இருப்பாங்க. வீட்டுல நல்லது கெட்டதுக்குன்னு நாலு பேர் கூடுவாங்க. பெரியவங்க சின்னவங்க என்கிற மதிப்பு நிறையவே இருக்கும். பற்றும் பாசமும் அதிகமாகவே இருக்கும். பகிர்ந்து உண்ணும் பழக்கம் இருக்கும். பிரச்சனைகளை எழுவதற்கு முன்னமே எல்லாரும் கூடி பேசி அந்த பிரச்சனையை அடக்கிடுவாங்க. இங்க சுயநலத்துக்கே இடம் இருக்காது.
1: அப்படின்னா
0: பொதுநல

0: ஒருவன் நடத்த தவறி நடந்தால் என்ன நடக்கும்?
1: என்ன நடக்குமாவா? ஒரு விசாரணை கமிஷனே நடத்தப்படும், காரணம் அறியப்படும், கண்டிக்கப்படுவான், மீண்டும் அப்படி நடந்திடாம இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும், மற்றவர்களின் நோட்டத்திற்கு ஆளாவான், மீண்டும் தவறிடாமல் இருக்க கண்காணிக்கப்படுவான்.
2: தனி கொடுத்த முறையில இது சாத்தியம் இல்லையா?
1: நிச்சயமாக சாத்தியம் இல்ல. ஏன்னா அங்க இயந்திரத்தனமான வாழ்க்கை, அவர் அவர்களின் மன அழுத்தமே அவர்களுக்கு சுமையாக இருக்கும். பணியிடத்துல பிரச்சனை, பயண நேரத்துல பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, பந்த பிரச்சனைன்னு எத்தனையோ பிரச்சனைகள் இப்படியாக இருக்கும் பட்சத்துல பக்கத்து வீட்டுல கொலை ஏன் நடந்தாலும் கண்டு கொள்ளாத மனப்போக்கத்தான் நம்ம பார்க்க முடியும்.
2: அதனால
1: கூட்டு குடும்ப முறையே சமுதாயத்துக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
0: சரிதான், கூட்டு குடும்பமே கோடி இன்பம், கூட்டுறவே நாட்டுயிருன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லிருக்காங்க.
2: அப்ப சரிதான், நாமளும் பெரியவங்க சொல் கேட்டு நடப்போம், நாமளும் உயர்ந்து நாட்டையும் உயர்த்துவோம்.
3: ஃபேமிலி பத்தி எங்க எல்லா ப்ரோக்ராமே நன்னா இருந்து நான் நம்புறேன்.
2: நல்லாவா? சூப்பரா இருந்தது காயத்ரி.
3: தேங்க்யூ அழகலட்சுமி. ஆனா அழகலட்சுமியோட சேர்த்து நானும் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க எல்லாம் ஹரீஷ், சுபாஷ், அபர்ணா, அக்ஷயா, மஹிந்தா, மினால், பார்வதி, ஏவ்லின், மிஸ்டர் கண்ணன் மற்றும் மிஸ்டர் இமாமுதீன் கோஸ். தேங்க்யூ லிஸ்னர்ஸ் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் வேல்யூபிள் டைம் வித் அஸ்.

0: You're listening to MOP 107.8.
1: அம்மா நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
1: ஆமா, அணைச்சிட்டேன் லைட்டு, ஃபேன் எல்லாத்தையும் அணைச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அணைச்சியா?
1: என்ன
2: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்துருக்க.
1: எதுக்கு நான் அணைக்கணும்? திருப்பி வந்துட்டு திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
2: அம்மா, எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது. அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
3: வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அணிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கெல்லாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலேயே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரிதான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில் வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்க ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் சும்மா பண்ணிதான் பாப்போமே, நம்ம கேண்டில் எல்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா கடையில வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிசினஸாவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க. நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழைச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்ட் அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோன்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ், விட்டதுக்கப்புறம் இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.

0: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
1: ஹாய், ஹலோ, வணக்கம் சென்னை நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியிலேருந்து எம்ஓபி ஸ்கூல் வந்துட்டு இங்க மழலையோட சொற்கள் எல்லாம் நம்ம கேட்க போறோம். குழந்தைகள் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ண போற ஒரு ஷோ இது. ஸோ எங்களை போலவே நீங்களும் ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நேர்களே, நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம்.
2: ஒரு நிமிஷம் தியானம் பண்ணி நம்ம தொடங்கியிருக்கோம். எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா? இப்போ இன்றைய மாணவர் மன்றத்துக்கு ஒன்னாவதுலேருந்து அஞ்சாவது வரை வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் குட்டி குட்டி கதைகள், பாடல்கள், கவிதைகள், ஆக்ஷன் சாங் அதெல்லாம் சொல்றதுக்கு எல்லாருமே ரெடியா இருக்காங்க. நாம எல்லாரும் அதை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் அமைதியா அழகா உட்காந்து நிமிந்து உட்காந்து நல்லா கேட்கணும். இந்த மாசத்துடைய மாணவர் மன்றத்தை திருமதி சுலோச்சனா என்ற ஆசிரியை துவக்கி வைப்பாங்க. அவங்களும் நல்ல நடு நடுல அறிவுரை எல்லாம் சொல்லுவாங்க. அதபடி கேட்டு எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். நிமிந்து உட்காருங்க, எல்லாரும் அமைதியா இருந்து இந்த ப்ரோக்ராம நீங்க நல்ல முறையில நீங்க நடத்தி கொடுக்கணும். சரியா?
3: மாணவர் மன்றத்துக்காக வந்திருக்கோம் இல்லையா? இப்ப எல்லாருமே பாட்டு கதை எல்லாமே சொல்ல போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களை அழைக்க போறோம். இப்ப நான் வந்து வரவங்க வந்து ஒழுங்கா சொல்லணும், தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்வேதா மை செல்ஃப் பத்தி சொல்ல வரப்போறா. ஸ்வேதா வாங்க. சாங்ஸ் பத்தி பாக்கறாங்க மணிகண்டன், பிரமோஷ், சக்திவேல், ரக்ஷனா, தீபிகா, ரித்திக், ராஜன். ஆக்ஷன் சாங்ஸ். செகண்ட் ஸ்டாண்டர்ட் காவியா. காவியா எதை பத்தி சொல்ல போறீங்க? தேசத்தை பத்தி. பாட்டு பாட வந்திருக்கா?
4: நேசமிது தேசத்திற்கு நெருமிலோ சல்யூட், நேசமிது தேசத்திற்கு நெருமிலோ சல்யூட். எண்ணத்தில், மனதில், சொல்லில், செயலில் மற்றும் உழைப்பில் ஒற்றுமையாய் வாழ்வோம். எண்ணத்தில், மனதில், சொல்லில், செயலில் மற்றும் உழைப்பில் ஒற்றுமையாய் வாழ்வோம். தேசமிது தேசத்திற்கு நெருமிலோ சல்யூட்.
3: ரொம்ப அழகா தேசத்தை பத்தி பாட்டு பாடனா. அடுத்ததா வரவங்க ஆக்ஷன் சாங்ஸ் நேஷனல் பிளாக பத்தி பாட வரப்போறாங்க. ஷம்ஷாத் பேகம், சுவாதி, இசைமொழி, வினோதினி, மனோஜ், ஷாகுல் அமீர். இப்போ ஆக்ஷன் சாங்ஸ் இவங்க நேஷனல் பிளாக பத்தி சொல்ல போறாங்க.

0: கலர்ஸ் பத்தி சொன்னாங்க இல்லையா, நேஷனல் பிளாக்ல மொத்தம் எத்தனை கலர் இருக்கு? 3 கலர்ஸ். ஃபர்ஸ்ட் கலர் என்ன இருக்கு, மேல என்ன கலர் இருக்கும்? ஆரஞ்சு. நடுவுல கீழ என்ன கலரு? ஆரஞ்சுக்கு என்ன சொல்லுவாங்க இப்ப இங்கிலீஷ்ல? நாட்டின் செழுமையை பத்தி கிரீனை குறிக்கும் அப்படின்னாங்க. அடுத்ததான் என்ன பார்க்கலாம், தேர்ட் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சதா, ராமானுஜம். தேர்ட் ஸ்டாண்டர்ட் ராமானுஜம் இப்ப கதை சொல்ல வர்றார்.
1: அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாட்டுல ஒரு அரண்மனை இருந்துச்சா, அந்த அந்த இளவரசருக்கு இளவரசியே இல்லையா, அதனால மந்திரிகள் கிட்ட கருத்து கேட்டாராம். மந்திரிகள் ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாராம். அப்ப வந்து இளவரசர் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு விதை கொடுத்தாராம். அப்ப வந்து அப்ப அப்ப யாரு யாரு இந்த செடி இந்த செடி எல்லாம் நல்லா முளைச்சிருக்கிறதோ அவங்க தான் இந்த நாட்டுக்கு இளவரசி அப்படின்னு சொன்னாராம். அப்ப வந்து அந்த அந்த அந்த அரண்மனையில வேலை செய்யற ஒரு பொண்ணு அந்த விதையை வாங்கிட்டு போச்சான். அப்ப வந்து அந்த அந்த அந்த பொண்ணு வந்து அந்த தொட்டியில மண்ணை நிரப்பி அந்த விதையை புதைச்சு வச்சு தண்ணி ஊத்தினாலாம். இன்னும் அந்த விதை அந்த விதை வந்து முளைக்கவே இல்லையா. அப்ப வந்து உழவர்கள் கிட்ட எல்லாம் கொண்டு போனாலாம். அப்ப வந்து அவங்க நிறைய யோசனை சொன்னாங்களாம், அதுபடி செஞ்சு பார்த்தாலாம், அப்படியும் முளைக்கவே இல்லையா. அப்ப வந்து ஆறு மாசம் ஆச்சாம். அப்ப வந்து எல்லாரும் விதைய வந்து அரண்மனைக்கு கொண்டு போனாங்க. அப்ப வந்து அந்த இளவரசர் வந்து எல்லார் தொட்டியும் பார்த்தாராம், அந்த பொண்ணோட தொட்டியும் பார்த்தாராம். எல்லார் தொட்டியும் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, இந்த பொண்ணு தான் நேர்மையானவ, இவரை தான் கல்யாணம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் வந்து எல்லா பொண்ணுங்களும் தலை கொண்டுச்சுன்னு போயிட்டாங்களாம்.
0: நீதி ஒண்ணு இருக்கும் இல்லையா, என்ன நீதி இருக்கு இதுல?
1: நேர்மை தந்துபாச்சு.
0: நேர்மை, நேர்மையா இருந்தா இல்லையா? நேர்மை என்ன கொடுத்தது அவளுக்கு, என்ன பிரைஸ் கொடுத்தது? கல்யாணம் பண்ணிட்டாருல, ராஜா ராணி ஆகிட்டாருல, இந்த நாட்டுக்கு நேர்மையா இருந்தா இல்ல. மற்றவங்க என்ன பண்ணாங்க, கொடுத்த விதைய அவரு கொடுத்த விதைய போடாம வேற எதுவோ விதைய வச்சு நல்லா முளைச்சிட்டு பாருங்கன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனா அந்த வேலை செய்யறாரு இல்லையா வேலைக்காரி, அவ மட்டும் இந்த விதை தான் கரெக்டா வச்சு உன முளைக்கவே இல்லை. இவ விதை மட்டும் முளைக்கல, மற்றவங்க விதெல்லாம் எப்படி இருந்தது, முளைச்சிருந்தது. ஆனா அவங்க வந்து இவரு கொடுத்த விதைய அந்த மாதிரிலாம் மற்றவங்களாம் போடல, வேற எதுவோ விதைய வச்சு முளைக்க வச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இவ தான் நேர்மையா இருந்தா இல்லையா, அப்ப நேர்மை தந்த பரிசு அந்த நாட்டுக்கே ராணி ஆயிட்டாவ இல்லையா. வெரி குட், ரொம்ப நல்லா இருந்ததா, கிளாப் பண்ணுங்க. ராமானுஜம், தேங்க்யூ. போலாம் அடுத்தது. எஸ் நிஜாமுதீன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தகவல் துளி பத்தி சொல்ல போறாரு. அவங்களா கூட திவ்ய தர்ஷினி, சந்தோஷ், பாலகிருஷ்ணன் 5th ஸ்டாண்டர்ட்.
2: வணக்கம் அனைவருக்கும், வணக்கம். ஹாய் நிஜாம்.
3: ஹாய் அக்கா.
2: உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டேனே. ஹாய் நிஜாம்.
3: ஹாய் அண்ணா.
2: அவனை என்ன நிறைய பத்தி கேள்விப்பட்ட?
3: அவனுக்கு நிறைய ஜிகே தெரியுமா?
2: அப்படியா?
3: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் பாலகிருஷ்ணா.
2: இந்த பொடி பையனை பத்தி, இந்த பொடி பையன்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் அவனை பொடி பையன்னா, அவன் ரொம்ப புத்திசாலியா?
3: அப்படியா? டெஸ்ட் பண்ணி பாக்கலாமா?
2: நான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேக்குறேனே. எந்த ரூபாய் நோட்ல பார்லிமெண்ட் படம் இருக்கு சொல்லு பாக்கலாம்.
3: 50 ரூபாய் நோட்ல பார்லிமெண்ட் படம் இருக்கு.
2: தபால் பட்டு வடா முறையில் இந்தியாவில் எந்த ஆண்டுக்கு கொண்டு வந்தாங்க தெரியுமா?
3: 1854.
2: எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலக கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறும் தெரியுமா?
3: 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை.
2: மிக விரைவில் ஆவியாக கூடிய திரவம் எது தெரியுமா? ஆல்கஹால்
1: விமானம் தயாரிக்க பயன்படும் உலோகம் எது தெரியுமா?
2: கோபால்ட்.
4: நெக்ஸ்ட் நான் சொல்றேன்டா.
0: கேளு கேளு.
4: உலகத்துல எத்தனை கண்டங்கள் இருக்கு?
2: ஏழு கண்டங்கள்.
4: எந்த பிரதமர் 29ஆம் தேதி பிப்ரவரி மாசத்துல பிறந்தாரு?
2: திருமௌராஜி.
4: எது இந்திய விமானப்படையில் உயர் பதவி?
2: ஏர் சீப் மார்ஷல்.
4: மகாமகம் எந்த ஊரில் நடக்கின்றது?
2: கும்பகோணம்.
4: கார்களுக்கு பதிவு எண்கள் முறையை அறிமுகம் படுத்திய நாடு எது?
2: பிரான்ஸ்.
4: நானும் ஒரு க்வெஸ்சன் கேட்கலாமா?
0: கேளு.
4: இந்தியாவில் 5 ஆண்டுகளுக்கு கொண்டு வந்த இந்தியாவிற்கு 5 ஆண்டு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்?
2: நேரு மாமா.
4: காந்தி தாத்தா சுட்டு கொல்லப்பட்ட இடம் எது?
2: பில்லா ஹவுஸ்.
4: நம்ம உடம்புக்குள் எத்தனை இரண்டா இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம்.
2: லங்ஸ், கிட்னி.
4: ஆள் இல்லாமல் பறந்த விமானம் எது?
2: நிஷாந்த்.
4: மகாமகம் எத்தனை வருடத்திற்கு ஒரு முறை?
2: 12 வருஷத்துக்கு ஒரு முறை.
4: நான் கேக்குறேன்டா. Which district is near to the Andhra Pradesh?
2: திருவள்ளுவர் district.
4: Which calling யுத்ரவேதம்?
2: குரல்.
4: Which is largest continent in the world?
2: Asia.
4: Who invented the bicycle?
2: Macmillan.
4: Who is calling வைக்கம் வீரர்?
2: ஈவேரா பெரியார்.
0: பாத்தியா பாலா, நீ அவனை பொடி பையன், நீ எவ்வளவு புத்திசாலியா இருக்கிறாம்பர்.
4: வாழ்த்துக்கள்.
0: நன்றி. வணக்கம்.
4: நன்றி. வணக்கம். விமானம் செய்யறதுக்கு பயன்படும் உலோகம் சொன்னாங்க. என்ன உலோகம் கேள்வி கேட்டாங்க, அவன் பதில் சொன்னான். என்ன உலோகம் யாருக்காச்சும் தெரியுமா? அடுத்தது எத்தனை கண்டங்கள் எத்தனை இருக்குதுன்னு கேட்டாங்க. ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. பெருங்கடல்கள் 5. நிறைய கேள்வி சொன்னாங்க. பிப்ரவரி என்னமா? திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டாங்க. நேரு மாமா. வெரி குட். அடுத்ததா பாலாஜி கவிதையை பத்தி சொல்ல வரப்போறாரு. 3rd standard பாலாஜி.
5: பூவே உன்னை நேசித்தே நீ உதிர்ந்து போனாய். நிலவே உன்னை நேசித்தே நீ ஒளிந்து போனாய். கதிரவனே உன்னை நேசித்தே நீ மறைந்து போனாய். கல்வியே உன்னை நண்பனே உன்னை நேசித்தே நீ வெறுத்து போனாய். கல்வியே உன்னை நேசித்தே நீ மட்டும் என்னை காக்கிறாய். நன்றி. வணக்கம்.

0: சிங்கத்தலை பத்தி சொன்னா இல்லையா, பட் எல்லாருமே நேசிச்சா எல்லாரும் போயிட்டாங்க அவனை விட்டு, ஆனா கல்வி மட்டும் அவனை விட்டு போச்சா. அதனால கல்வி எல்லாரும் நேசிப்பீங்கல்ல. வெரி குட். அடுத்ததா சாதனா. என் சாதனா நாடுகளின் நாணய முறை பற்றி சொல்ல வரப்போறாங்க.
1: அனைவருக்கும் வணக்கம். பல நாடுகளின் நாணய முறை: இந்தியா ரூபாய், இங்கிலாந்து பவுண்ட், ரஷ்யா ரூபில், பிரெஞ்சு பிராங்க், அமெரிக்கா டாலர், சைனா யென், ஜெர்மனி ரிஸ்மார்க், பாகிஸ்தான் ரூபா, ஸ்ரீலங்கா வெள்ளி, பர்மா கியாடா, மலேசியா டாலர். நன்றி, வணக்கம்.
0: சாதனை என்ன பண்ணாங்க, பல்வேறு நாடுகளுடைய நாணய முறைய பத்தி சொன்னாங்க. நம்ம இந்தியாவில என்னன்னு சொல்றோம், நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற நாணயத்தின் பெயர் ரூபான்னு சொல்றோம் இல்லையா. அதே போல அமெரிக்காவில என்னன்னு சொல்லுவாங்களாம், ரூபான்னு சொல்ல மாட்டாங்களாம், என்னன்னு சொல்லுவாங்க, மணியா, டாலர், மணி இல்ல டாலர். மலேசியாவில மலேசியாவிலையும் டாலர் தான் சொல்லுவாங்களாம். இலங்கையில இப்ப சொன்னதை கவனிக்கவே இல்லை நீங்க. அப்போ இலங்கையில என்ன சொன்னாங்க, வெள்ளி. இப்ப நம்ம 5 ரூபாய் 10 ரூபான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இலங்கையில வந்து 5 வெள்ளி 10 வெள்ளின்னு சொல்லுவாங்களாம். புரியுதா, நாணய முறைய பத்தி நல்லா அழகா சொன்னா. அடுத்ததா 4வது வகுப்பு சனோபர் நிஷா தகவல் துளிய பத்தி சொல்ல வரப்போறாங்க.
2: அனைவருக்கும் வணக்கம். சில தகவல் துளி கூற வந்துள்ளேன். இந்தியாவின் மூலகை பண்ணை எனப்படுவது கேரளா மாநிலம். 2 தேசிய கீதங்கள் கொண்ட நாடு ஆஸ்திரேலியா. ஒட்டி பிறக்கும் இரட்டையர்கள் சயாமி எனப்படுவார். ஆரோக்கியமான உடலுக்கு 13 வைட்டமின்கள் தேவை. நமது உடலை ரத்தம் ஒருமுறைக்கு சுற்றி வருவது 64 வினாடிகள் ஆகும். நன்றி, வணக்கம்.
0: என்ன சொன்னா
3: கிடைக்கும் ஒரே மாநிலம் கேரளா மாநிலம்.
4: கே ஆகாஷ் கவிதை சொல்ல வராரு.
5: மனிதனின் வாழ்வு இன்பமும் துன்பமும் வரும். துன்பத்தை பார்த்து காண்பக்கூடாது. துன்பத்தை துன்பம் என்று தலைப்பில் சிறு கவிதை கூறவில்லை. செருப்பில் செருப்புக்குள்ளே கல்லும், காதுக்குள்ளே ஈயும், கண்ணுக்குள்ளே தூசியும், காலில் முள்ளும், வீட்டில் கழகமும் சிறிதனை சிறி அதனை துன்பத்தை தரும். நன்றி, வணக்கம்.
0: ஆகாஷ் கவிதை சொல்லி முடிச்சுட்டான். அடுத்தது ஐயூப். நோய்களை தடுக்கும் காய்கறிகளை பத்தி இப்ப சொல்ல போறாங்க.
6: கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நோயை தடுக்க காய் பழங்களை பத்தி பேச வந்துள்ளேன். ஆஸ்மாவை தடுக்க கேரட், பப்பாளி. அழுத்தம் சீராக இழுக்கத்தை எலுமிச்சாம், திராட்சை, பப்பாளி.
0: 4வது வகுப்பு இப்ப காய்கறிகளை பத்தி சொன்னா இல்லையா, காய்கறிகள் பத்தி சொன்னா இல்ல. பப்பாளி எதுக்கு நல்லதுன்னு சொன்னா, வெரி குட், ரைட். கவனிக்கிறீங்கன்னு தெரியுது. இப்ப அடுத்ததான் இவன் சொல்றத கவனிங்க.
7: வணக்கம். சில தகவலை உங்கள் முன் கூற வந்துள்ளேன். கழுத்து இல்லாத உயிரினம் மீன், கண் இல்லாத உயிரினம் மண்புழு, இதே இல்லாத பல மண்ணாச்சி, கொசு இல்லாத நாடு பிரான்ஸ், மலைகளில் சந்திரனில் மலைகள் முதல் முதல் கண்டென்று கூறியவர் கல்லிலியோ, இங்கிலாந்தின் பழைய பெயர் ஆல்பியன், மனிதன் உடலில் குளிர்ச்சியான பகுதி முக்கின் நுனி.
0: தகவல் பத்தி நல்லா சொன்னா, ரொம்ப குளிர்ச்சியான பகுதி நம்ம உடம்புல எதுன்னு சொன்னா, கவனிச்சிங்களா? மூக்கின் நுனி, அது எல்லா உறுப்பை விட அந்த உறுப்புலதான் வந்து மூக்கு நுனியிலதான் ரொம்ப குளிர்ச்சி சில்லுன்னு இருக்குமா. நீங்க எப்ப டெஸ்ட் பண்ணி பாத்துருக்கீங்களா? மூக்கு நுனி தான் வந்து குளிர்ச்சியான பகுதி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கான். அடுத்துதான் சன்மதி, தமிழின் சமாதிகளின் சிலையா. தமிழ், தமிழை பத்தி சொல்ல வரப்போறான்.
2: அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழி நிலை தடுக்கி விழுந்தால் மட்டுமா, சிரிக்கும் போது மட்டுமே, சூடுபட்டால் மட்டுமோ, அதட்டும் போது மட்டுமே, ஐயத்தின் போது மட்டுமாய், வியப்பின் போது மட்டுமோ, மக்கனி போது மட்டுமோ, விக்கலி போது மட்டுமாக்கே என்று தமிழ் பேசி மற்ற நேரம் ஏற்று மொழி பேச தமிழர்களிடம் மறக்காமல் சொல்லுங்கள், உங்கள் மொழி தமிழ் மொழி என்று. நன்றி, வணக்கம்.
0: எதை பத்தி பாட்டு பாடினா இப்பாவா? உயிரெழுத்துக்கள், தமிழ் மொழியில உயிரெழுத்துக்களை பத்தி. சொன்னா இல்லையா, மொத்த உயிரெழுத்துக்கள் எத்தனை? உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. பத்தி தான் பாட்டாவா பாடிட்டு போனா. அடுத்துதான் ஆர் காவியா, மரங்கள் பற்றிய தகவல்கள். ஆர் காவியா வரப்போறாங்க, அமைதியா கவனிக்கணும்.
8: அனைவருக்கும் வணக்கம். நிழலின் அருமம் வெயிலில் தெரியும். ஒரு மரம் ஒரு வருடத்திற்கு 118 கிலோ ஆக்சிஜனை வெளிவிடுகிறது. ஒரு ஏக்கரில் உள்ள மரங்களில் இருந்து ஒரு வருடத்திற்கு 118 கிலோ ஆக்சிஜனை வெளிவிடுகிறது. அருமம் வெயிலில் தெரியும். வெயிலின்
0: வரப்போறவங்க 5ஆம் வகுப்பு யுவராஜ் கதை சொல்ல வரப்போறாங்க. யுவராஜ் 5ஆம் வகுப்பு.
9: வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு சிங்கன்னு தான் அப்போ சொல்ல தயாராயிச்சான், தூங்கிச்சா, எலி வந்தா அது மேலே பத்திச்சா. வணக்கம் வணக்கம். இப்பொழுது நான் காதி பத்தி பேசுறேன். ஒரு ஊர்ல ஒரு சிங்கன்னு தான் போர் சொல்ல தயாராயிச்சான், துத்து கொண்டுச்சான், மொத்தம் போய் தூங்கிச்சான். அது வந்து எலி வந்து அது மேலே தூங்கிச்சான். சிங்கம், சிங்கம் வந்து தெற்று அனுப்பிச்சான். மேத்தக்காரன் வந்தானா, வலி வலிய போட்டான், போட்டானா எலி திக போர் சொல்ல எலி வந்துச்சான், வலிய கட்சி போட்டுச்சான். இது ரொம்ப நன்றி சொல்லிச்சான். அதுலேருந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா நல்லது
0: என்ன பண்ணுச்சு. எலி, எலிய பத்தி நீ என்ன சின்ன பையனா இருக்க, நீ எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண போற, நீ ஒன்னும் உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சிங்கம் அலட்சியமா சொல்லிச்சான். அப்புறம் என்னாச்சு, வேடனுடைய வலையில மாட்டினே யார் வந்து காப்பாற்றினது? எலி வந்து காப்பாத்துச்சு இல்லையா. அப்போ சிறு திரும்பம் பல் குத்த உதவும்னு சொல்லுவாங்க. சின்ன பிரியாணி அந்த சின்ன விலங்கா இருந்தா கூட கடைசியில உதவுச்சு இல்லையா அது. அதனால யாரையும் அலட்சியமா யாரையும் பேசக்கூடாது. அடுத்துதான் விஷால். விஷால் 5ஆம் வகுப்பு. அவரும் கதை சொல்லதான் வராரு. கதை சொல்லும் போது நீதியோட சொல்லுங்க.
10: அனைவருக்கும் வணக்கம். நிறைய பசங்களாம் விளாண்டு இருந்தாங்களாம். சிங்கம் வந்து அவங்க மனைவிக்கு வந்து செயின் வாங்கி போட்டாங்களாம். அவங்க மனைவி வந்து டேபிள் மேல கைட்டி வச்சாங்களாம். அப்போ வந்து பசங்களாம் போட்டு பசித்து போட்டு பார்த்துட்டு வச்சுட்டு போயிட்டாங்கங்களாம். நிறைய வந்து பானை பின்னாடி வச்சுதான். அப்போ எல்லாருமே செயினை தேடி இருந்தாங்களாம். சிங்கம் வந்து அதோட குகைக்குள்ள போயிட்டு மாயை கல்லி வச்சிருந்துதான். எல்லாரும் போயிட்டு அதை தொட்டு பார்த்துட்டு இல்லை இல்லைன்னு சொல்லுறாங்களாம். நிறைய கையே வைக்க வெளியாம். அப்போ கார்த்தியார் வந்து எல்லார் கையும் மோந்து பார்த்தாரல்ல, குளிக்க வச்சு நரி கை சுத்தமா இருந்துதான். சிங்கராஜா வந்து அதோட கைத்தை குதிச்சாராம். அப்ப வந்து நரி வந்து சொல்லிச்ச உண்மைய, அது பானை பின்னாடி இருக்குதுன்ட்டு. அதுதான் திருடக்கூடாது.
0: மருத்துவ டிப் சொல்ல வரப்போறார் பிரகாஷ் ராஜ்.
11: அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ டிப் தாகம் தனிக்கும் தனியா பனகற்கண்டும் தனியாவும் இடித்து கொதிக்கும் பாலில் போட்டு காலை வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் சாப்பிட்டால் தலை சுற்ற மூக்கடுப்பு இரும்பல் எல்லாம் பறந்து போகும்.
0: தகவல் தொழில என்ன சொன்னா மருத்துவ டிப்ஸ்ல தாகம் தனக்கு தனிக்கும் தனியா பத்தி சொன்னா, தனியாவுடைய குணங்கள் எப்படி இருக்கும்னு. என்ன பண்ணணுமா, பனங்கற்கண்டும் தனியாவும் நல்லா இடிச்சுட்டு பால் கொதிக்கிற பால்ல போடணுமா. போட்டுட்டு அதை வெறும் வயிற்றுல காலையில குடிச்சோம்னா மூக்கடைப்பு இருமல் அது போல வாந்தி வந்தாலும் சரியாயிடும், பறந்து போயிடுமா. செய்யலாமா அந்த மாதிரி மூக்கடைப்பு வந்தா செய்வீங்களா? இப்போ உங்களுக்கு டாக்டர்கிட்ட போகாமயே ஒரு மருத்துவ டிப்ஸ் கிடைச்சிச்சு இல்லையா? செய்வீங்களா? உங்க வீட்டுல அங்க அம்மா அப்பா கேட்கலாம், காலையில இதை செய்யுங்க, இங்க காலையில எங்க மிஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல நீங்க மருத்துவ டிப்ஸ பத்தி சொல்லலாம் வீட்லயும். அடுத்ததா தமீம் கொடிய பத்தி பாட வரப்போறார். தமீம் 5ஆம் வகுப்பு.
12: கொடி பறக்குது முயா நின்று கொடி பறக்குது கோட்டை மேல, பட்டு வண்ண கொடி பறக்குது பாரத தாயின் கொடி பறக்குது கோட்டை மேல, தியாகம் என்று கொடி தியாகம் உணர்ந்து கொடி பறக்குது கோட்டை மேல, கொடியை நாளும் பெற்றோம். நன்றி.
0: கொடிய பத்தி பாட்டு நல்ல அழகா பாடினா இல்லையா? வாழ்த்துக்கள் தமிழ். அடுத்தது பிரதாப் தகவல். பிரதாப் குமார் 5ஆம் வகுப்பு. பிரதாப்
13: அனைவருக்கும் வணக்கம். அன்றும் இன்றும் அன்று தூதுவன் புறவி புறார், இன்று தூதஞ்சல் தகவல் அனுப்ப மின்னஞ்சல் காற்று ஊடகத்தில், அன்று அம்புகணை தொடுக்க வில் விசை, இன்று ஏவுகணை தொடுக்க திரவ விசை, அன்று அலுவலக மேலாண்மை காகித கோப்பு, இன்று அலுவலக மேலாண்மை மின்னன்று கோப்பு, அன்று ஆரம்ப பாடம் சொன்னது ஈ என்றால் இலை, இன்று ஆரம்ப பாடம் சொல்வது ஈ என்றால் இமயில், அன்று இயற்கை வளங்களை அனுபவித்தான் மனிதன், அன்று இன்று இயந்திர வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப அருமையா சொன்னாப்ல. அதாவது விஞ்ஞானத்தினுடைய முன்னேற்றம் போதும் அறிவியல் முன்னேற்றத்தை பத்தி அன்று எப்படி இருந்தது இன்று எப்படி இருக்குதுன்னு ரொம்ப அழகா சொன்னா இல்லையா? அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்களாம், ஈ என்றால் இலை. இப்பெல்லாம் என்ன சொல்றாங்களாம், ஈ என்றால் ஈமெயில். அந்த அளவுக்கு ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிச்சு. அடுத்ததான் வரப்போறவங்க சரவணன் கதை சொல்ல வரப்போறார். 5ஆம் வகுப்பு சரவணன். என்ன கதை சொல்ல போறீங்க?
14: ஒரு ஊர்ல ஒரு ரெண்டு பூனை ஒரு குரங்கு ஒரு வாட்டக்காரன் தானா. பூனை போய் நிற்கும்போது வாட்டக்காரன் வந்து பூனை குட்டி ட்ரை பண்ணானா, குடியமெல்லாம் வீட்டில் போய் பார்த்தாங்க. அப்போ ரெண்டு பூனையை போயிட்டு கல்லாண்டு உக்காந்து இருக்கும்போது வாட்டக்காரன் வீடு பார்த்தாங்கண்ணா. அப்போ வாட்டக்கார வீடு திறந்து பார்க்கும்போது பண்ணிச்சான், அது எப்படி அடிக்கிறதுன்னு யோசிச்சிருந்தாங்கண்ணா. இன்னும் பேர் துணாங்கன்னு சொல்லிச்சாங்கண்ணா, என்னால் தூங்க முடியாது. அது போயிட்டுக்கப்புறம்
15: வரும், நம்ம எடுத்துக்கலாம்னு சொன்னாங்களாம். அது வெயிட் பண்ணி பார்த்தாங்களா, லேட் ஆகுது, நீ பேத்துனான்னு சொல்லிச்சேன், எடுத்துனு வரமாட்டேன். சரி நான் அனுப்பி எடுத்துனாரு, ஆனால் எத்தாந்த உங்களுக்கு தரமாட்டேன் சொல்லிச்சான். சரி போயிட்டா அது எத்தாந்தேன், நான் எத்தாண்டேன் உங்களுக்கு ஏன் தரணும், நான் முன்னாடி சொல்லிட்டு பண்ணல. மர்த்தாண்ட வந்து நீ பறந்துச்சா பறந்துக்கிட்ட சொல்லிச்சான், நீ வந்து என்கிட்ட பண்ணு தீக்கப்படுங்கோ, நான் உங்களுக்கு பாதி பிரித்து பிரித்து தரேன் கச்சி கச்சி. அதுக்கு அது பாதி கச்சி கச்சி அதை துணிச்சான், அதை ஓடிச்சான். நீதி இதில் வந்து அதுக்கு கிட்ட கொடுக்காம இருக்கிட்டு நம்மள சண்டை போடாமல் துண்ணிருக்கலாம், அதுக்கிட்ட குத்துது தப்பு, நம்ம இன்னும் ஒன்றா
0: இருக்கு. என்ன கதையில என்ன இப்போ கதை சொன்ன இல்லையா, அந்த கதையில என்ன நீதி சொல்லு பார்க்கலாம்.
15: அதுக்கிட்ட வந்து நம்ம குடுக்க இருந்திருக்கூடாது,
0: ஒற்றுமையா இருந்திருக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்திருக்கலாம், பாதி பாதினா கிடைச்சிருக்கோம் இல்லையா, எதுவுமே நமக்கு கிடைக்காம வேற யாரோ சாப்பிட்டாங்க இல்லையா. அதனால இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒற்றுமையா இருக்கணும், சண்டை போட கூடாது. வெரி குட் சரவணன், கிளாப் பண்ணு. அது சொல்லுவாங்க இல்லையா, குரங்கு அப்பம் புட்ட கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் வந்து அப்பம் குரங்கு ரெண்டு இந்த பூனைகள் சண்டை போட்டுதான், ஒரே பிரெட் கடிச்சிருக்கு, அது ரெண்டும் சண்டை போட்டு சாப்பிட முடியாம, நீ எனக்கு பாதி எனக்கு உனக்கு பாதினா பாதியோட சாப்பிட்டா பரவாயில்ல, என்ன பண்ணுச்சு, சரி வேண்டாம், ஒரு குரங்கு ஒன்று வந்தது, குரங்க கிட்ட கொடுத்து நீ தான் பங்கிட்டு கொடுக்கணும் எங்கன்னு சொல்லிட்டு பூனை சொல்லிச்சான். உடனே என்ன பண்ணுச்சு இந்த குரங்க, கொஞ்சம் கொஞ்சமா பிரெட்டை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு ஃபுல்லா அதுவே இப்ப யாருக்குமே இந்த பூனைக்கு கொடுக்காம ஃபுல்லாவே சாப்பிட்டுச்சான். உடனே இந்த பூனைகள் சொல்லிச்சான், நம்மளே ஒற்றுமையா இருந்திருந்தா நமக்கு பாதி பாதினா கிடைச்சிருக்கோம், எதுவுமே கிடைக்காம இப்ப யாரோ குரங்கு சாப்பிட்டு போயிடுதுல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு, ஏமாந்து போச்சு. இந்த கதையில இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒற்றுமையா இருக்கணும், சண்டை போடாம ஒற்றுமையா இருக்கணும். அடுத்துதான் வரப்போறவங்க 5ஆம் வகுப்பு தினேஷ் ஜி, தகவல் துளி 5ஆம் வகுப்பு சொல்ல வரப்போறாங்க. என்ன பாட்டா கதையப்பா, பாட்டு
16: மூன்று செல்வங்கள், மூன்று செல்வங்கள் அனைவரிடம் இருக்க வேண்டும், அவை அன்பு, சிக்கனம், அடக்கம். அன்புடையவன் அச்சமில்லாமல் வாழலாம், சிக்கனமுடையவன் வலிமையோடு வாழலாம், அடக்கமுடையவன் தலைவனாக உயரலாம். மூன்றும் உள்ளவன் தரணியை ஆளலாம். நன்றி, வணக்கம்.
0: நல்லா சொன்னா, அன்பு அடக்கம், ஒவ்வொருத்தரும் அன்புடனே இருக்கணும், அடக்கமாக இருந்தா கண்டிப்பா தலைவனா ஆகலாம் அப்படின்றத சொல்லி முடிச்சாரு. அடுத்ததா வரப்போறவங்க ரசியா, பாடலை பத்தி பாட வரப்போறாங்க. திருக்குறளை பற்றிய ஒரு பாடல் ரசியா பேகம்.
17: அனைவருக்கும் வணக்கம், நான் இப்பொழுது குறளை பற்றி பாட்டு பாட வந்துள்ளேன். குரல் மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகில் வாழும் வாழ்க்கை தன்னின் உண்மை புரிகிறது. குரல் மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. நால்வகை வேதம் நலமுடன் திகழ்கிறது. குரல் நாயகன் தந்த பொதுமறைதானும் வானில் ஒளிர்கிறது. குரல் மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. நானிலம் போற்றும் நாவலர்தானும் நலமுடன் திகழ்கின்றார். வாழ்க வாழ்க திருக்குறள் வாழ்க என்றவர் வாழ்த்துகிறார். குரல் மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகில் வாழும் வாழ்க்கை தன்னின் உண்மை புரிகிறது. உண்மை புரி. நன்றி, வணக்கம்.
0: திருக்குறளை பத்தி ரொம்ப அழகா பாடினாங்க, ஒளிமயமான எதிர்காலம் பத்தி திருக்குறளை பற்றி ஒரு பாடல் பாடியாச்சு. அடுத்துதான் வர்றவங்க விஷாலி, பாடல் விஷாலி 5ஆம் வகுப்பு பாட்டு பாட வரையாமா, எதை பத்தி பாடப்படுறோம்.
18: அனைவருக்கும் வணக்கம், தங்கங்களே நாளை தலைவர்களே,

யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள். யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள். சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள்.

0: கூட்டுறவென்றே ஒன்றாய் வாழுங்கள். கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். கூடும் உறவு கூட்டுறவென்றே ஒன்றாய் வாழுங்கள். கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். நன்றும் ஒன்றே செய்யுங்கள், ஒன்றும் நன்றே செய்யுங்கள், நன்றும் இன்றே செய்யுங்கள். நீங்கள் எதிலும் வெல்லுங்கள். வீரனின் வாழ்விலே தோல்வியே இல்லையே. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள். சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள். கல்வி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
1: விஷாலி ரொம்ப நல்லா பாடினா, தலைவர்களை பத்தி பாடினா. நன்மையே மற்றவங்க தீமை செய்த விட நம்ம என்ன செய்யணுமா, நன்மை செய்யணும். அதே போல பேச்சுகள் எப்படி வரணுமா, நல்லவையா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நல்லா பாடினாங்க. அடுத்ததா வரப்போறவங்க ஷமீனா, 5வது வகுப்பு பாடல். ஷமீனா,
2: அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அம்மா அம்மா முதல் வணக்கம், அன்பாய் சொல்வேன் தினம் உனக்கு. அப்பா அப்பா முதல் வணக்கம், பண்பாய் சொல்வேன் தினம் உனக்கு. குருவே குருவே முதல் வணக்கம், குருவே குருவே முதல் வணக்கம், அணிந்து சொல்வேன் தினம் உனக்கு. இறைவா இறைவா முதல் வணக்கம், எழுந்து செல்வேன் தினம் உனக்கு, எழுந்து சொல்வேன் தினம் உனக்கு. நன்றி, வணக்கம்.
1: அம்மா அப்பா பத்தி எப்படி வணங்கணும்ன்றத பாடலாம் பாடியாச்சு. அடுத்ததா வர்றவங்க 5வது வகுப்பு சரோ. மழையை வரவழைக்கிறாங்க எப்படின்னு பாக்கலாம். பாடல் மூலமாக மழையை கூப்பிட போறாங்க சரோ. பண்ணலாமா கடைசியா, மழைய கூப்பிட்டு போயாச்சு. மழைய பத்தி ரொம்ப அழகான பாடல் பாடியாச்சு. அடுத்துதான் முடிவுக்கு வரலாம். ஜோதிகா கடைசியா தகவல் துளிய சொல்ல போறாங்க. ஜோதிகா கொஞ்சம் அமைதியா பேசாம இருங்க.
3: சூரியும் உதிக்கும் நாடு ஜப்பான், சூரியும் மறியும் நாடு இங்கிலாந்து. நடு இரவு சூரியும் நாடு நார்வே. தங்கை போர்வையை நாடு ஆஸ்திரேலியா. 5 கடலிலின் நாடு
1: நாடு நார்வேனா. சூரியன் உதிக்கும் நாடு ஃபர்ஸ்ட் ஜப்பான்ல தான் உதிக்குமா. அதுபோல இரவில் சூரியன் மறியம்.

0: எந்த இடத்துல? இங்கிலாந்து. இங்கிலாந்து சொன்னா இல்லையா? அடுத்தது, நடு இரவில் சூரியன் உதிக்கும் நாடுன்னு சொன்னான். நார்வே. நார்வே, ஓகேவா? இப்ப அழகா சொன்னா இல்லையா? அடுத்தது சரோ, வரப்போறீங்களா? முடிச்சாச்சு இல்ல சரோ? கடைசியாக சரோ ஒரு பாடல்.
1: சிவப்பு நிறத்திலே அன்ன பிறந்த நல்ல நாளே ஆடுகின்றது. வட்ட பலூன் வட்ட பலூன் மாறி

0: பலூன் வட்ட பலூன் மானில் முட்டுது, வட்ட திட்ட விட்ட பலூன் காற்றில் ஆடுது. இந்த பலூன் இந்த பலூன் நீல நிறத்திலே அண்ண பிறந்த நல்ல நாடே ஆடுகின்றது. நன்றி வணக்கம்.
1: இல்லையா தான் அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு என்னப்பா.
2: அனைவருக்கும் வணக்கம். மாணவர் மன்றம் நடத்துறதுனால உங்களுக்கு திறமை வந்து ஜாஸ்தியாக வரணும் இல்லையா. பேச்சு திறமை, அதே மாதிரி சொந்த ஹாற்றல் சொந்தமாக எழுதுகிற திறமை எல்லாம் வரணும் ஐயா. மாதத்துக்கு ஒரு முறை நடத்துகிறாங்க இல்லையா. நீ முன்ன நீ டெவலப் பண்ணிக்கணும். டெவலப் பண்ணால் தான் மேலும் வந்து ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி காலையெல்லாம் போகும்போது கண்டினியூ பண்ணலாம். இந்த கண்டினியூட்டி விட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் வராது இல்லைங்களா. அதனால் நல்லா சிறப்பாக செயல்படணும், சிறப்பாக வந்து இருக்கணும். இந்த பள்ளிக்கூடத்து பேரை காப்பாற்றணும் இல்லையா. எம்ஓபின்னாக்கா என்ன எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படணும். மேலும் மேலும் வந்து டீச்சர் சொல்கிறத கேட்டு நீங்கள் சொந்தமாக முயற்சியாக வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் ஏன் சொந்தமாக வந்து பேசுகிற மாதிரி இருக்கணும்.
3: கண்டிப்பாக கேட்பீங்களா. கடைசியில் அவர் முடிச்சு வச்சார் இல்லையா நம்ம இந்த கூட்டத்தை, அவர் சொல்ற மாதிரி எல்லாருமே நடக்கணும். நன்றி வணக்கம்.
4: என்ன நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்டு நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கூடவே சேர்ந்து நாங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். என்ன தான் வந்து நம்ம எஃப்எம்ல யாரும் பேசுறது கேட்டாலும் மழலையோட சொற்கள், அவங்க பேசுறது, அது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் தான். அது நம்மளை வந்து எங்கேயோ தூக்கி கொண்டு போய் விடும். ஸோ எந்த ஒரு டென்ஷனாக இருக்கும் போது இவங்களோட சொற்கள் இவங்களோட பாடல்கள்லாம் கேட்டோம்னாலே நம்ம மனது வந்து கொஞ்சம் லைக் லேஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன நேரத்தில் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதே போலவே வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மறுபடியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சவுந்தர் Priyadarshini and Preeti signing off this MOP Community Radio 107.8 FM. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
5: You're listening to MOP Community Radio 107.8.
6: Tati used tanning beds because having a tan made her feel thin and pretty. During an annual skin exam, Tati's dermatologist found 2 melanomas. Although both the melanomas were caught in the early stages, the surgery to remove them was long and painful, as was the recovery. Prevention is better than cure. Early detection can help you overcome cancer before it's too late. Cancer care can help you. Call the helpline number 9876-543210.
7: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான். என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.

0: மச்சான், என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கலடா. கேட்டா நான் அழகிலன்ட்டா, இன்னமோ அவ பெரிய உலக அழகி மாதிரி. வினோத்து ஏதாவது வழி சொல்றா.
1: ஆசிட் எதுக்கு இருக்கு, எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
2: ஏய் வினோத்து, உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்திடாடா.
1: என்னது, என் தங்கச்சி மேலயா?
3: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கொட்ட வளரும் வாழையை போல கொடுக்க கொடுக்க சுரக்கும் இரத்தத்தை பரந்த மனதோடு எந்தவித அச்சமும் இல்லாமல் தானமாக கொடுத்து பிற உயிரை காப்பாற்ற பாடுபடுவோமாக.
1: இரத்த தானம் செய்யும் உள்ளம் மனிதாபிமானத்தின் சன்னிதானம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன தமிழ் லாங்குவேஜில் என்ன லிட்ரேச்சர் இருக்குது, அதெல்லாம் படிங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதோட தமிழில் இருக்கிற நிறையா திருக்குறள் போன்ற நூல்களை படித்து அதிலேருந்து பயனடையலாம். அதை வந்து விடக்கூடாது. நீங்களாம் நல்லா படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டோட பண்பு கலாச்சாரத்தை யூ ஆல் ஹாவ் டு லேர்ன் அண்ட் கேரி இட் ஃபார்வர்ட் அண்ட் கீப் இட்.
1: சுபதினம். You're listening to MOP Community Radio 107.8. I'm Sadhvi S. of BCom ANF Shift 2, here to recite Margabandhu Stotram. This great stotra was composed by Appaya Dikshita in praise of Lord Margabandhu of Virinchipuram near Velur of South Arcot district of Tamil Nadu. People who undertake any journey should recite it before, during and after the completion of travel. As a result of this prayer, Lord Shiva, as Margabandhu, would always be with them and protect them.

0: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதைய இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா?
1: ஹாய் குட்டீஸ், நான் அம்பிகா. நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சிஆர்எஸ் 107.8. இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் கதை சொல்ல போறேன். என்ன கதைன்னா, கதை பேரு விடியல். ஒரு ஊர்ல ஒரு முனிவர் இருந்தாராம். அவரு அவரோட மாணவர்களுக்கெல்லாம் டெய்லி கேள்வி கேட்பாராம். அதுக்கு மாணவர்கள் சரியான பதில் சொன்னா அவங்களுக்கு ஒரு பரிசு தருவாராம். அந்த பரிசுக்காகவே மாணவர்கள் டெய்லி அவரோட கேள்விக்கு பதில் சொல்லணும்னு ஆர்வத்தோட இருப்பாங்களாம். இன்னைக்கு அவர் என்ன கேள்வி கேட்டார்னா, காலையில எப்படி விடியுதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு கேள்வி. அதுக்கு மாணவர்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஒரு பையன் சொன்னானா, எதிரில வர்றது நாயா அல்லது பூனையான்னு தெரியற அளவுக்கு வெளிச்சம் இருந்தா காலையில என்ன சொன்னானா. அதுக்கு அந்த முனிவர் சொன்னாராம், இது தவறான விடைன்னு. உன்னை இன்னொரு மாணவன் யோசிச்சுட்டு, எதிரில வர்றது கரடியா இல்ல சிங்கமா என்ன தெரியற அளவுக்கு வெளிச்சம் இருந்தா அது வந்து காலைன்னு சொன்னானா. அதற்கும் அந்த முனிவர் தவறான விடைன்னு சொன்னாராம். உடனே இன்னொரு பையன், எதிரில இருக்கிறது மாமரமா வாழை மரமா என்ன தெரியற அளவுக்கு வெளிச்சம் இருந்தா அது காலைன்னு சொன்னானா. அதற்கும் அந்த முனிவர் இது தவறான விடைன்னு சொன்னாராம். உடனே எல்லா மாணவர்களும் யோசிச்சுட்டு அவர்கிட்ட சொன்னாங்களா, நீங்களே பதில சொல்லுங்க ஐயான்னு. அதற்கு அந்த முனிவர் சொன்னாராம், நம்ம கிட்ட யாராச்சும் புதுசா பழக வந்தா அவங்கள நாம எப்போ நம்மளோட சொந்தம்னு நினைக்கிறோமோ அப்போதான் விடியும் அப்படின்னு சொன்னாராம். மாணவர்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியலையா. அதுக்கு ஒரு மாணவன் சொன்னானா, ஐயா எங்களுக்கு இது ஒண்ணுமே புரியல, நீங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன்னு. அதற்கு அந்த முனிவர் சொன்னாரா, இன்னைக்கு நீங்கெல்லாம் மாணவர்கள் இருக்கீங்க, நாளைக்கு உங்களோட புதுசா ஒரு மாணவன் வந்தான்னா அவனை வேற்று மனுஷனா பார்க்காம உங்கள ஒருத்தனா எப்ப பாக்குறீங்களோ அன்னைக்குதான் காலையில விடியும் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த மாணவர்கள்லாம் சிரிச்சுட்டு, எங்களுக்கு எல்லாமே புரியுது ஐயா, இனிமே நாங்க நல்லவங்களா நடந்துப்போம்னு சொன்னானா. இதனால உங்களுக்கு எல்லாம் என்ன புரியுது, நம்மளுக்கு ஒரு பகைவன் இருந்தானா அவனையும் நம்ம நண்பனாதான் பாக்கணும். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இனிமே நீங்களும் நல்லவங்களா நடந்துக்கணும்.
2: ஹாய் குட்டீஸ், நான் உங்க பாக்யலட்சுமி பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சிஆர்எஸ் 107.8. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். கதையோட பேரு நேர்மை தந்த பரிசு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவரோட பையனுக்கு அவருக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணாரு. அவர் பையன் என்ன நினைச்சானா, நம்ம கல்யாணம் பண்ணும்போது நம்ம மனைவியும் பக்கத்துல வச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி பண்ணணும்னு முடிவு பண்ணாராம். ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் அறிவிப்பு கொடுத்தாராம். அதை கேட்டு ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ராஜாவோட அரண்மனைக்கு வந்தாங்களாம். அவர் என்ன சொன்னாருன்னா, நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விதை கொடுக்க போறேன். அந்த விதையில வந்து யார் நல்லா பூ வளர்த்து கொண்டு வரீங்களோ 6 மாசம் உங்களுக்கு டைம் கொடுக்கறேன். அதுல கொண்டு வரீங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாராம். உடனே எல்லா பொண்ணுங்களும் வாங்கிட்டாங்க. அதுலயே ராஜாவோட அரண்மனையில வேலை செய்யற ஒரு வேலைக்காரோட பொண்ணும் அந்த விதைய வாங்கினாலாம். அவ என்ன பண்ணாலாம், வீட்டுல கொண்டு போய் பத்திரமா வச்சு நல்லா பாதுகாத்து வளர்த்துட்டு வந்தாலாம். அப்போ என்னாச்சுன்னா, ரொம்ப நாள் ஆச்சு, அந்த விதை கொஞ்சம் கூட வளரவே இல்லையா. அவ என்ன பண்ணாலாம், ஃபார்மர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஃபார்மர்ஸ் கிட்ட எல்லாம் போய் எப்படி வளர்க்குறீங்க என்ன பண்றீங்க நான் கேட்டாலாம். அந்த அவங்க என்ன சொன்னாங்களா, இப்படி வளர்க்குறோம் நாங்க இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவ அதெல்லாம் கேட்டுட்டு வந்து வளர்த்து பார்த்தாலாம், ஒன்னும் வளரலையாம். 6 மாசம் கொடுத்த டைமும் முடிஞ்சு போச்சான். அரண்மனைக்கு எல்லா பொண்ணுங்களும் போனாங்களாம். எல்லா பொண்ணுக்கிட்டையும் அழகழகான பூச்செடிகள் இருந்துச்சான். ஆனா அவகிட்ட இல்லையாம். அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாங்களா அவளை பார்த்து. உன்னை ராஜா என்ன முடிவு பண்ணாராம், வெறும் தொட்டிய பார்த்து ராஜா சொன்னாராம், நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு மற்ற மற்ற பொண்ணுங்க எல்லாம் கேட்டாங்களா, ஏன் நாங்களாம் நல்லதா வளர்த்துருக்கோம், நீங்க என்ன சொன்னீங்க, நல்ல யார்கிட்ட இருக்கோ அவங்களதான கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னீங்க, ஆனா என்கிட்ட எல்லாம் இருக்கு, நீங்க அவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்டாங்களாம். அதுக்கு ராஜா சொன்னாராம், நான் கொடுத்ததெல்லாம் எதுவுமே முளைக்காதது, ஆனா நீங்க எல்லாரும் மத்ததை வாங்கிட்டு வந்து என்ன ஏமாத்திருக்கீங்க, ஆனா அவ தான் உண்மையா நேர்மையா ஒழுங்கா கொண்டு வந்து கொடுத்துருக்கா, அதுதான் உண்மையா காமிச்சிருக்கா, எனக்கு வர வேண்டிய மனைவி உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும், அதனால நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாராம். இத கேட்டுட்டு மத்த பொண்ணுங்கெல்லாம் முகம் சாய்ச்சிட்டு வெளியே போயிட்டாங்களாம். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது குட்டீஸ், நம்ம நேர்மையாவும் ஒழுக்கமாகவும் இருந்தா வாழ்க்கையில என்ன வேணா சாதிக்கலாம்.
3: அனைவருக்கும் வணக்கம், நான் இயக்குனர் எஸ்பி முத்தராமன் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், பிறப்பது இயல்பாக இருக்கலாம், இறக்கும் போது சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதோடு இந்தியாவை உலக வல்லரசில் ஒன்றாக ஆக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஐயா அவர்களே, உங்கள் எண்ணம் போர் உலகத்தில் சிறந்த வல்லரசாக இந்தியாவை நாங்கள் உருவாக்கி சரித்திரத்திலே இடம் பிடிப்போம் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக் கொள்வோம்.
0: எத்தனையோ சாதனை புரிந்த கலைஞர்கள் நம்மள சிரிக்க வச்சிருக்காங்க, சிந்திக்க வச்சிருக்காங்க, இவ்வளோயே வியக்க கூட வச்சிருக்காங்க.
4: அவங்க நம்மளை விட்டு நீங்கினாலும் அவங்களோட புகழ் என்னைக்குமே வானை தொட்டுக்கிட்டே இருக்கும்.
0: அவங்க நம்ம கூட இருந்த காலத்துல எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 கொடுத்த நேர்காணல உங்களுக்காக மறு ஒலிபரப்பு செய்யறோம். ரசிக்க வைக்கிற அவங்களோட குரலை மறுபடியும் கேட்கலாம். சல்யூட் டு தி லெஜெண்ட்ஸ்.

0: Now, let us sneak more into her personal life. In 1940, she married freedom fighter Sadasivam. Her husband was the backbone of her successful career. The couple were known to be prominent philanthropists who gave all they could to the society. They led a simple life, and acquaintances around them have always ranked their generosity high. Let us now hear what some of our aspiring musicians have to say.
1: Hi, என் பேர் விஸ்ருதி. எம்எஸ் அம்மா பற்றி பேசணும்னா, ஷீ இஸ் எ வெரி பிக் ஐக்கன் இன் ஆர் ஃபீல்ட் ஆஃப் கர்நாடிக் மியூசிக். அண்ட் மீ பீங் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் கர்நாடிக் மியூசிக், அண்ட் எங்கள் அம்மாவும் வந்து பாடுவா. சின்ன வயசுலலாம் வந்து சொல்லி கேட்டிருக்கேன், பஜகோவிந்தம் பாடினா எம்எஸ் அம்மா மாதிரி பாடணும்னா பாடவே கூடாது அந்த மாதிரி சொல்லுவா. ஸோ நாட் ஓன்லி இன் ஹர் இன் ஹவு excellent she was in the field, she's also a very pure soul. Avala mari charity pandra va yarume kadaiyadu, and she's a role model overall in all aspects, and I think all generations will pay salutes to her.
2: Hi, na Nitishri pesren. Emma Samma pathi sollona, ava paadra oru oru paattiyum ketunde irukalam pola thonum, enak mattum illa எல்லாருக்குமே தான். அவள் பாடுறதில் ஒரு ஒரு பாட்டிலையும் அவ்வளோ ஒரு பக்தி, சோல், நம்மளே அது வந்து அந்த பாட்டுக்குள்ளே இழுக்கிற மாதிரி ஒரு ரெண்டிஷன் எம்எஸ் அம்மாவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். சிங்கராக இருந்தால், ஒரு பாடகியாக இருந்தால் அவளை மாதிரி பாடணும். அண்ட் வெரி ப்ரவுட் டு சே தட் ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் கிளாசிக்கல் சிங்கர் டு கெட் த பாரத் ரத்னா அவார்ட். அண்ட் கிளாசிக்கலில் மட்டும் இல்லை, டிவோஷனலில் மட்டும் இல்லை, ஈவன் பேட்ரியாட்டிசம்லேயும் எம்எஸ் அம்மா அவளோட பாட்டில் பெரிய ரோல் இந்த ஃப்ரீடம்காக, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் வந்து ஈடுபட்டிருக்கா. இன்ஃபேக்ட் காந்திஜி அவருக்கே எம்எஸ் அம்மாவோட வைஷ்ணவ ஜனத்தோ பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவர் சொல்லியிருக்கார். ஸோ இவ்வளோ பெருமை உள்ள எம்எஸ் அம்மாவுக்கு இந்த ரேடியோ ஷோவில் அவள் பாடின பாட்டை நான் இங்கே பாடினதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாடுகிறேன். தேங்க்யூ.
3: ஹாய், என் பேர் ஜனனி ஹம்சினி. எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மா வந்து ஷீ இஸ் தி டொயன் ஆஃப் கர்நாடிக் மியூசிக். டொயன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை விட தெர் கேன் நாட் பி அ பெட்டர் டெஃபினிஷன் ஃபார் த வேர்ட் டொயன் அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மா. அவங்க வந்து நாட் ஓன்லி ஹர் வாய்ஸ் அண்ட் நாட் ஓன்லி ஹர் தயாலகுணம், அவங்க வந்து அவங்களோட பர்சோனாவே பார்த்தா அவ்வளோ டிவைனாக இருக்கும். The way she carried herself, the way she made sure her music reached everyone and touched their hearts is something which is phenomenal. And ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃப் கர்நாடிக் மியூசிக்காக நான் எப்பவுமே எம்எஸ் அம்மாவை தான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது உண்டு. ஏன்னா அவங்களோட மெத்தட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ், அவங்களோட மெத்தட்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க், அவங்களோட மெத்தட்ஸ் ஆஃப் determination and dedication towards her field is something really great. Avangala mari innoru singer, oru performer, oru great human being in the kaalathila it is very difficult to find such a person, and India is really proud to have had MS Subbulakshmi amma as one of the gems in Bharat Mata's crown. So being the first ever classical singer, lady, a woman classical singer to get the Bharat Ratna award, I think it's something that will remain etched in history. And nama ellarume anda avangaloda legacy as Carnatic musicians, it is our duty to carry it forward. And I am proud that I am also a part of this very divine art, and that divine art which MS Subbulakshmi Amma has given all of us. Thank you.
0: After the demise of her husband in 1997, Subbulakshmi stopped all her public performances. She breathed her last on December 11th, 2004 in Chennai, Tamil Nadu. She died of breathlessness and cardiac irregularities. A large bronze statue of her was installed at the Purnakumbham Circle in the temple town of Tirupati by Tirupati Urban Development Authority. The Kanchipuram sari shade MS Blue is named after this legendary singer and musician. A commemorative postage stamp on her was issued on December 18, 2005 by the Indian government. She has been an ardent devotee of Sri Chandrasekarendra Saraswati Swamigal of the Kanchi Math, who taught her Maitrim Bhajata, a song on peace, harmony, friendship that she rendered at the United Nations on October 23, 1966 on the occasion of the UN Day. Tribute to this legend's birth centenary year would end with soulful rendition of Maitrim Bhajata, praying for peace and harmony. Thank you.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. Produced and brought to you by MOP சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்டயும் ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம் ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்பவும் நம்ம பாத்ரூம் குள்ள போகும்போது சரி, இல்ல ஒரு ரூம் குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்பில் ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்கள் இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: Namaste. This is Rakshita, Ranjana and Shobhna, and we are from First BCom Honours here to perform to you one of the most famous devotional stotrams, the Mahishasura Mardini Stotram. The Shloka Mahishasura Mardini is based on how Goddess Durga was successful in destroying the demon Mahishasura. According to Hindu mythology, Mahishasura was a combination of both an asura and a mahisha, which is a water buffalo with a trident. The legend of Mahishasura is important to Hindu mythology since Goddess Durga was incarnated in order to slay him. The composition is attributed to Ramakrishna Kavi as well as Sri Adi Shankaracharya.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
2: இப்போது குமாரி நேகா ராஜகோபாலன் அவர்கள் பாட இருக்கிறார்கள். அதற்கு பக்கவாத்தியமாக சாய் ரட்சித் வயலின் நெய்வேலி திரு கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். முதலாவதாக சித்தி விநாயகம் என்கிற முத்துசாமி தீட்சிதர் அருளிய கீர்த்தனை, ராகம் சண்முகப்பிரியா, தாளம் ரூபகம்.

0: உங்களை காப்பாத்தின தாய் தந்தையரை நீங்களும் காப்பாத்துங்க. Brought you by MOPCRS 107.8.
1: வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வண்டிகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நாம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ எ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.

அடுத்து மலையமார்த்தம் ராகத்தில் அமைந்துள்ள அனுமானே சாமிக்கிந்த என்கிற பாடல் அருணாச்சல கவிராயர் இயற்றியது. தாளம் ரூபகம்.

0: உங்ககிட்ட முதியோர் இல்லத்தை பத்தி ஒன்னு ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிடாதீங்க, ஒரு நிமிஷம் இத கேளுங்க. முதியோர் இல்லத்துல ஒரு அம்மா சொல்றாங்க, கருவறையில உன்னை வச்சு நான் எப்படி கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டேன், ஆனா உன் வீட்டுல ஒரு இடம் எனக்கு இல்லன்னு சொல்லி குப்பையாட்டம் என்ன தூக்கி வெளியே எறிஞ்சியே அப்படின்னு ஒரு அம்மா கதறாங்க.
1: நம்ம பெத்தவங்களை வச்சு பார்க்க வேண்டிய இடம் முதியோர் இல்லம் இல்லைங்க, நம்ம அன்பான வீடுதான்.
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் வில் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

அடுத்து பாடப்போவது குருவாயூரப்பன் அப்பன் என்கிற அம்புஜம் கிருஷ்ணா பாடல், ராகம் ரீதிகவுளை, தாளம் ஆதி.

0: This is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: Appa, enakku neenga cycle vaangi tharingla?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலாக எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கியிருக்கலாம்ல, இப்போ செலவு அதிகமாகுது.
1: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்கள் ஸ்கூலில் டெல்லி டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாமும் போகிறாங்க, நானும் போகணும் ஆசைப்பட்றேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ வீட்டிலே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கலை, நீங்கள் காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே துவச்சுக்கோ, மிஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
1: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சும் என்ன, நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துரலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து ஏன்பா, நம்ம காலனியில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4,000 ரூபாய் செலவாகும், எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா, காலனியில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க, தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
1: சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன், எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணு நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை, எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்சு துப்புறது இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்சு துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி உமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளியிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: அடுத்து பாகை ஜெகஜன்னி என்கிற சுவாதி திருநாள் இயற்றிய கிருதி, ராகம் வாசிஸ்பதி, தாளம் ஆதி.

0: உங்களை காப்பாத்தின தாய் தந்தையரை நீங்களும் காப்பாத்துங்க. Brought you by MOPCRS 107.8.
1: சென்ன பட்டணம் எல்லாம் கட்டணம், கைய நீட்டினா காசு மழை கொட்டணும்.
2: என்னங்க திடீர்னு இந்த பாட்டை பாடுறேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டுல பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஆயிடுச்சு. ஆனா அந்த ஒரு இடத்துல நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்தையே மறந்துடுறோம். பணம் சம்பாதிக்கணுங்கிறது முக்கியம் தான் இல்லன்னு சொல்லல, பட் ஸ்டில் டைம கொஞ்சம் மேனேஜ் பண்ணாததால வீட்டுல இருந்து வந்து லேட்டா கிளம்புறோம், போற வழியில எவ்வளவு பேர்கிட்ட சண்டை போடுறோம், இப்படி திரும்ப அப்படி திரும்பன்னு சொல்றோம், டிராபிக்ல போய் மோதுறோம், இவ்வளவு பிரச்சனை வருது. கவர்மெண்ட் இவ்வளவு அழகா ஃபிளைஓவர்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. சோ நீங்க எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி அண்ட் வீட்டுல இருந்து கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி லீஷரா சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே டிராவல் பண்ணி கரெக்டா உங்க சமுதாய வானொலி 107.8. இன்னும் உங்களுக்காக சூப்பர் சூப்பர் நிகழ்ச்சிகள்
3: தில்லானா, ராகம் பரஸ், ஏ டிரைவர் ராமநாதபுரம் சீனிவாசய்யங்கார்.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய், ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு, மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பாக்காமே நீ மகாந்தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் அழைச்சிட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ, என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரதுண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091, மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.